0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இராமேச்சுரம் தமிழகத்தில் உள்ள ஜோதிர்லிங்க திருத்தலம் இராமேச்சுரம். காசி யாத்திரை மேற்கொள்வோர் உப்பூர் வெயிலுகந்த விநாயகப் பெருமானை வணங்கி நவசிலை எனப்படும் தேவப்பட்டணம் தொழுது தீர்த்தாண்டத்தில் சேவேந்து வெல்குடியானைச் சேவித்து இராமேச்சுரத்தில் காசி யாத்திரை நிறைவேற பிரார்த்தித்து பிறகு வாரணாசிக்குச் சென்று கங்கை நீர் படிந்து காசி விஸ்வநாத பெருமான் கடல் போற்றி திருவேணி சங்கம தீர்த்தம் கொணர்ந்து ராமநாத சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வர். யாத்திரைகளில் சிறந்தது காசி ராமேஸ்வர தலப்பயணம் என்பது உலகறிந்த செய்தி. சங்கு வடிவில் அமைந்த தீவு இராமேச்சுரம். எண்ணிலாத தீர்த்தங்கள் நடுக்கடலுள் நன்னீர் பொங்கும் வில்லூன்றி முதலான தீர்த்தங்களின் பெருமை சொல்லி முடியாது. அக்னி தீர்த்தம் 24 மணி நேரமும் நீராடக்கூடிய சிறப்புடையது. கோடி தீர்த்தமாடிய பின் இராமேச்சுரத்தில் இரவு தங்குதல் மரபன்று என்பது ஐதீகம். அமிர்த பிந்துக்கள் உண்டாகும் அற்புத தீர்த்தம் தனுஷ்கோடியில் உண்டு. சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தேசனாம் இராமநாத சுவாமியை சீதா பிராட்டி மணல் வடிவில் அமைக்க இராமபிரான் பூஜித்தார் என்பது வரலாறு. அனுமன் காலம் தாழ்த்து கொணர்ந்த காசிலிங்கம் இராமநாதர் பக்கத்தில் தனிச்சன்னதியாக உள்ளது. முதல் வழிபாடு இவருக்கு. இத்திருவூர் பிரகாரம் பேரழகுடன் மிளிர்வது. திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறர் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் உடன் இருக்க இத்திருத்தல தரிசனம் செய்தார் என்பது வரலாறு. அப்பர் பெருமான் அருட்பதிகம் பெற்ற பதி. சேதுமாதவர் திருச்சுற்று வளாகத்தில் எழுந்தருளியுள்ளார். வடநாட்டினர் வருகை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஓர் உரைகள். அருணகிரியார் பாம்பநடிகள் பாடல்கள் அற்புதமான சொன்மாலைகள். இறைவர் இராமநாத சுவாமி இராமலிங்கேஸ்வரர் இறைவி மலைவளர் காதலி பர்வத வர்த்தனி. தென் இலங்கை இராவணனது சிரம் பத்தும் துணித்த மன்னவன் இராமன் தமக்கு வரும் பாதகம் பற்றாது இருக்க பரமநடி பரவ விளைந்த அவனுக்கு பேரருள் புரிந்த பிஞ்சகன் இராமேச்சுரத்து மேவிய சங்கரன் என நினைந்தவராய் அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது இத்திருப்பதிகம் அருள் செய்தனர். அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது திருப்பதிகம் அருள் செய்தனர் என்பது பெரிய புராணம். கோடிமா தவங்கள் செய்து என தொடங்கும் பாடல் திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அன்பில் ஆலந்துறை பண் தக்கராகம் திருச்சி.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பழுவூர். பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருச்சோற்றுத்துறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கருவிலி கொட்டிட்டை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்துகை.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருமுதுகுன்றம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் கொல்லிக் கௌவானம். இராகம் நவரோஸ். திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆசை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆசை பத்து.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு வரைவு முடுக்கம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை பாடல் தளிரொளி பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: இயலம்பும் கபாலமும். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 2 தந்திரம் எலும்பும்.

0: நிகழ்ச்சியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
0: அடிமுடி தேடல். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் அடிமுடி தேடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மறுதிடல் கொண்ட ஒரு தனிக்கடவுள் நில் திருவடி பரவுதல் யாமே நெடுநாள் இறந்தும் பிறந்தும் இழைத்தல

நஞ்சு பொதி உரையில் துறகள் போண்ட கரைகள் மிடத்தியல் கண்ணுதலோயே கண்ணென்றுள் நந்தமக்கு ஓர் காப்பென்றுள் கத்திருக்குள் எண்ணென்றுள் மூளை எழுத்து

இழந்தவர்க்கு உதவாதே பல்லுயிர்க்கு இறங்கி மல்லுயிர்க்கிறங்காது உண்டிற் பொருட்டா கண்டன விருகே அவியடுதற்கு

அவளோட கொள்டோள் ஒருத்தி உண்டி வேட்டிருப்ப எள்ளுக்கு எண்ணெய் போல கள்ளாது பொருளில் அளவைக்கு போ

நாள் பல குறித்தவரை தாழினாற்றலும் தவிர்த்து கேள் இகழ்ந்து இகமுள் பரமுள் இல்லை என்று பயம்.

அதனினும் ஒரு சுவை உடைத்தாய். காணினுள் கேட்பினுள் கருதினுள் களிதரும் சேனுயர் மருதமாணிக்க

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மேகராக குறிஞ்சியினுடைய திருவிருத்தம்

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்த சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

மண்மேல் உயிரினங்கள் வாழ்வதற்கு. மழை இல்லாவிட்டால் பசும்புலனுடைய தலையை கூட நீ காண முடியாது என்பது வள்ளுவர் வாக்கு. அதற்காகத்தான் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே ஏழு பதிகங்கள் மேகராக குறிஞ்சி என்ற பெயரோடு ஏழு பதிகங்கள் இருக்குது. இந்த ஏழு பதிகங்களையும் அன்போடு பக்தியோடு கோயிலிலே ஓதுவார்களை ஓதச் செய்தால், மறுபடியும் ஒருத்தர் சொல்ல, திருக்கோயில்களிலே இந்த ஏழு பதிகத்தையும் அன்போடு பக்தியோடு இந்த ஓதுவார்களை ஓதச் சொன்னால் மழை பொழியும் என்பது வரலாறு மாத்திரமில்லை, நானே பார்த்திருக்கிறேன். அதுல நமக்கு நம்பிக்கை இருந்தால் அப்படி ஓத செய்யலாம் இல்லையா? ஆமா, எனக்கு தெரியும், நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக இது கிடைக்கும். அதற்காகத்தான் இப்ப இந்த ஒரு பதிகம் அதுல இருந்து நான் பாடி காட்டினேன். மேகராக குறிஞ்சி இருந்து ஒரு பதிகத்துல ரெண்டு பாட்டு தான் நான் பாடி காட்டினேன். 70 பாட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம அதுல அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி, இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்து நான் என்ன செய்யலாம் என்று எண்ணி இருக்கிறேன். திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறை ஒட்டி நாம் பாடி காட்டுவோம், கருத்துக்களை சொல்லுவோம் என்று எண்ணி நான் தயார் செய்து கொண்டு வந்திருக்கேன். திருஞான சம்பந்தர் முதல்ல என்ன பாடினார், இரண்டாவது பதியம் எது, மூன்றாவது பதியம் எது, நாலாவது பதியம் எது என்று நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்தவர் யார் தெரியுமா? வணக்கத்திற்கும் உரிய தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லாவிட்டால் நமக்கு நிச்சயமாக தெரிந்தே இருக்க முடியாது. ஆமா, மாணிக்க வாசகருக்கு அப்படி சொல்ல பெறவில்லை, சொல்லக்கூடாது என்ற நோக்கம் தெய்வ சேக்கிழாருக்கு இருந்திருக்க முடியாது. அந்த பதியம் எப்பொழுது பாடப்பட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா? பிடித்தப்பத்துன்னு ஒண்ணு இருக்கு, சரி, அது திருத்தோணிபுரத்துல பாடப்பட்டதுன்னு இருக்கே தவிர எந்த சமயம் பாடினார், என்ன ஏன் பாடினார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. திட்டவட்டமாக யாரு தெய்வ சேக்கிழாரும் எழுதி வைக்கவில்லை, பின்னால யாரும் எழுதி வைக்கவில்லை. இந்த மூன்று பேருக்கு மாத்திரம் நிச்சயமாக நாம் செய்த புண்ணியத்தினால கிடைத்து விட்டது. ஆக அந்த வரலாற்று அடிப்படையிலே திருஞான சம்பந்தருடைய வரலாறை சொல்லி உங்களுக்கு அந்த பாடல்களை நினைவூட்டி விடலாம் என்ற எண்ணம் நான் கொண்டிருக்கிறேன், செய்வோம் இருக்கிறேன். அதனால்தான் முதல்ல அவருக்கு அந்த திருஞான சம்பந்தர் புராணத்தில் முதல் பாட்டு தான் வேதநெறி தழைத்தோங்க என்று தொடங்குகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். வேதம் தான் நமக்கு அடிப்படை நூல், அதற்கப்புறம்தான் தமிழ் வேதம் என்று சொல்லப்படும் தேவாரத்தை. அதனாலதான் சுவாமி என்ன சொன்னார், வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. நாம எல்லாம் சைவர்கள், சாப்பாட்டுல இல்ல, மதத்துல, வணக்கத்துல. மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலி, அந்த சிவனுடைய பரம்பரை நாம. புனிதவாய் மலர்ந்து எழுத சீதவள வயப்புகரி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலைக்கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இது அவருடைய புராணத்தில் முதல் செய்யுள். திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம் சீர்காழி, அது உங்களுக்கு தெரியும்தானே, தெரியும்தானே, ஏன் சொல்லணும்? நிச்சயமா நான் சொல்லித்தான் தீரணும். அவருடைய தந்தையார் பெயர் சிவபாத ஹிருதயர், தாயார் பெயர் பகவதி அம்மையார். குலம் பிராமண குலம், கவுண்டின்யன் குலம் என்று ஞான சம்பந்தரே நிறைய இடத்த சொல்றார், கவுனியன் கவுனியன் கவுனியன் கவுனியன் என்று சொல்லுகிறார் அவர். ஆமா, அந்த குலத்தில் வந்தவர். நாடு அப்ப இருந்த நிலை 1300 ஆண்டுகளுக்கு முந்தி 7வது நூற்றாண்டுல விபூதி இட்டுக் கொண்டு ஒருத்தன் தெருவிலே போக முடியாது, ருத்ராட்டம் போட்டுக்கொண்டு ஒருத்தன் தெருவிலே போக முடியாது, உத விழும், அடி விழும். மனிதனுக்கு மாத்திரம் இல்ல, மகேஸ்வரன் கோயிலுக்கே விழுந்தது அந்த அடி. கோயில்கள்லாம் இழுத்து மூடப்பட்டது. சுருங்க சொல்ல போனா லிங்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டு உடைச்சு மூடியும் விட்டாங்கள். வரலாறு அப்படியும் வருகிறது. இதையை நினைத்து பார்த்தார் சிவபாத ஹிருதயர். அப்போது வேத விற்பன்னர்கள் இருந்தார்கள், ஆகம விற்பன்னர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பனர் இருந்தார்கள், சரித்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள், குறுநில மல்லர்கள்லாம் இருந்தார்கள். அந்த வேற்று மதத்தை அடக்கி இந்த சைவ மதத்தை வாழ வைக்க அவர்களுக்கு திராணி இல்லாமல் சென்று இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். குறுநில மன்னர்கள் எல்லாம் கூட அந்த சமண மதத்தில் சேர்ந்து விட்டார்கள்.
நமது மதம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு தவக்கலே விழுங்குறது மாதிரி விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. வருத்தப்பட்டவர் ஒருத்தர் தான், அதுதான் சிவபாதயன். நேர திருத்தோணிபுரத்துக்கு போனார். திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சிவன் ஆதி சிவன் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அந்த சுவாமி கையிலே மான் கிடையாது, மழு கிடையாது, மானும் மழுவும் இடையிலே வந்ததுதானே. ஆம், அந்த சிவனிட்ட போய் கேட்டார், சுவாமி எங்களுக்கு திராணி இல்லை இந்த வேற்று மதத்தை அடக்குவதற்கு. வேற்று மதத்தை அடக்குவதற்கு உரிய குழந்தையை நீ கொடு என்று கேட்டார் என்று பெரிய புராணம் பேசுகிறது. ஆமா, அப்படி கேட்டு வாங்கிய குழந்தைதான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பிறந்தார். நான் கதையை நீட்டிக்கிட்டே போக விரும்பல, சுருக்கமா சொல்லிட்டு வந்துருவேன். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் வேதங்கள் ஓதுவதிலேயும் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுவதிலேயும் தன்னுடைய நியமத்திலிருந்து அவர் விடுபட்டவரே அல்ல. அப்படி தண்ணீர்ல மூழ்கிட்டு ஒரு ஜபம் பண்ணுவாராம் அவர். தண்ணீர்ல மூழ்கிக்கிட்டு, தரையில இருக்கிறவனே ஜபம் பண்றது இல்லையே, தண்ணீரை மூழ்கிட்டு ஜபம் பண்ணுவாராம். அந்த ஜபத்துக்கெல்லாம் விளக்க எழுதியிருக்கிறார்கள். அப்படி இந்த தண்ணீர்ல மூழ்கி கொண்டு அந்த ஜபம் செய்வார். அப்பொழுது திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. சீர்காழி குள சீர்காழியில திருக்கோயில்ல குளம் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, இன்றும் குளிக்கலாம். சில கோயில்கள்ல திருக்குளம் இருக்கும், கால் கூட வைக்க முடியாது. உதாரணமாக நான் இப்ப ஒன்னே ஒன்னு நினைச்சு பார்ப்போம், எனக்கு நினைப்புல வர்றது. இப்ப இதுல திருவொற்றியூர்ல வெளியில ஒரு குளம் இருக்க, கால் வைக்க முடியுமா, இறங்க முடியுமா? உள்ள இருக்கிற கோயில் குளம் கொஞ்சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அது கூட எனக்கு சரியா நினைவில் இல்லை இல்லையா? ஆமா, அந்த உடலை சுத்தம் பண்ணிக்கொள், சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்க போய் உள்ளத்தையும் சுத்தம் பண்ணிக்கொள் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சீர்காழியில திருக்கோயிலுக்கு உள்ளேயே குளம் இருக்கிறது. சீர்காழியில இந்த திருமுறைப்பால் உண்ட நாளன்று இந்த ஓதுவார்கள்லாம் சேர்ந்து ஒரு இசை விழா நடத்துகிறோம். 2 ஆண்டுகளாக நாங்கள் செய்த புண்ணியம், நாங்கள்லாம் ஒன்னா சேரவே மாட்டோம். நவகிரகத்தை விட மோசம் நாங்கள். இப்படி ஒருத்தன் ஒரு ஓதுவார் திரும்பிடுவான், இப்படி ஒரு ஓதுவார் திரும்ப, இவனை கண்டா அவன் திரும்புவான், அவனை கண்டா இவன் திரும்புவான். இப்படித்தான் இருந்தோம். என்னமோ 2 வருடமாக அந்த விழாவுக்கு மாத்திரம் எல்லோருமாக சேர்ந்து அங்கே பாடிக்கொண்டு இருக்கிறோம். அது யார் செய்த புண்ணியமோ தெரியும். ஆக அந்த குளத்துல போய் மூழ்குவதற்காக சிவபாதயர் புறப்பட்டார். 3 வயது குழந்தை, நானும் கோயிலுக்கு வருவேன் என்று சொன்னார். சரி வா அப்படின்னு அழைச்சிட்டு போறார். ஏன், அந்த நல்ல வேலை வந்து விட்டது அவருக்கு. சிவனுடைய அருள் பெறுவதற்காக அவர் காத்திருக்கிறார். கோயிலுக்கு வரேன்னு சொன்ன போது வேண்டாம் என்று அவரை நிறுத்தவில்லை, அழைச்சிட்டு போற. இவருக்கு தண்ணீர்ல மூழ்கிட்டு ஜபம் பண்ணணும்னு தெரியும் அல்லவா? வேற குளத்தாங்கரையில குழந்தைய வச்சுட்டு ஒரு ஜபம் பண்ண முடியுமா அப்படின்னு எண்ணல. ஏன், என்ன விடல? காரணம் என்ன? அந்த திருவருள் அவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. அழைச்சிட்டு போனார். குழந்தை ஆண்டவனை கேட்டு வாங்கிய குழந்தை கரை மேல உட்கார்ந்திருக்கிறான். ஜபம் முக்கியமா, குழந்தை முக்கியமா என்று எண்ணினார் சிவபாதயர். நாமளா இருந்தா என்ன செய்திருப்போம்? ஜபத்தை விட்டு விட்டு நிச்சயமாக இந்த குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்போம். நிச்சயமா நான் தான் அப்படி, நான் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. ஆனா சிவபாதயர் என்ன பண்ணினார்? ஜபந்தான் முக்கியம் அப்படின்னு நினைத்தார். அந்த தண்ணியில இருந்தபடியே அப்படி திரும்பி பார்த்தார். இந்த திருத்தோணிபுரத்து சிகரம் தெரிந்தது. அந்த சாமியை கேட்டுத்தானே இந்த குழந்தையை வாங்கினார். இங்கிருந்த ஒரு விண்ணப்பம் போட்டார், சுவாமி நீதானே கொடுத்த இந்த குழந்தையை, நீ கொடுத்த குழந்தை தானே இதோ உட்கார்ந்திருக்கிறான், அவனை நீ பார்த்துக்கொள். இப்படி நாம சொல்லுவோமா, நினைப்போமா, முடியுமா? முடியாது. நல்லதோர் காவல் கிடைத்தது போல எண்ணினாராம் சிவபாதகிருதயர். தெய்வ சேக்குதார் சொல்றார், நல்லதோர் காவல், காவல் என்று கூட சொல்ற, நல்லதோர் காவல், நல்லதோர் காவல் கிடைத்தது என்று எண்ணி தண்ணீரை மூழ்கிட்டார் ஜபத்துக்கு. இப்பதான் அந்த வேலை வந்து விட்டது. அப்பா அம்மான்னு அழுகிறார் இந்த குழந்தை. எந்த அப்பாவை சொல்லி அழுதாரோ, எந்த அம்மாவை சொல்லி அழுதாரோ. ஆக எல்லா உயிருக்கும் அப்பாவும் அம்மாவாக இருக்கிறவன் வந்து விட்டான். என்னுடைய குழந்தையடா அவனு வந்து விட்டான். அப்பான்னு கூப்பிட்ட உடனே யாரு வருவா? குழந்தையுடைய தாய் தானே வர்ற,
குழந்தையினுடைய தாய் வந்து விட்டாள், தகப்பனும் வந்து விட்டான். குழந்தை அழுகிறான், அவனுக்கு பால் கொடு என்று சொல்லுகிறார் சுவாமி. சுவாமி தன்னுடைய பாலை கறந்து, திருமுறை பாலை கறந்து, சிவஞானத்தையும் குழைத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார்.

ஞானத்தை நாம எண்ண முடியுமா? தெய்வ சேக்கிரார் பெருமான் போடுகிற சொல், எண்ணறிய சிவஞானத்து இன்ன முதம் குழைத்தருடி. அந்த சிவஞானத்தை நாம நினைக்க கூட முடியாது என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிரார்.

0: தாயம்மையே கொடுத்தாள் அந்த பாலை இந்த சுவாமிக்கு. முருகனுக்கு கூட கிடைக்கல என்று சொல்லுகிறார்கள் புலவர்கள் எல்லாம். ஆமா, விநாயகர் கூட கிடைக்கல.
1: புன்னடிசில் என கூட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி.
0: கையினால் அந்த அந்த கண்ணீர் அப்படியே துடைத்து விட்டாலாம் திருஞான சம்பந்தம் இருக்கு. யார்? உமய பார்வதி. கிடைக்குமா? கிடைக்குமா? இது
1: எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அன்னலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார்.
0: இங்க பாலை கொடுத்தது யார்? நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. நான் பின்னால அதனா அதுக்கு நான் வேற ஒண்ணு ஒரு கருத்து சொல்ல போறேன். பாலை கொடுத்தது யார்? அம்பிகை. ஆமா, அருள் செய்தது சிவன், கொடுத்தது யார்? அம்பிகைதான். நிச்சயமாக பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. இசை உலகத்தில் என்ன சொல்லப்படும்? பாடலை வந்து தாய் என்று சொல்லப்படும், தாளத்தை வந்து தந்தை என்று சொல்லப்படும். இந்த தாயும் தந்தையும் இந்த ராகமும் தாளமும் தெரியாதவன் மேடையிலே பாட முடியாது. மூடின அப்படியே பாடினாலும் அது விளக்கம் பெறாது. நிச்சயம் சும்மா ஏதோ ஏமாந்தவர் பாடிட்டு போகலாம், கேட்டுக்கிட்டு போவோம், அவ்வளவுதான். ஒழுங்காக ராகம் பாட முடியாது, ஒழுங்காக தாளம் போட்டால் தான் தாளம் பாட்டு நிற்கும், இல்லாட்டியும் நிக்காது, நடக்காது. இது இசை உலகம் கண்ட உண்மை. ஆக இப்பொழுது அம்பிகை என்ன பண்ணினால், பாலை கொடுத்து விட்டாளா? இசை வந்து விட்டது, தாளம் வரணும் இன்னும் பாக்கி, அது பின்னால வருகிறது. அதற்குத்தான் நான் அதை உங்களுக்கு நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். இதை பொற்கிண்ணத்திர பால் கொடுத்தது உண்மைதானா? இதை திருஞான சம்பந்தர் பின்னால் ஒரு காலத்தில் சொல்லுகிறார்.

ஆக பொற்கிண்ணத்துல அம்பிகை கொடுத்தாள் பால் என்பதற்கு திருஞான சம்பந்தருடைய வாக்கு இது. மற்றொரு இடத்திலே திருஞான சம்பந்தர் சொல்லுவார், நான் உன்னையே சிந்தனை செய்து கொண்டு சிவலோகத்திலே இருந்தேன், என்னை நீதானே இங்கே பிறக்க பண்ணினாய் அப்படின்னு சொல்கிறார் சிவனை.

இது கூட அவருடைய சரித்திரத்தினுடைய உட்கருத்து என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். உன்னை மறக்காமல் அங்கே இருந்தேன், நீதானே என்னை பிறக்க வைத்தாய் என்று சொல்லுகிறார். குற்றாலம் என்று சொல்லப்படும் ஊரில், குற்றாலம்னா திருக்குற்றாலம் அல்ல, மாயூரத்துக்கு அருகாமையில குற்றாலம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அதுக்கு தேவாரத்துல திருத்துருத்தி என்று வருகிறது, அந்த ஊர்ல பாடுகிறார் சுவாமி. இது உட்கருத்து. ஆக தெரிஞானந்த மந்தர் இப்படி பொற்கிண்ணத்துல பால் கொடுத்தார் சுவாமி எனக்கு என்பதை அவர் பாடியதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். பாலை குடிச்சிட்டாரு, வச்சு அப்பா ஜபம் பண்ணி கரைக்கு வந்தாரு. பையன் ஏதோ பால் குடிச்சிருக்கான், இந்த பால் மேல எல்லாம் இப்படி ஒழுகி இருந்தது. பார்த்தார், பையன் பரவாயில்ல, ஏதோ பால் கிடைச்சிருக்கு, 2 ரூபா மிச்சம், ஒருத்தவங்க பால் யாரோ குடுத்திருக்காங்க, கையில ஒரு பொன்கிண்ணத்தை வச்சுட்டு இருக்கான், கையில பொன்கிண்ணத்தை வச்சுட்டு இருக்கான் பால் குடிச்சுட்டு, பொன்கிண்ணம் வேற கிடைச்சிருக்குது, பால் வேற கிடைச்சிருக்குது, மிச்சம் அப்படின்னு நினைக்கல. ஒரு காலத்துல அனாவசியமா ஒரு வீட்டுல தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள் நமது நாட்டுல. அப்படி இருந்த நாடுதானே இது. தெருவுல எச்சில் துப்ப மாட்டான் பலரும் நடக்கிற இடம் அப்படின்னு. இப்ப தெருவுலதான் துப்புவான், தெருவுலதான் குப்பைய கொட்டுவான். ஆமா, பழக்க வழக்கங்கள் பூரா எவ்வளவு கெட்டு போச்சு தெரியுமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த எனக்கே இப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அந்தாண்ட போனா எவ்வளவு மாறுதல் வந்திருக்கிறது பாத்தீங்களா? ஆக யாரோ கொடுத்த பாலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கோலை எடுத்துடே, யார் கொடுத்த பால் குடிச்சு குடிக்கலாமா, யார் கொடுத்தானோ இனி போட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை அழுகையெல்லாம் தீர்ந்து விட்டது. எப்படி நின்றுதான் தெரியுமா அது? தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லுகிறார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவனடி சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம்னு சொல்லலையே தெய்வ சேக்கிரார் பெருமான், சிவனடியே சிந்திக்கு, வேற ஒரு தெய்வத்தை அவர் வணங்கல் என்ன அர்த்தம்? ஆமா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அற மாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்பது தெய்வ சேக்கிரருடைய பாடம். தவ முதல்வர் சம்பந்தர், 3 வயசு குழந்தையை பார்த்து தவ முதல்வர் என்று சொல்ல முடியுமா? அது முன்னே இருந்தது இல்லையா? அங்க தவ சிரேஷராக தானே இருந்தார், அவன் தானே பிறக்க வச்சான் இல்லையா? தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடி வைப்பார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அப்படி இருமாந்து நின்ற குழந்தையை பார்த்து யார் கொடுத்த பாலை குடித்தா என்று கேட்ட உடனே அவனுடைய அடையாளங்களை சொல்லுகிறது. தோடுடைய செவியன் விடையேறி அவன் நின்று கொண்டே இருக்கிறான் அந்த விடையில. 11 பாட்டு இருக்கிறது தோடு செவியில், தோடு செவியில் இவன் இவன் இவன் இவன் என்று சுட்டுகிறார். அந்த 11 பாட்டு பாடுறவர்களையும் அங்க சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டு இருந்தான் என்று எழுதுவார் சி கே சுப்பிரமணியார் அவர்கள். பெரிய புராணத்துக்கு விளக்கம் எழுத வந்த பெரியவர் அப்படி எழுதுகிறார். இப்ப 11 பாட்டு பாடுறவர்களையும் இந்த சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டே இருந்தான், அது அவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரபபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாத்தி எம்மை இது செய்த பிதான் இவன் அன்றே என இசைத்தார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முன்னை நாட் பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என் உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னார்.

0: போட்டுக் கொண்டிருந்தான். ஏன் இந்த தோட்டை சொன்னார் என்று சொன்னா, திருச்செவியை சிறப்பித்து என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அவனுடைய செவிக்கு போக வேண்டும் அல்லவா இந்த பாட்டு, அதனால்தான் செவியை சொன்னார் என்பார்கள். அதற்கு நிறைய பொருள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய சிற்றறிவு அவ்வளவா சொல்ல முடியாது. இந்த பாடல் அவனுடைய செவிக்கு போய் சேரனாலதான் செவியை சொன்னார் என்று சொல்லுவார். தோடுடைய செவியன் என்பது இன்னொன்று. அவன் மாதோறு பாகனாக இருக்கும் போது தோடு தான் பால் கொடுத்தது அவர்தானே, அதனால இந்த தோட்டை தான் சொன்னார் என்று சொல்லுவார்கள். இன்னொன்னு, இந்த காதுல ஒரு முனிவர், இரண்டு முனிவர்கள் காதலே இருந்து கொண்டு வேதங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்களா, அதை சிவன் கேட்டுக்கொண்டே இருந்தானா. நீ அவனுக்கு சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறாயே, நான் சொல்லுவதையும் கேட்டுக்கொள் என்றுதான் செவியை சொன்னார் என்றும் சொல்லுவார்கள். தோருடைய செவியன் விட ஏறி தர்மமே ரிஷபமாக வந்து அதில் ஏறி வருகிறானாம். அவன் விட ஏறி ஓர் தூவன் மதிசூடி, மதி சந்திரன் தவறு செய்து விட்டான், அவனையும் தலையில் ஏற்றிக் கொள்ளுவேன், தவறு செய்தவனையும் நான் ஏற்றுக் கொள்ளுவேனடா என்று சொல்லுவதற்குத்தான் தூடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி, உலகமெல்லாம் காடா போன போது அவன் ஆடினான், அந்த விபூதியை பூசிக்கொண்டான் என்று சொல்லுவார்கள். என்னை இந்த நெறிக்கு ஆட்படுத்திய அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் இதற்கு வேறொரு பொருள் சொல்லுவார். காசியிலே அரிச்சந்திர கட்டத்திலே வேகிற சுடலையில ஒரு பிடி சாம்பல் எடுத்துக்கொண்டு போய் விஸ்வநாத சாமிக்கு சாத்துகிறார்களாம் இரவு 12 மணிக்கு. எந்த கோயில்லையும் கிடையாது, காசியிலே அப்படி அந்த அரிச்சந்திர கட்டத்திலிருந்து ஒரு பிடி நீர் எடுத்துக்கொண்டு போய் விஸ்வநாத சாமிக்கு சாத்துகிறார்கள். அதனால்தான் சாமி காடுடைய சுடலை பொடி பூசி என்று சொல்வது அங்கதான் தான் நடக்குது என்று அவர்கள் பல மேடையில சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன், என் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலரான். அவன் யாரு தெரியுமா? பிரம்மா பூசை செய்த தலம் அது. அதனாலதான் திரமபுரம் என்று பேர்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: தலம் திருமுதுகுன்றம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம், ராகம் நவரோஸ்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருநெல்வாயில் அறத்துறை பண் பியந்தை காந்தாரம் எந்த ஈசன் பக்கம் 528.
2: எந்தேசன் எம் பெருமான் ஏ

சிந்தை செய்பவர்க்கு அல்லா சென்று

வந்த உன் சடை மேல் விரையணி சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் தொழச் செல்வதென்றால் மணிகலன்

மேல் அறவமாறு நெல்வாயில் அறத்துறை அடிகளும் அருளே நீல மாமணி மிடற்றே நீரணி சிவன் என பேணோ சீலமாந்தர்கள் கல்லால் சென்று கை கூடுவதென்றார்

ஓடுவதென்றால் மணங்கமழ்ந்து உன்னுந்தி வருபுனல் நிவாமல்கு கரைவேல் அடங்கும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் அருளே சாக்கியப்படுவாரும் சமன்படுவார்களும் மற்றும் வாக்கியப்படகில்லா பாவிகள் தொழச் செல்வதென்றால் ஊக்கமழ்ந்து பொன்னுந்தி பொறுப்புனல் நிவாமல்கு கரைமேல் ஆர்

0: பாட்டு இவை பத்தும் வல்லார்க்கே. திருச்சிரம்பலம்.
1: இந்த அழகிய பாடல் எப்பொழுது பாடப்பட்டது? இந்த இடங்கூறி விளக்குவது கூட சேக்கிலார் தான் செய்தார். இல்லையானா இந்த பாடல் இல்லைன்னா திருநெல்வாயில் அறத்துறைன்னு இருக்கு. அப்ப திருநெல்வாயில் அறத்துறையில திருக்கோவிலில் சென்று பாடியதா அன்று. பின்ன மாறன்பாடியில் அந்த சிவிகை வர அதில் பெருமானுடைய திருவருளோடு உணர்வோடு ஏறியவர் ஏறி அந்த சிவிகள் செல்லுகின்ற பொழுது பாடியது. இஆர்சிங்கிறது ஒரு காலத்துல இஆர்சிங்கிறது ஒன்று இருந்தது, இன்டர்மீடியட்ல பிஏல தான் இயா இடங்கூறி விளக்குன்னு அர்த்தம். சில தொடரை கொடுத்துட்டு இதுக்கு இது எங்கே சொல்லப்படுது, யார் யாரால யாருக்கு என்று சொல்லிவிட்டு விளக்கமும் வேணும். அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்த காலம். அப்படி படிச்சா எல்லாம் ஆழமா படிக்கலாம். இப்ப அதெல்லாம் எடுத்துட்டான். ஏன் அது ரொம்ப ஆழமா படிச்சாதான் சொல்லலாம். சும்மா ரெண்டு சம்மரி எழுது, எவையேனும் பத்து வினாக்களுக்கு எழுது, எதையேனும் நானும் போடுறேன், நீ எதையேனும் எழுது, எதையேனும் பாஸ் பண்றேன், ஒழிச்சே விட்டானுவா ஒழிச்சு ஏறத்தாழ பல்கலைக்கழகங்களுடைய அமைப்பு ஒழுங்கு வினாமுறைகள் இஆர்சி இருந்து அவ்வளவு நல்லா ஆழமா படிக்கலாம். இப்ப கேட்டோம்னா எந்த ஈசனியம் பெருமான் யா இது இடங்கூறி விளக்கு அப்படின்னு சில தொடரை கொடுத்துட்டு பாடு சொன்னோம்னா என்ன பண்ணுவீங்க? அது போல மந்திரமாவது நீர் இதெல்லாம் எங்க பாடினது? நீங்க மதுரைன்னு போட்டா சுழிச்சு விடுவோம். பழைய வாஜர் மாதிரி மதுரைன்னு தெரியாதா? மதுரையில எங்க எப்பொழுது? அது மாதிரி பார்த்தா இந்த எந்த ஈசனியம் பெருமான் அந்த பல்ல அந்த ஸ்ரீகையில போகும்போது பாடி அப்படி வரும்போது எங்க பையனுங்க யாரு ஆராய்ச்சி பிள்ளைங்க, ஐயா இன்னைக்கு எத்தனையோ அடியார் கால் நோவா போறாங்க, எங்க கைலாயமே போறோம், ஐயோ பேர் இப்ப கைலாய யாத்திரையெல்லாம் போயிட்டு வரோம் இல்ல, கைலாய யாத்திரையே இப்ப ரொம்ப அருமையா இல்லை. இப்ப நாங்க போன போது போன தடவை இதே நாள்ல தான் போய் வந்தோம். நேபாளத்திலிருந்து மேல கைலாய வரைக்கும் 5 நாள்ல ஜீப்ல போலாம், 50,000 ரூபா போய் மீண்டும் நேபாளம் டு நேபாளம் வந்துடலாம். மானசரோவர் இடையில இறங்கி நீராடி மேலே கைலாயம் தரிசனம் பண்ணி மேலே வந்துடலாம். கொண்டாந்து விட்டுறாங்க அருமையா. அந்த கைலாயத்தை வழிபாடு அந்த வளம் வருவதற்கு தான் ஜீப் உதவாது, ஏன்னா ரொம்ப மேடு பண்ணலாம், அது நாம வரணும். மற்ற இடம் வரைக்கும் இப்போ போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிடலாம். நேபாளத்துலேருந்து அருமையா விமானத்தில் காசி வந்தோம், காசி வந்து தரிசனம் பண்ணோம் இல்லைவா, இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அப்படிலாம் போயிட்டு இன்னும் ஒரு காலத்தில் கைலாயங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நேராக நேபாளத்துலேருந்து காலையில் ஏறினா மத்தியானம் போயிடலாம், வழிபாடு செய்யலாம், மத்தியானம் போட்டால் மீண்டும் சாயந்தரம் நேபாளம் வந்துடலாம், அப்படி கூட வந்துட மாட்டேன் அப்படி வந்துடும். அப்படிலாம் அமைந்திருக்கிறது. இப்போ இந்த ஆனால் நடந்து போயின்றவர்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க. தினமும் 14 மைல் 15 மைல் நடந்து குதிரையிலையோ அல்லது கைப்பிடித்த ஒருத்தர் கைடு வச்சுக்கிட்டு கை போட்டிட்டு போகிறவங்க இருக்காங்க. அப்படி போனால் 4 ஆகும், 45 நாள் அந்த இப்போ நாங்கள் போனதே 27 நாள் ஆகிட்டு. இப்போ இப்படிலாம் போகும்போது ஐயா எண்ணிறந்த அடிவர்கள் இந்த மாதிரி கைப்பிடிச்சிட்டு குதிரை பிடிச்சிட்டு போகிறாங்களே, அவங்களுக்கு யாருக்காவது இதுவரைக்கும் விமானம் தந்திருக்காங்களான்னு கேட்டான். பையன் கேட்பான், அந்த பாழா பண்ண பிஹெச்டி பையன் ஞான சம்பந்தம் இருக்கு அன்றைக்கி தந்தாருங்கிறீங்க இல்லைங்களா, ஏன்னா கால் வலிக்குதுன்னு நினச்சி சிவத்தலையாத்தில் வந்துருக்கு. சரி, ஆனால் இவருக்கு இல்லை, யாருக்காவது பரம தராங்க. ஏன் அதற்கு விடை இங்கே இருக்கிறது, நம் பதியத்திலேயே இருக்கு. இப்போ இதோ பல்லக்கு பல்லக்கில் அருமையாக பெருமாள் ஞானசம்பந்தமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். முன்னையும் பின்னையுமாக அடிவரல் செல்ல நாமும் பின்னே தொடர இப்படியெல்லாம் போயிடும். அந்த போது பதியம் பாடுகிறார், பல்லக்கிலிருந்து பாடுது. அப்பொழுது ரொம்ப அருமையாக சொன்னார், எந்த எம்பெருமான் ஏறமற்கடவுள் என்று ஏத்தி விடாமல் பெருமானே என்னுடைய தந்தை ஈசன் எமக்கு தலைவன் எம்பெருமான் என்றெல்லாம் நாளும் நினைந்து நைந்தால் இந்த திருவருள் எல்லாம் கிடைக்கும். சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் அப்படிப்பட்ட ஞானம் தவமுடையவர்களுக்குத்தான் கைகூடும். இதெல்லாம் எது கைகூடும்? பின்னால 4வது வரி இல்ல, கந்த மாமலர் உந்தி கடும்புணல் இவாமல்கும் கரைமேல் அல்ல அந்தன் சோழனில் வாயில் அறத்துறை அடிகள்தம் அருள். பெருமானுடைய திருவருளுக்கு யார் திருவருள் எப்ப கைகூடும் என்றால் எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று விடாமல் நினைந்து நினைந்து ஏற்றி வழிபாடு செய்து பல நாள் பல ஆண்டுகள் செய்தால் இந்த மாதிரி திருவருள் கைகூடும். இல்லையானா எனக்கு கூட உனக்கு கூட நம்ப முடியும். அருமையா டாக்டர் பட்டம் வாங்குறான், கவர்னர்கிட்ட நீங்கள் கை குளிக்கு வாங்குறான், பக்கத்து வீட்டு பையன் ஏத்து விட்டு பையன் உட்கார்ந்துருக்கான் கவனியன். உடனே ஒரு ஆளு இவர் போய் இப்படி கவர்னர்கிட்ட போய் பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களா, ஏத்து விட்டு பையன் பாரு சவனியன்னு உட்கார்ந்துருக்குறான். அவனுக்கு எவன் தர்றான், எவன் தர்றான், எவன் தருவான்னு மா கூப்பையில எவன் தருவான். டியூஷன் வச்சு பார்த்தாங்க, அது வச்சு பார்த்தாங்க, படுறான் நாங்கள் படிக்கிறத வர மற்றதெல்லாம் செய்யறீங்களா. அது மாதிரி ஆனா அப்படி இல்லையே, படிதான்னு சொல்லுவோம், சரிம்மா படிக்கிறோமா, அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிட்டுடா படிக்கணும்ப்பா, அப்படி யாரும் படிச்சாதாப்பா நினைவு இருக்கும், சரிம்மா நீ எழுப்புமா என்ன, அப்பாவோ அம்மாவோ எழுப்பினா எழுந்திருக்கான், எந்திரிச்சி படித்தான், எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்தான், ஹைஸ்கூல் படித்தான், காலேஜ் போனான், யூனிவர்சிட்டி போனான், ஒரு கைடு கிட்ட உட்காந்துருந்தான், அந்த கைடு கிட்ட இந்த மாதிரி இதை பற்றி எழுதப்பா, திருமுறைகளில் திருமால் அப்படின்னு சொல்லுவேன், அது எழுதுக்கிறையா என்ன என்னென்ன படிக்கணியா அப்படின்னாரு, 12 திருமுறையும் படித்தா நாளாகும்ப்பா, உனக்கு வந்து நாளாகும், இனி மூவர் திருமுறைகளில் என்ன எடுத்துக்கப்பா சுருக்கலாம், அதுலயே நிறைய குறிப்பு வந்தோம்னா ஞான சம்பந்தர் திருமுறையில் சுருக்கலாம், அதுதான் இந்த கைடு ஒருத்தர் இருக்கின்றது வழிகாட்டி நிறைய எடுத்து பாரு. ஞான சம்பந்தர் திருமுறையிலேயே உனக்கு ஏறத்தாழ ஒரு 300 பக்கம் வந்துருக்குன்னு வச்சுங்க, அது மட்டும் திருமுறைகளில் திருமால் ஞான சம்பந்தர் திருவாக்கில் பிராக்கெட் பண்ணிக்கோ, அந்த 3 திருமுறை வச்சுக்கலாம். இல்ல செய்தி கொஞ்சமா தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்பந்தரும் நாவரசர் திருவாக்கில் வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் மூவர் திருவாக்கில், இதெல்லாம் தான் கைடு பாடாப்பண கைடு அங்கே இருக்குன்னு சொல்றது அல்லவா, அவனும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா இருக்கணும், தெரிஞ்சவன் இப்படி பண்ணிட்டான், பண்ணனா உட்கார்னா தொகுத்தான் வகுத்தான் எடுத்துக்கிட்டு போய் காட்டினான், இதெல்லாம் அப்படி சேரப்பா அப்படி சேரப்பானாரு சொன்னா, டைப் பண்ணா அருமையாக கொண்டு உரிய காலத்தில் கொடுத்தான், அது நல்ல அருமையான தேர்வாளர் பார்த்தாங்க, இவருக்கு பட்டம் வழங்கலாம்னு கொடுத்தாங்க, கொடுத்ததுனால இன்னைக்கு போய் கவர்னர்கிட்ட வாங்கிட்டு வந்தான். ஏத்து விட்டு பையன் வாங்கலன்னா என்ன பண்றது, எலிமெண்ட்ரி ஸ்கூல்லயே மக்கர் பண்ணான். அப்போ டாக்டர் பட்டம் யாருக்கு வரும், இளமையிலேயே தாயந்தேர் வழிபட்டும் ஆசிரியன் வழிபட்டும் அழகாக படித்து அந்தந்த தெருவிலும் அந்தந்த ஆண்டே தேர்ச்சி பெற்று அதிலும் முதன்மையாக தேர்ச்சி பெற்று தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் என்று அப்படியே படிப்படியாக சென்று நெறியாக படித்தவர்க்கு அல்லாது இந்த டாக்டர் பட்டம் கைகூடுவது என்றால் அதானே சொல்லுவோம், அதானே சொல்லுவோம், யாருக்கு டாக்டர் பட்டம் வரும், இந்த டாக்டருக்கு இவ்வளவு மோது மோதணும்னா புள்ளி வச்சுங்க, இந்த மாதிரி பெருமான் சுவீர் தரணும்னா எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமற்கடவுள் என்று ஏத்தி விடாமல் இடையறாமல் பெருமானை நின்று சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் ஏங்கி பிரயோஜனம் என்று ஏங்க மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுக்குரிய முயற்சியும் தகுதியும் இருந்தாதான் வரும், வரும். இந்த டாக்டர் பட்டத்துக்கு இந்த போடு போடுனா இப்படிப்பட்ட பெருமைகள் எது, பெருமானுடைய திருவருள் அந்த பின்னிரண்டடி ரொம்ப அருமையா திரு அறத்துறையை பத்தி பாடியது, கந்த மாமலர் உந்தி அதான் ஒளிய ஒளியும்னு சொல்றது. இப்ப இது வரைக்கும் என்னன்னு கேட்டா ஞான சம்பந்தர் போன்ற பெரும் புண்ணிய சீலர்களுக்கு இந்த மாதிரி அறிவிப்பாடு கிடைக்குது இல்லைங்களா, எந்த மாதிரி அறிவிப்பாடு, இந்த திருவரத்துறையில் இருக்கின்ற பெருமானுடைய திருவருள், திருவரத்துறை எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது, இதோ நேயர்களை திருவரத்துறை கிடைக்கிறோம், அந்த அருமையா நிவாநதி போதான் நதி, அது எப்படி இருக்குது, கந்த மாமலர் உந்தி,
2: அந்த ஆறு பேர் மாறி போயிச்சு,
1: ஆறு பேர்
2: மாறி போயிச்சு,
1: ஆமா ஆமா, என்ன பேரு,
2: வெள்ளையாருங்க,
1: வெள்ளையாருன்னு போயிச்சு இல்ல, அப்ப நிவாநதினு போறது, கந்த மாமலர்னர் ரெண்டு பக்கமும் நல்ல அருமையான மலர்கள் அப்படியே கொட்டுமா, சோலை இருக்குது அதனால அந்த மலர்கள் கொட்டுமா, அதனால அந்த ஆத்துல என்ன போகுதுன்னு கேட்டா இளங்கோடிகள் சொன்னார் சிலப்பதிகாரத்துல, புனல் யாரு அன்று இது பூம்புனல் யாரனே, ஐயா இந்த ஆத்துல தண்ணி போகுதா மலர் போகுதான்னு தெரியாதியா, அப்படி போகுதுன்னு சில இளங்கோடிகள், இளங்கோடிகள் அது போல இங்க இந்த நிவாரணத்தில ரெண்டு பக்கம் கொட்டுற மலர்கள் அப்படியே பரப்பி அந்த ஆறு போகுதான், அது அந்த அந்த அந்த வாசனை மலர் கந்தமா மலர் உந்தி, திருவை படிக்கும் போது என்னன்னா நிச்சய சிவகாசியிலேயே மயிலாடுதுறையிலேயே இருந்த பிரயோஜனம் இல்லை, நம்ம எங்கே இருக்கணும், அந்த நிவாநதியிலேயே இருக்கணும், எப்படி இருக்கணும், ஏழாம் நாள் மலர்கள் கொட்டணும், அடாராடா என்ன சார் நான் இந்த அடாராட நிவாநதியில் போகிற மலர்கள் அப்படியே ஒன்று தாமரையும் செங்கல் நீரும் மல்லிகையும் கொட்டுறதுனால கமமன் வாசனை இருக்கணும், அடாராடா கடும் புனல் நீவா மல்கும் கரைமேல், இந்த ஆறு ஓடுகின்ற அந்த இடத்தினுடைய கரையில் அந்தன் சோலை நெல்வாயில், அப்படிப்பட்ட அழகான சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற இடத்துல அறத்துறை திருவரத்துறை இருக்குது, அங்க யார் இருக்கா? ஆடிகள், எங்களுடைய தலைவனாக இருக்கிற பெருமான் இருக்கா. அவனுடைய அருளி அருளே யாருக்கு கைகூடும்? எந்த எம்பெருமான் ஏறமற்கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் என்ன விளங்கல? அருமையான நிவாநதி கரையிலே அப்படியே சிவிகை போய்கிட்டு இருக்கு. சிவிகையோடு செல்கின்ற நாம் இந்த பண்ணோடு பாடி அருமையா செய்யலாம். இதே கருத்து தான் முழுமையா இந்த பத்து பாட்டிலையும் இருக்கு இல்லவா? முன்னிரண்டடியிலே எங்கள் பெருமானுடைய திருவருள், பின்னிரண்டடியிலே பெருமானுடைய திருவருள், முன்னிரண்டடியிலே இப்படி இருப்பவருக்கு அல்லது கைகூடாது. இதே கருத்து தான் இந்த பத்து பாட்டு இல்லையா? பாருங்க இன்னொரு பாட்டு. ஈரவார் சடை தன்மேல் இளம்பீரை அணிந்த எம்பெருமான், தலையில திருச்செல்ல கங்கையும் பிறையும் அணிந்திருக்கின்ற எங்களுடைய பெருமான், அவன் சீரும் செல்வமும் ஏத்தா சிதடர்கள் தோழச் செய்வதென்றால். இவன் ஊர் கதையும் உள்ள கதையும் பேசிட்டு இருக்கானே தவிர, எங்க திருவரத்துறையில பெருமான் இருக்கிற பெருமானுடைய சீர் என்ன, செல்வம் என்ன, வளம் என்ன, கருணை என்ன, இதை பேசலையே. இதை பேசாத சிதடர்களுக்கெல்லாம் நடக்காது, ஒரு காரியம் நடக்காது. பேசினால் நடக்கும். யாருடைய அருள்? ரொம்ப அருமை. பின்னிரண்டடி. வாரி மாமலர் உந்தி, என்ன சொன்னார்? ரெண்டு பக்கம் கந்த மாமலர் உந்தினர். இப்ப வாரி மாமலர் உந்தி, அங்கே ரெண்டு பக்கம் அப்படி விழுகிற அந்த மலர்கள்ல ஒரு மலர் கூட விடாமல் அந்த ஆறு அப்படியே வாரிட்டு போறான். வாரி மாமலர் உந்தி, வறு புனல் நீவா மல்கு கரைவேல், ஆறும் சோலை நல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. எங்கள் பெருமானுடைய திருவருள் இப்படி சிந்தை செய்வதற்குத்தான் கிடைக்குமே தவிர, அவருடைய சீரும் செல்வமும் சொல்லவர்கள் கிடைக்குமே தவிர, ஊர்ல இருக்கவங்க அதையெல்லாம் வெட்டி கதையும் வெறுங்கதையும் பேசினா நடக்காதுப்பா என்று பாருங்க. நிவாநதியை பற்றி எப்படி சொல்றாரு அருமையா? இந்த பின்னிரண்டடியா எடுத்துட்டு வச்சுங்க. நிவாநதி திருமுறைகளை காணும் ஆற்று வளம். பிஹெச்டி எழுதலாம், எழுதலாம். திருமுறைகளில் காணும் ஆற்று வளம். எத்தனை ஆறு முதல் எடுத்துக்கணும், எங்கெங்கே ஓடுகிறது எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு ஆறை பற்றி பிடிக்கணும். பிடிச்சா அருமை என்ன, இதெல்லாம் இன்ன வரைக்கும் அல்ல சாமி, திருமுறைகளில் வேலை செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு 200-300 பிஹெச்டி இப்போ இருந்தால் எனக்கு தேவலான்படுது. எடுத்துக்கிட்டு ஆராயுங்கப்பா, ஆராயுங்கப்பா. 3 ஆண்டு தர்றான், ஒரு கைடும் தர்றான். எழுதப்படாதா? திருமணி வளருமே, வாழுமே. ஆகவே இது நிவாநதியினுடைய பெருமை. பிணி கலந்த புன் சடைமேல், இங்க ஒரு அருமை. பிணி கலந்த புன் சடைமேல்ங்கிறார். கொஞ்சம் இங்க வரீங்க. பிணி கலந்த என்னைய நோய் கலந்த, பிணின பிணி நோய்ங்கிறதே ஞாபகம் இருக்கும் நமக்கு. ஆனா இங்க பிணி கலந்த புன் சடைமேல், சடை என்னன்னு கேட்டா அப்படி 2-3-4 மயிர் சேர்ந்து திரிக்கப்பட்டது, பிணி இருக்கும். அப்படி பின்னி இருக்கும்படியான சடையை நடத்தமே தவிர நோயுடைய சடையை நடத்த முடியாது. ஆண்டவன் தலையில் நோய் இது, அது கூட ரொம்ப சன்னமா இருக்கிற சடையா இருக்கும், சன்னமா இருக்கிறது. அது ஒரு அருமையான ஒரு கரை. திருமுறைகளில் கங்கை என்று எடுத்துக்கலாமே, எவ்வளவு எடுத்துக்கலாம். அதுல சொல்லுகிறார் வைத்தீஸ்வரன் கோயில் தேவாரத்துல, வைத்தீஸ்வரன் யாரு, நம்ம ஞானசம்பந்தர் தான். ஏ சார், ஒரு பையன், எங்க பையன் சிலிப்பு ஒன்று கொடுத்துட்டான். சடையில போய் கங்கையை தாங்கினாருங்கிறீங்களே, அது கங்கை பெருசாச்சு சாமி, இந்த சடை வந்து தாங்கும் போது என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்னா அரைஞ்சாருனால அம்மா கூப்ப. ஓன் சடையும் ஏன் சடையுமா இருந்தா கங்கையை வேணாம், ஒரு சொம்பு தண்ணியே தாங்காது. ஆமா, நீ தண்ணி ஊத்துங்க, தண்ணி தாங்காது. சரிங்களா? பெருமான் சடை இல்லடா. அப்ப சாமி அந்த கங்கை வந்து அப்படியே நேர இறங்கும் போது சடை என்ன பாடுபட்டிருக்கு. இன்னுமே முன்னே சொன்ன, ஒரு அரை கொடுத்தேன், 100 அரை கொடுப்பேன். எப்படி தெரியுமாடா? அந்த கங்கை அப்படியே தலையில பாயும் போது ஒரு சிறு மயிர் கூட ஆடல அப்படின்னு. யாரு? ஞானசம்பந்தர். தடுத்து வரும் கங்கை தனை, கடுத்து வரும் கங்கை தனை, கமல் சடை ஒன்று ஆடாமிய தடுத்தவர். ஒரு சடையில ஒரு இழை அப்படியே அப்படி பறந்து இருக்கணுமே, இது தடுத்த நில. பாத்தீங்களா? இப்படி சொன்னது இந்த இடம் தான். இப்ப கங்கை தாங்கியதுங்கிறது எத்தனை இடம், அதுல இந்த மாதிரி அணுகிறது இப்படி. அதனாலதான் என்ன பண்ணணும், இது மாதிரி முதல்ல கங்கை தாங்கிய இடங்களை முதல்ல குறிக்கணும், அப்புறம் எப்படி எல்லாம் அதை அணுகி சொல்லியிருக்காங்கன்னு குறிக்கணும். அதான் ஆராய்ச்சி, ஆராய்ச்சிங்கிறது அதான். அது மாதிரி இங்க பிணி கலந்த சடையினா பின்னல் பட்ட சடையின்னு அர்த்தம். பிணி கலந்த சடை போக்கு பக்கம் எல்லாம் போட்டுது அல்லவா, புன்சாடை மேல் பிரயணி சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் தோழச் செல்வதென்றால். பெருமானுடைய சிந்தனை இல்லைன்னா அவருடைய அருள் கைவரப்படாது. பெருமான் சிந்தனை இருந்தாதான் அவனுடைய அருளை பெறலாம். இல்ல பெருகலாந்தவம் வேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை தீர்த்தலாம். அடே பெருகலாந்தவம் வேதமை தீரலாம், ஆமடானா முட்டாள்தனமெல்லாம் போயப்படுது. திருகலாகிய சிந்தை, சில பேருக்கு அதே சிந்தை, சில பேருக்கு பாருங்க எதுவுமே நல்லதை யோசிக்க மாட்டாங்க, கெடுதலாவே யோசிப்பான். நம்ம என்ன சொல்லணும்னா, அவனுக்கு திருகல் ஆகிய சிந்தை, எது எடுத்தாலும் சுத்தல்ல இருப்பானே தவிர நேர்மையா சிந்திக்க மாட்டான். அந்த திருகலாகிய சிந்தை திருத்தலாம். அடே அப்படின்னர் இரா, முதல் ரெண்டு படி நன்மையை சொன்னவன்னு நான் நான் நிக்கிறேன், பின்னால பாருன்னர் என்ன சாமின்னர் என்னது,
2: பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம்,
1: பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் அது கூட பாருன்னாரு. எப்போ மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே, அதை செஞ்சால்தான் இது கிடைக்கும். பயனை நினைச்ச உடனே ஆஹா ஆகிற அந்த பயனுக்குரிய முயற்சி இந்த பக்கமே திரும்ப மாட்டீங்க, அது எப்படிப்பா கிடைக்கும். நான் தாங்க மருகலான் அடி வாழ்த்தியும் வணங்கியும் வந்தால் பெருகலாம் தவம் பேதனை தீரலாம், திருகலாய் சிந்து திருத்தலாம், பருகலாய் ஆனந்த பெறலாம். நீ அந்த முன்னால மூன்றடியில ஞாபகம் வச்சுக்கிறதுல கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறிய, அங்கேல போனாலும் கிடைக்கும் பார்த்தீங்களா, யார் அப்பர் வாக்கு. அதுதான் இங்கேயும் அதே கருத்து தான். பெருமானுடைய திருவருளை வணங்கியும் வாழ்த்தியும் இருந்தால்தான் அவனுடைய அருள் கிடைக்குமே தவிர இல்லையா கிடைக்காது. இப்படிதான் எல்லா பாடலும் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி மன்னிக்கணும் பார்த்தீங்களா. எல்லா பாட்டும் படிக்கலையும் நீங்க என்ன செய்வது, நிறைவான பாட்டு கிடைக்கிறோம். கரையினார் போடில் சூழ்ந்த, இது ஒரு அமைப்பு ஏ சார், கரை உடைய பொழில் அப்படிங்கிறாங்களே, கரைன்னா கலங்கம் அல்லவான், பொழில போய் கலங்கம் இருந்ததுன்னா அப்ப வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா தப்ப சோலை சரியான சொல்லினர். இங்க கரைன்னா இருள்னு அர்த்தம், இருள் சூழ்ந்த பொழில்னர். அப்பனா இருள் ஏவ சூழ்ந்தனாரு, இருள் ஏறு சொல்ல மணிமேகலையில இருள் வளைப்புண்ட மருள்படு பொம்பொழில் என, அங்க ஒரு செடி இங்க ஒரு செடி பரலாங்க ஒரு செடி இருந்ததுன்னா வேற வெயில் அடிக்கும், செடிகள் அப்படி ஒண்ணு பின்னி பிணைந்து அப்படி இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா இருள் அந்த முழுதும் சூரியனுடைய ஒளியே உள்ள வராத அவ்வளவு அருமையான நெருங்கிய சோலை, அதான் இருள் படர்ந்த சோலைங்க. எனவே இருள்னா வேற என்னன்னா அந்த சோலைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிணைந்தும் இருப்பதுனாலே வெயிலே படாத சோலை, அதான் கரையின் அர்த்தம். இதுவரை கலங்கம் அடைந்ததுன்னு அர்த்தம் இல்லை. கரையினார் போடில் சூழ்ந்த காடியுள் ஞான சம்பந்தன் அறையும் பூம்பூனல் பறந்த அறத்துறை அடிகள் தம் அருளை. இதெல்லாம் உண்மையா பேந்தே காந்தாரம் இல்ல, அவங்க பண்ணதான். இது எங்க அப்பா சொன்னது அப்படியே நாம் படிச்சுட்டு இருக்கிறது, இது மாதிரிதான் நாம் பாடிட்டு இருக்கிறது. எந்த இதனையும் பெருமானா இப்படிதான் நாம் பாடுவோம், அவ்வளவுதான்
3: ஒத்து இருக்கு அப்படின்னு மாற்ற.
1: அறையும் பூம்பூனல் பறந்த அறத்துறை அடிகள் தம் அருளை முறைமையார் சொன்ன பாடல். அது எப்படிதான் என்ன முறைமை அப்படின்னு கேட்டா, பெருமானை வழுத்துகின்ற மனதால் நினைந்தும் மொழியால் சொல்லியும் உடம்பால் வணங்கியும் அப்படிப்பட்ட முறைமையால் முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர்தம் வீணை போய், வினை முதல்ல நீங்கணும் இன்னும் சொன்னமல்லவா, வீணை போய் பறையும், பறையும்னா முழுமையா நீங்கும். உடனே கேட்டேன் என்ன நடந்தாலும் இவ்வளவு வினையும் போகுமான், ஐயுறவு இல்லை கொஞ்சம் கூட சொல்லுவா, பெருமானுடைய திருவடி இடையராது நினைந்தால் இருள் சேர் இருவினையும் சேரா சத்தியம். அதனால பறையும் ஐயுறவு இல்லை யாருக்கு, பாட்டிவை பத்தும் வல்லார்க்கே. அருமையான குறிப்பு. ஒரு காலத்துல இந்த திருப்பதிகங்களை போது முதல் பாட்டும் கடைசி பாட்டும் தான் எல்லாருமே சொல்றது. இப்ப நான் கூட அப்படிலாம் பித்தா பரிசோட்டி தெரியும், காரூர் புனல் எழுதி தெரியும், கோடைய செவியன் தெரியும், அருணடிய மறை தெரியும், இல்ல முதல்ல திருக்கடி அப்படிதான் படிச்சது, அப்ப அப்படிதான் இருந்தது. ஆனால் காரணம் என்னன்னா அவ்வளவுதான், ஏப்பா இதாவது படிங்கன்னு சொன்ன காலம். ஆனா பத்து பாட்டும் படிக்கிறது தான் முக்கியம், பத்தும் படிக்கணுமே தவிர, முதலும் கடைசியும் இயலாத நிலைமையில படிக்கிறதே தவிர, ஆனா என்றால் முழுதும் படிக்கணும். பாட்டிவை பத்தும் வல்லாட்கே, முழுமையாக படிக்கணும். அதுதான் இப்ப கடந்த காலத்துல இன்னைக்கு கூட நம்ம மூர்த்திகள் சொன்னாங்க. இப்ப ஒரு கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல சில ஒரு பக்கம் நாடு குட்டிச்சுவரா போயிருந்தாலும் கூட ஒரு பக்கத்துல இப்ப எல்லாம் பெரும்பாலான பதியங்கள் முழுமையா நம்ம ஒலிப்பதிவுல செய்யறாங்க, பாடுற மூர்த்திகளும் பாடுறாங்க. அப்ப அப்படி கிடையாது, முதல் பாட்டும் கடைசி பாடணும். இப்ப அப்படி இல்லாம கூடுமான வரைக்கும் வேறு தொழிமங்கன்னா தேனவர் பொழிவுகளாலே போடுவோம். அப்போ இப்ப அப்படி இல்லை, என்பது கொம்படாமிளங்க அல்லவா நடுப்புறெல்லாம் படிச்சு கடைசியில இருக்கணும். மந்திரமாவது நீருனா அருணரிய மறை வல்ல முனியன் தான் போயிடுவோம், இடையிலாம் விட்டுருவோம். இப்ப அப்படி இல்லாமல் பாட்டிவை பத்தும் படிக்கின்ற ஒரு அருமைப்பாடும், மூர்த்திகள் அருமையா பண்ணோடு இசைக்கின்ற அமைப்பும் இப்பொழுது அண்மையில் வந்திருக்கின்றன. இதெல்லாம் புதிய மலர்ச்சி, புதிய மலர்ச்சி. ஐயாவனால பத்தீங்களா, ஆசிரியர் மறக்கல. அந்த காலத்துல கொஞ்சம் பழமையா படிச்சவங்கன்னு சொன்னா தருபுராதீனத்துல வேலாயுத ஓதுவார்னு இருந்தா
4: முழு பதியும் படிச்சாதான் விடுவாங்க, இல்லைன்னா விட
1: மாட்டாங்க. அப்போ இவங்க படிக்கிறேன் படித்த இன்னைக்கு அப்படி தருமையாதீன, நாங்க பணி செய்யற அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பக்கத்துலதான் தேவார பாடசாலை இருக்கு. அது ஒரு புண்ணியங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ரெண்டு பையன் தேவாரம் படிச்சுக்கிட்டு இருப்பான். அது எங்களுக்கு காதல விடுறது ஒரு பெரும் பயணிப்போம். எந்த நேரம் போனாலும் யாராவது ஒரு பையன் மனனம் பண்ணிட்டு இருப்பான். ஆகவே பெருமான் ஏதோ இறுதி காலத்துல இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்தார். வேற சொல்ல நெட்டு பண்ணுவான் பையன், மாதிரி அடிப்பாரு. அதனால நல்ல போன 10-15 பேர் படிக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாம் படித்தவர்களாதனாலே அந்த 10 பாடலும் படிக்கிறது. அதனாலதான் குருமானவரை அந்த 10 வல்லா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது இப்பொழுது ஏறத்தால நமக்கு ஒரு பயிற்சியிலையும் வருகின்ற அமைப்பில் இருக்கிறது. இது கொஞ்சம் முன்னேற்றம் தான், முன்னேற்றம். ஆகவே பறையும் ஐயுறவு இல்லை யாருக்கு, பாட்டி வைப்பத்தும் வல்லாக்கே. முழுமையான இந்த பதியத்தை செய்தால் நிச்சயமாக வினி நீங்கும், பெருமான் திருவருளும் கைகூடும் என்று சொன்னார். இப்போ திருநெல்வாயில் அறத்தில் இருந்து இப்ப நீங்க கொஞ்சம் வரலாறு சேருது. இப்பொழுது இது பாடி நிறைவு செய்கிறார். இதோ திருநெல்வாயில் அறத்துறை கோவில், திருநெல்வாயில் அறத்துறை கோவில்ல கோவில் தெரிஞ்ச உடனேயே இறங்கிட்டார் சிவிகையில. ஆமா ஆமா ஆமா, பெருமான் தந்ததல்லவா, பெருமானுக்கு முன்னால வணக்கமா இருக்கணுமா கௌரவமா இருக்கிறதா அப்படின்னு இறங்கி இறங்கி நடந்தே போயிரு. போனா ஏதோ திருக்கோவில் உள்ளே போய் அருமையா பலம் வந்து இப்பொழுது பெருமானுடைய திருமுன்னிலை. அந்த பெருமான் திருமுன்னிலையில பாடியிருக்கிறார். அந்த பதியம் கிடைக்கவில்லை. அப்ப இப்ப நமக்கு திருவரத்துறை பதியம் எதுன்னு கேட்டா சிவிகையில ஏறி போகும்போது பாடிய பதியம் கிடைத்திருக்கிறது. தவிர உள்ளே திருக்கோவிலுக்கு சென்று பெருமான் திருமுன்னிலையில எப்படியோ கொட்டியிருப்பார் அல்லவா. ஆமா என்னது, அப்படியே தன் நெஞ்சமெல்லாம் திறந்து எனக்கு எனக்கு சுவாமி இப்படிப்பட்ட ஒரு பெருமை அடியேன் பொருட்டு இவ்வளவு கருணையா என்றெல்லாம் நினைத்து உள்ளம் திறந்து கொட்டியிருப்பார். அந்த பதியம் நமக்கு கிடைக்கும். இவ்வளவோ நாம தவம் செய்ய தவக்குறைவு, அதுல இதெல்லாம் ஒரு தவக்குறைவு. ஆகவே அந்த பதியம் கிடைக்கும். அப்படி அங்க போய் பெருமானை வணங்கியவர் இனி அங்கிருந்தவாறு இப்ப இனிமே இங்க இப்ப இது வரைக்கும் சொல்லலாம். இப்ப நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் எந்த பதியம் தொடங்கி தாளத்தோடு பாடினார், எந்த பதியத்தோடு தொடங்கி பாடினார்,
4: மடையில் வாழைன்னு சொல்ல
1: வேண்டியது, மடையில் வாழைங்கிற பாட்டை விட்டுணும். மடையில் வாழை பாடிய உடனே தான் தாளம் கிடைக்குது. எனவே முதல் பாட்டு விட்டு மடையில் வாழைக்கு அடுத்த பாட்டுல இருந்து தாளத்தோடு பாடினார். எந்த பதியத்தில் இருந்து திண்ணிலகண்டை ஆழ்ப்பாணர் பின்னணியாக வாசிக்க பாடினார். மூன்றாம் தலைமுறை சுத்தமா தலையாத்திரை முடிஞ்சி 4வது தலையாத்திரை தொடங்கும் போதுதான் அப்பொழுது பாடினார். எந்த சிவிகையில் இருந்து பாடிய முதல் திருமுறை எது, முதல் பதிகம் எது, எந்த பெருமா எங்க 7வது நூற்றாண்டு நடந்த வரலாற்றை அப்படியே அணு அணுவா சொல்றோம். இன்னைக்கு எதனால் சேக்கிறார் தந்த அருக்குடையால், இதுதான் வைணவர்களுக்கு இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு 63 நாயன்மார் இருந்தும் 63 நாயன்மாரை பத்தி அழகா சொல்றீங்களேயா, எங்களுக்கு 12 ஆழ்வார் தான் இருக்கிறாங்க, அந்த அவர்களை பத்தி எங்களுக்கு யோகியதையா சொல்ல முடியலையா. ஆமா குறைதான் பாவம். யார் 12 ஆழ்வாரை இவ்வளவு நிறைய அருமையா பாடினார், அந்த பாசுரங்களை ஒரு பக்கம் வைத்து இது இன்னும் நிலங்களில் பாடியது இப்பொழுது பாடியது என்றெல்லாம் வைத்து எங்க இருக்கு வரலாறு, கொடுத்து வைக்கல. பைனூர் வருத்தப்படுறாங்க. இன்னொன்னு நாம கொடுத்து வைக்கல. ஐயா உங்களுக்கு 6000 படி 10000 படி 100000 படின்னு அருமையா விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே எங்க திருமுறைக்கு விளக்கம் இல்லையா, நாம் செய்யறோம். சைவர்களுக்கு நல்ல நாயன்மார் வரலாற்றை ஆழகா இதுல மணிவாசகர் தான் சொல்ல முடியல. மணிவாசகர் ஏன் சேர்க்கிறார் வரலாற்றுல வரல, அதனால போச்சு. இல்லன்னா இப்ப ஐயா நமச்சிவாய வாழ்க பாடினது எங்கே? தில்லையில் பாடியதாக கேள்வி. சிவசிவ திருவம்பாவை எப்பொழுது பாடியது, எங்கே பாடியது? திருவண்ணாமலையில் பாடியதாக சொல்லுகிறார். ஏன்? அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்றிறங்கி என்பதனால. நான் என்ன சொல்றேன், சீத புனலாடி சிற்றம்பலம் பாடின்னு வருது, எனவே சிதம்பரத்துல பாடினதுன்னு சொல்றேன். மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆனாலும் இது வரைக்கும் இருக்கிற எல்லா பதிப்பிலும் திருவண்ணாமலை பாடியது இருக்கிறனால அப்படியே இருக்கட்டும் போங்கன்னு வச்சுக்கிறோம். அதை உறுதிப்படுத்த முடியலையே. ஏன்? சேக்கிடார் வழியில் நாம் அந்த வரலாற்றை பெற முடியாமதா? நால்வரில் ஒரு ஒரு வரலாறு நமக்கு முடியும். சேக்கிடார் கைவண்ணம் நாம கொடுத்து வச்சுருவோம். அப்படிலாம் இருக்கு. என்ன பண்ண பிறலாம் அப்படியே விட்டுருக்கோம். என்ன பண்ற, அவ்வளவுதான் முடியுது. ஐயா சொன்னாங்க, யாரோ ஒரு அம்மா மாதிரி வந்து எல்லா பாட்டும் சொல்லலையே அப்படின்னு. இது எல்லா இடங்களையும் இருக்குது. நான் என்ன பண்றது, எல்லா பாட்டும் சொன்னோம்னு சொன்னா நிச்சயமா என்னது மூணு பதியும் நாலு பதியும் ஒவ்வொரு தரம் போகும். எப்ப நம்ம முடிக்கிறது, 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டுல பிற்பகுதியில முடிக்கலாம். முடிக்கலாமா? முடிக்க முடியுமா? நமக்கு எல்லாம் அது போதிய அவகாசம் எல்லாம் ஆண்டவன் இருக்கு இல்லைங்கிறது எப்படி தெரியும்? அதனால்தான் மன்னிக்கணும். இந்த அளவு கொடுத்து வச்சது போறோம், அவ்வளவுதான்.
5: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
6: தலம் திருச்சோற்றுத்துறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருமுதுகுன்றம்,

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்

0: உள்ளம் மகிழ் காதலினால் உவந்த திருவாரூரின் வள்ளலார்தமை பறவை மாளிகைக்கு தூது விட்ட தெள்ளு நாவலர் கோவை சீரிய கரா விழுங்கும் பிள்ளையை மீட்டு அழைத்தருள் எம்பிரான் அடியை பேணிடுவாம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழி மைகளால் பணிவுடன் போற்றி வணங்கி நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொற்கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே நம்முடைய பொழுதையெல்லாம் சிவப்பொழுதாக கழிக்கும் பொருட்டு இந்த நிகழ்வுகளையெல்லாம் மிக பிரயத்தனப்பட்டு சிரத்தையாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நம்முடைய சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கங்களை கூறி நாளும் நம் ஆன்மாவை எங்கனம் உய்விப்பது என்று நினைந்து நினைந்து நல்ல நிகழ்வுகளை எல்லாம் கண்டும் செவிமடுத்தும் ஆன்ம முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். கிட்டத்தட்ட 6 நாட்களாக சிந்தித்து இன்று நாம் நிறைவு நாளை எட்டியிருக்கின்றோம். பெருமான் நமக்காக 5 தொழில் செய்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அவருடைய நடனத்தை நடராஜ பெருமான் சொல்றோம் அல்லது கூத்த பெருமான் சொல்றோம் இல்லையா, அந்த நடனத்தை நாம் எங்கனம் பார்க்க வேண்டும். இப்ப திருவாதிரைனா எல்லா தலங்களிலும் நடனம் நடக்குது, அதை நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம், சரி. ஆனால் அந்த நடனத்தை பெருமான் எதன் பொருட்டு செய்கின்றார்? பொழுதுபோக்கானதா? இப்ப உலகி எல்லாம் நடனம் எல்லாம் பொழுது, எத்தனை வகையான நடனங்களோ இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்கிறோம், அது எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஆனால் பெருமானது நடனம் பொழுதுபோக்கு அல்ல, அது விளையாட்டும் கிடையாது. அவர் ஏதோ கொஞ்ச நேரம் ஆடுறதும் கிடையாது, இடையறாது ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது எல்லாமே நம்மை ஈடேற்றும் பொருட்டுத்தான். இந்த நடனத்தை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய சித்தாந்த நூல் வந்து உண்மை விளக்கம். அதுல மிக அழகாக சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்பது ஒரு பாடல். அதாவது நடராஜ பெருமான் என்று சொல்லக்கூடிய கூத்த பெருமானுடைய வலது கை உடுக்கையை ஏந்துகிறது, அது சிகரம். அடுத்த சிகரம்ங்கிறது சீய குறிக்குது. அடுத்து வீசிய இடதுகரம் வகரம் வேங்கிற எழுத்த குறிக்குது. அபயம் காட்டக்கூடிய வலதுகரம் வந்து யகரம். அங்கின்னு சொன்னா அக்னி, அந்த அனல் ஏந்திய இடதுகரம் வந்து நகரம். முயலகனை மிதித்திருக்கக்கூடிய வலது திருவடி வந்து மகரம். அப்ப சிவாய நம என்பதற்கு இதிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து கேசாதி பாதமுறை சிவாய நம அப்படிங்கிற மந்திர திருமேனியை நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கின்றது. அதுபோல மற்றும் ஒரு பாடல் அதிலே உண்மை விளக்கத்திலே, மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம முதல்ல சிந்திச்சது இறைவனுடைய அவயவ பகுப்பை பற்றி சொல்லியிருக்கு. இப்ப நாம சிந்திக்கிறது ஞான நடனம். பக்குவம் வாய்ந்தவர்களுக்கு அவங்களோட தொடர்புடைய மாயா காரியங்களை எல்லாம் விளக்கி, அதான் மாயை தன்னை உதறி, அவங்களுடைய ஊழ் வினையை அதாவது வல்வினையை சுட்டு எரித்து, அதுக்கு அடுத்தபடியாக மலம் சாய அமைக்கி. மனம்னு சொல்லியாச்சுனாலே சைவ சித்தாந்தத்துல ஆணவத்தை தான் குறிக்கும். ஆக ஆணவ மலத்தோட ஆற்றலை கீழ்ப்படுத்தி அருள்தான் எடுத்துன்னு சொல்லும்போது திருவருளால் அந்த பக்குவரை மேம்படுத்தி எடுத்துங்கிறது மேம்படுத்துறது. அப்புறம் நேயத்தால் ஆனந்த வாரிதியில், அதாவது பேரின்ப கடல்ல அந்த ஆன்மாவை மூழ்க வைத்தலுக்காக அண்ணாவை தான் அழுத்தலிலே அதை மூழ்க வைத்தலுக்காக ஆடக்கூடிய நடனம் ஞான நடனம். அப்போ அருள் பற்று யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்காக செய்யும் நடனம் ஞான நடனம். அதுல உடுக்கிய ஏந்திய கைய உதறுவதால பக்குவருடைய மாயையை உதறுவதாகவும், இடது கையில் இருக்கக்கூடிய தீயால் கண்மத்தை சுடுவதும், முயலகனை வழக்காலால் அமுக்குவதால் ஆணவ மலத்தோட வலியை அடக்குவதையும், தூக்கிய திருவடியால் ஆன்மாவை திருவருளால் உயர்த்துதலையும், தூக்கிய திருவடியை காட்டுதலால் பேரின்பம் ஊட்டுவதையும் ஞான நடனம் நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறது. அதிலேயே மற்றொரு நடனமும் உண்டு, ஊன நடனம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைத்தில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம், ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம், முக்தி நான்ற மலர்பாதத்தே நாடு என்பது. அந்த உடுக்கே ஏந்திய வலதுகை படைத்தல் தொழிலையும், அபயங்காட்டக்கூடிய வலதுகை காத்தல் தொழிலும், அனலை ஏந்திய கரம் வந்து அழித்தல் தொழிலும், ஊன்றிய வலது திருவடி வந்து மறைத்தல் தொழிலும், தூக்கிய திருவடியில இடது திருவடியில முக்தியாகிய அருளல் தொழிலும் அமைந்திருக்கிறது. இது வந்து உலகப்பற்றுடையவர்களுக்காக செய்யக்கூடிய நடனம் ஊன நடனம். ஊனம்னா பிறப்புன்னு அர்த்தம். அப்ப இரண்டு வகையான நடனங்களை இறைவன் நம் பொருட்டு ஆடுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அத வந்து இவர் அழகாக பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று சொல்லுகின்றார். இதுல பொருள் அப்படிங்கிறது அருள், அருளை குறிக்குது. அந்த அருள் காரணமாக இந்த அரிய நடனத்தை அவர் நம் பொருட்டு ஆடுகின்றார். எல்லாமே அருள்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இறைவனுடைய எல்லா செயலும் ஐந்தொழிலுமே அருள் காரணமாக தான் நடக்குது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை மிக அழகாக ஒரு வரியிலேயே பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் வந்து நம் பொருட்டு பல நன்மைகள் செய்கின்றார் என்று அதில் பார்த்தோம் இல்லையா. அதுல ஒன்ன பார்ப்போம். ஒரு பாடல்ல சொல்றாரு பாருங்க, செறிவுண்டேல் மனத்தால் தெளிவுண்டேல் தேக்கத்தால் வரும் சிக்கன உண்டேல் மறி உண்டேல் மறுமை பிறப்புண்டேல் வானாள் மேற் செல்லும் வஞ்சனை உண்டேல் பொறிவண்டு யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போலும் சடைமேல் புனைந்தானை அறிவுண்டேல் உடலத்து உயிர் உண்டேல் ஆரூரானை மறக்கலும் ஆமை என்று கேட்கின்றார். நன்மையை தரக்கூடிய கல்வி அறிவு நம் பொருட்டு இருக்கு, அதன் பயனாக மனசுல தெளிவு இருக்கு, அதன் விளைவாக இறை அருள் சிந்தனை இருக்கிறது, அவற்றோடு பிறப்பு இறப்பு பிணி மூப்புகள் ஆகிய துன்பங்களால் வாழ்நாள் இடைமுறியக்கூடிய தீங்குகளும் உள்ளது. இவற்றை எல்லாம் அறிவதற்கு ஏதுவாகிய இந்த உடல்ல உயிர் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆரூர் பெருமானை நம்மால் மறக்க இயலுமா? நமக்காக இத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்ப அவரை மறந்தோம்னா என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு அந்த நன்றி மறந்த பாவம் நம்மை வந்து சேர்ந்து விடும். ஆகையால் வினா மேல் வினாவாக அடுக்கி எப்படியும் கண்டிப்பாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் நம் பொருட்டு நடனம் செய்கின்றார், ஐந்தொழில் செய்கின்றார். அவர் நம் பொருட்டு இத்தனை விஷயங்களையும் செய்திருக்கிறார் அல்லவான் வினா எழுப்பி, இதன் காரணமாக நாம் அவரை வழிபட வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான நூல் தான் உண்மை நெறி விளக்கம் என்பது. சித்தாந்த அட்டகம் என்று எட்டு நூல்கள் நமது நான்காவது சந்தான குருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தனரவர் அவர் நமக்கு தந்த நூல். அந்த நூல் என்ன சொல்கின்றது என்பதும் அதனோடு எப்படி இவருடைய வாழ்வு பொருந்தி இருக்கின்றது என்பதையும் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்திக்கலாம். வேத சிவாகம சாரமாகிய திருமுறைகள்ல சாத்திர கருத்துக்கள் நல்லா பொதிந்து இருக்கு அப்படிங்கிறத நாம் காண்கின்றோம். அந்த அவங்க அருளிய நூல்கள்ல மட்டும் கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சாத்திர அமைதி பொருந்தி இருக்கும். இதை நாம் கண்டிப்பாக காண வேண்டும். அவருடைய இந்த நில உலக அவர் கைலாயத்துல இருந்தவர் அல்லவா, அங்கிருந்து நம் பொருட்டுதான் இந்த திருத்தொண்டத்தகை தரும் பொருட்டு இங்க வந்தாருன்னு நம்ம பாக்குன்றோம். அப்படி வந்த அவருடைய நில உலக வாழ்க்கை வந்து திருநாவலூர் திரு அவதாரத்துல தொடங்கி அஞ்சை களத்துல வெள்ளானை மேல ஏறி கைலாயம் செல்கின்றார் அல்லவா, அது வரைக்கும் நிறைவு பெறுது. இப்போ இந்த நில உலகத்துல பிறந்து பக்குவமுற்ற உயிர்களுக்கு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா நிகழும். இப்படி நிகழ்வதால் அந்த உயிர் வந்து பேரின்பம் பெறும் அப்படிங்கிறது சித்தாந்த முடிவு. இந்த பத்துக்கும் தசகாரியங்கள் என்று பெயர். இதை அழகா வரிசைப்படுத்தி நமக்கு விளக்குறது எதுன்னு பார்த்தோம்னா உண்மை நெறி விளக்கம் என்ற நூல். அது எங்கெனம் விளக்கி இருக்கிறது என்பதை இப்போது நாம் சிறிது சிந்தித்து விட்டு அதன் பின்பாக அது எங்கெனம் இந்த இவருடைய வாழ்க்கையோடு பொருந்தி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மண் முதல் சிவமதி ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம். மண் முதல் சிவமதி ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி. மண் முதல் சிவமதி ஈராம் வகைதனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சைவ சித்தாந்தம் எத்தனை தத்துவங்கள் சொல்லுகின்றன, மிக தெளிவாக உண்மை விளக்கம் நமக்கு சொல்லுது. 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை சொல்ற ஒரே சமயம் நமது சித்தாந்த சைவம் தான். இந்த தத்துவங்களுடைய வடிவை காண்பதுதான் தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மண் முதல் சிவம் எனப்படுகின்ற நாத தத்துவம் ஈராக அந்த 36 தத்துவங்களுடைய இயல்பு, அவற்றின் தோற்ற ஒடுக்கங்கள், அவற்றின் செயல்பாடுகள், அதெல்லாம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத சாத்திர நூல் வாயிலாக நம்முடைய அறிவுக்கு பொருந்துமாறு ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு தத்துவ ரூபம் என்று பெயர். அந்த அவ்வாறு அந்த தத்துவம் அறிந்த தத்துவங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது, ஜடப்பொருள். இதை இவற்றோடு கூடி ஆன்மா அறிந்தால்தான் அது எதையும் அறிய முடியும், தானாக அறிய முடியாது அப்படிங்கிறத அறியறது தத்துவ தரிசனம். அதாவது இந்த தத்துவங்கள்லாம் மாயையில இருந்து தோன்றுது, அது நமக்கு மயக்கத்தை செய்கின்றது. மயக்கத்தை செய்யறதுனால அந்த மலம் என்று சொல்லப்படுகிறது, அறிவில்லாதது ஆகையால் அதை ஜடம் என்று சொல்லுகின்றோம். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது ஜடப்பொருள் தான் இருந்தாலும் அறிவித்தாலன்றி அறிய முடியாத ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் உண்டாவதற்கு இதுதான் என்ன செய்து இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும், இந்த தத்துவங்களால் வரக்கூடிய அறிவு வந்து ஜட அறிவு அப்படிங்கிறதையும் தெளிவாக அறிவதற்கு தத்துவ தரிசனம் என்று பெயர். அடுத்து இந்த 36 தத்துவங்கள்லையும் தோய்ந்து நிற்காமல் இவற்றின் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம். இப்ப திருவருளால் ஆன்மா அதுல இருந்து நீங்கி நிற்பதற்கு தத்துவ சுத்தி என்று பெயர். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தத்துவங்களும் நமக்கு மயக்கத்தை தான் தரும். அதனால ஆணவ மலப்பற்று அறுவதற்காக இந்த தத்துவ கூட்டத்தை எல்லாம் நமக்கு சிவபெருமான் கூட்டு வைக்கின்றார். ஆனாலும் இந்த ஆணவமும் இந்த தத்துவ கூட்டமும் என்னது, ஜடங்கள் தான். ஆன்மா அறிவுடைய பொருள். அப்ப இந்த ஆன்மா தத்துவ கூட்ட தொடர்போட எப்போதும் இருக்கக்கூடாது. எதை அறிய வேண்டுமோ அதை திருவருளால் இந்த கருவிகளின் துணை கொண்டு அறிந்த பின்பு அதுல இருந்து விலகுவதுதான் நமக்கு நன்மை. அதோடு சேர்ந்தே எப்போதும் இருப்பது பொருத்தமற்றது. இதை அறிந்த ஆன்மா வந்து திருவருளோட துணையால், நம்மால நிச்சயமா தனித்துலாம் செயல்பட முடியாது, திருவருள் துணையால தத்துவங்களுடைய தொடர்புல இருந்து நீங்கி பற்றற்று நிக்கணும், அதுதான் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படும். அப்ப திருவருள் துணையால் தான் தத்துவ சுத்தியானது நிகழும். அடுத்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிருள் நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்மரூபம், நீயும் நின் செயல் ஒன்றின்றி நிற்றலே தரிசனம்தான், போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாது ஆய்விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலில் விதித்தவாறு அப்படின்ட்டு. இப்ப தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் தத்துவ சுத்தியும் பார்த்தோம். இப்போ அடுத்து எதை பார்க்க போறோம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இப்போ பரவலா மறைக்கக்கூடிய இயல்பை உடைய ஆணவம் அல்ல சார்பு காரணமாக தத்துவங்களை எல்லாம் பெற்ற இந்த உயிரானது அந்த தத்துவங்கள்லாம் அறிவற்ற ஜடங்கள் என்பதையும் அவற்றின் வாயிலாக அறியக்கூடிய ஆன்மாவாகிய தான் வந்து அறிவுடையவன், அதாவது சித்து பொருள் என்பதையும் சாத்திர நூல்களோட துணை கொண்டு அறிவதுக்கு ஆன்ம ரூபம் என்று பெயர். மீண்டும் கொஞ்சம் சொல்றேன், ஆன்மா ஆணவத்தை சார்ந்த போது அறியாமையின் மயமாக இருக்கிறது, திருப்பி மாயையை சார்ந்த போது கொஞ்சம் அறிவு பெற்று தத்துவங்களே நாம் அப்படின்னு கருதும்படியாக தத்துவ மயமாயிற்று. இந்த இயல்புகளை எல்லாம் உணர்ந்த ஆன்மா வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ந்ததன் வண்ணம் இருக்கின்றது என்பதை அனுபவத்தால் அறியணும், அதுதான் ஆன்ம ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆன்மாவோட அறிவும் செயலும் திருவருளாலத்தான் நிகழ்கின்றன, ஆன்மாவுக்குன்னு எந்த ஒரு செயலும் கிடையாது என்பதை அறிவதுதான் ஆன்ம தரிசனம். அதாவது தன்னால் அறிவதையும் தான் செய்வதையும் திருவருள் துணையால் தான் நடக்கின்றது என்று உணரணும், தன்னால் நிகழ்கிறது என்று கருதக்கூடாது, திருவருள் துணையால் நிகழ்கிறது என்பதை தெளிவதுதான் என்னது ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. தத்துவ கூட்டத்துல அறிவு பெற்றாலும் தத்துவ கூட்டங்கள் ஜடம், அதனால அது தாமாக இயங்காது, திருவருள் தான் இயங்குகின்றது. தத்துவ கூட்டங்களால் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கினாலும் தத்துவ கூட்டங்கள் தானே இயங்காது, திருவருள் தத்துவ கூட்டங்களை இயக்குகிறது. அப்போ ஆன்மாவோட அறிவு செயல்லாம் திருவருளாலதான் நடக்குங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் ஆன்ம தரிசனம். அடுத்து ஆன்மா வந்து தன் செயலற்று திருவருளிலே தோய்ந்து அதனிலே அடங்கி நிற்பதற்கு ஆன்ம சுத்தி என்று பெயர். அதாவது தனக்குன்னு என எதையும் சாதித்து கொள்ளாத இந்த, அதாவது சாதித்துக் கொள்ள இயலாத ஆன்மா, தனக்குன்னு எதையும் சாதிக்கிறதுக்கு இந்த ஆன்மாவிற்கு இயலாது. அப்ப என்னால் ஆவது யாதும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல். அதாவது எல்லாம் அவன் செயல், யாருடைய செயல், சிவபெருமானுடைய செயல் என்று தன் செயல் அற்று அப்படியே திருவருளையே தோய்ந்து அழுந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆன்ம சுத்தி அப்படின்னு பேர். அப்ப ஆன்மா வந்து தன் செயலால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்பதை அனுபவத்தில் உணர்வது, அதில் அழுந்தி நிற்பது, அதற்குத்தான் ஆன்ம சுத்தி அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. இதற்கு அடுத்து என்னது, எவ்வடிவுகளும் தானாம் எழில் பறை வடிவதாகி கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி பவ்வம் விண்டகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்று செவ்வியே உயிருள் காண்டல் சிவரூபம் ஆகும் அன்றே. அடுத்து சிவரூபம்னா என்னன்னு சொல்றாங்க. அப்ப சிவரூபம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, சிவபெருமானுடைய சிவன் வந்து என்ன செய்யறாரு, திருவருள் சக்தியை திருமேனியாக கொண்டு இந்த மலத்தால பிணிக்கப்பட்ட ஆன்மாவை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாயையில இருந்து தனு கரண புவன போகங்களை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் பல பிறவிகளை ஆன்மாவிற்கு கொடுத்து அறிவு விளக்கத்தை செய்கிறார். அப்படி செய்வதால் ஆன்மா பக்குவம் எய்திய போது குருவாகவும் திருமேனி தாங்கி காட்சி தந்து தானாக்கி திருவருளோட கூட்டி மேலாக்குவான் என அறிந்து குருவையே சிவமா பார்க்கணும். குருவே சிவம் என கூறின நந்தின்னு சொல்லுது இல்லையா திருமந்திரம். அப்படி குருவையே சிவமாக காண்பதற்கு சிவரூபம் என்று பெயர். அதாவது சிவபெருமான் திருவருட சக்தியை, தன்னுடைய திருவருட சக்தியை தான் திருமேனியாக கொள்கிறார். எல்லா பொருட்களிலும் கலந்து ஒன்றாக இருக்கின்றார். ஆணவத்தால் பிணிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை ஈடேற்றம் செய்யும் பொருட்டு தனுகரண புவன போகங்களை வழங்குகின்றார். ஆன்மாவிற்கு பல பிறவிகளை தருகின்றார். ஆன்மா அறிவை விளக்குகின்றார். அதன் மூலம் மலபரிபாகம் உண்டாக்கி அந்த சக்தி நிபாதம் என்ற திருவருள் சக்தியை ஆன்மாவில் பதித்து குருவாக எழுந்தருளி ஆன்மாவை உய்வித்தின்றார், உயர்த்துகின்றார் என்று இவ்வளவு நமக்காக சிவபெருமான் செய்கின்றார் என்று சிவபெருமானுடைய இயல்புகளை எல்லாம் ஆன்மா அனுபவத்தால் அறிவதுதான் சிவரூபம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. சிவன் என்று சொல்லியாச்சினாலே இரக்கம் அல்லது அருள் அல்லது மகிமை தங்கிய தன்னுடைய சக்தியை தன்னுடைய திருமேனியாக கொண்டு உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் ஒன்னா கலந்து இருக்கின்றார் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் முதல்ல. அப்படி ஏன் நிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அனாதியே ஆணவ மலத்தை பற்றி பிடித்து அதனால அறிவு இச்சை செயல்களை எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய உயிரை உய்விக்கணுங்கிற ஒரே விஷயம்தான். அதன் பொருட்டு தான் அவர் அதை செய்கின்றார். அதனாலதான் தனுகரண புவன போகங்களை மாயையிலிருந்து படைத்து நிலை நிறுத்தி ஒடுக்கி எல்லாம் பண்றார். அப்ப மலபரும் பாகம் வரும்படியாக என்ன செய்கின்றார், இறைவன் நமக்காக இவற்றை எல்லாம் செய்கின்றார். இந்த நிலையில ஆன்மா வந்து தத்துவங்கள் எல்லாவற்றையும் வேறாக காணும். இப்போ இறைவன் வந்து தன்னுடைய அருள் சக்தியை ஆன்மாவிடம் பதிப்பார். இப்படி சக்தி நிபாதம் எய்த பெற்ற ஆன்மாவுக்கு இதுவரை உள் நின்று உணர்த்திய இறைவன் வந்து முன் நின்று உணர்த்தும் பொருட்டு குரு வடிவாக மானுட சட்டை தாங்கி வருவார். வந்து தான் உயிர்ல இருந்து வேறற நின்ற முறைமையை உபதேச முகத்தால் உணர்த்துவார். அப்படி உணர்த்திய பின்பு அந்த விளக்கத்தை பெற்று இங்கனம் நமக்கு இதை விளக்குவது சிவப்பரம்பொருளே என்று அந்த ஆன்மா ஐயம் திரிபில்லாமல் அறிந்து கொள்ளும். அப்போ இங்கனம் சிவபெருமானே குருவடிவாக வந்து திருமேனி தாங்கி தனக்கு இவற்றையெல்லாம் உணர்த்துகிறார் என்பதை அறிவதுதான் சிவரூபம் என்று நமது உமாபதி சிவாச்சாரியர் மிக அழகாக உண்மை நெறி விளக்கத்திலே உணர்த்துகின்றார். அப்போ குருநாதல் உணர்த்தினாதான் இறைவனோட இயல்மை ஆன்மா அறியுமே தவிர அவர் உணர்த்தாட்டா ஆன்மாவால் அறிய முடியாது. உதாரணமாக இந்த ஞான நூல்களை பற்றிய ஒரு விஷயங்கள் தெரிவதற்கு முன்பாக நாம வீட்டுல பூஜைன்னு ஒண்ணு செஞ்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா, வழிபாடும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம், திருக்கோயிலையும் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருப்போம். அது எப்படி இருந்தது? இப்ப இந்த ஞான நூல்களை பாடம் கேட்ட பின்பாக பரார்த்த வழிபாட்டிலையும் சரி ஆன்மார்த்த வழிபாட்டிலையும் சரி நம் நிலை எங்கெனம் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து பார்த்தா குருநாதர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நமக்கு புரியும். அதனால உணர்த்த உணரக்கூடிய இயல்புடைய ஆன்மாவுக்கு குருநாதர் தான் உணர்த்த முடியும். அது அப்படிங்கிறத உணரணும் இந்த ஆன்மா. அப்படி உணர்வதற்கு சிவரூபம் என்று பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிவ தரிசனம் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறை உயிரில் யான் எனது ஒன்றர நின்றது அடியாம், பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம், உரை இறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று இவ்வுண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதமே ஆகி தெரிவறிய பரமா ஆனந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே என்று சொல்லுகின்றார். இந்த சிவ ரூபத்துல ஞான குருவை தரிசித்த ஆன்மா வந்து சிவபெருமானுடைய உருவ திருமேனியை தரிசிக்கும் உரியை இந்த சிவ தரிசனத்துல நமக்கு உணர்த்துகின்றார். இப்படி குருவாக சிவபெருமான் நமக்கு உபதேசத்தவுடன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யான் எனது என்ற அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கும், அறவே நீங்கும். இப்போ ஆன்மா வந்து திருவ அது நீங்கன்னா ஆன்மா வந்து திருவருளை அறியும், அதுதான் திருவடி தரிசனம். அந்த திருவடியோட ஒன்றிய ஆன்மா எங்கும் எதிலும் சிவபெருமானை காணும், அதுதான் திருவுக தரிசனம். அந்த பக்குவ ஆன்மாக்கள் எப்படி கண்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஞான நூல்கள் நமக்கு பலவாறாக எடுத்து சொல்லும். இப்ப காரைக்கால் அம்மையாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, செரமான் பெருமாள் நாயனாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, தாய்மான சுவாமிக்கு பூவெல்லாம் சிவமா தெரியுது, வரகுண பாண்டியருக்கு தவளையோட ஒளி நரியோட ஊழ இது எல்லாமே சிவத்தை நினைவூட்டக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஒரு வேப்ப மரத்துல இருந்து ஒரு வேப்பம் பழம் விழுது, வேப்பம் கொட்டை விழுந்தா கூட அதுவும் சிவமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பந்தல் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து எந்த நிலையில என்ன சிவ தரிசனத்துல வரும். அப்ப இப்படி பார்க்க முடியும், எதில் எங்கும் எதிலும் சிவபெருமானை காணக்கூடிய ஒரு பக்குவம் வரும், அது திருமுக தரிசனம். முதல்ல திருவடி தரிசனத்தை பார்த்தோம், அடுத்து திருமுக தரிசனம், அது சிவ தரிசனத்துல இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த நிலையில குருவோட உபதேசத்தினால எதையுமே பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அந்த மெய்யுணர்தல்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த ஒரு ஒரு பேச முடியாத நிலை, யான் எனதுங்கிற தன்மையெல்லாம் அற்று போயிருது, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்துன்னு சதகத்துல வருது இல்லையா, அது போல அப்படி எதையும் பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அதன் மூலம் பரசுகத்தை அடைகின்றது ஆன்மா, அது திருமுடி தரிசனம் என்று பார்க்கின்றோம். முதலாவதாக திருவடி தரிசனம் பார்த்தோம், இரண்டாவதாக திருமுக தரிசனம் பார்த்தோம், இப்ப மூன்றாவதாக திரு அடி தரிசனத்தை நாம் பார்க்கின்றோம், அதாவது திருமுடி தரிசனத்தை பார்க்கின்றோம். இந்த மூன்று உண்மைகளையும் அனுபவத்தால் தெளிவாக உணர்ந்து சிவபெருமானை தவிர எதிலையுமே தொடர்பு இல்லாம நான் பிரம்மங்கிற நிலையெல்லாம் பசுஞான், அதுல நீங்க நிக்காம ஏன்னா பிரம்மங்கிறது சிவம் ஒண்ணுதாங்கிற தெளிவும், பார்க்கிற எல்லாத்திலையும் சிவத்தை காணக்கூடிய ஒரு பக்குவமும் சிவ தரிசனம் அப்படிங்கிறத நமக்கு உமாபதி சிவம் மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்ட பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, அதற்கு மேல வாழ்க வாழ்கிறாரா, அப்புறம் போற்றி போற்றி, வாழ்க வாழ்க, அப்புறம் போற்றி போற்றினா வணக்கம் வணக்கம். நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, நச்சரவுன்னா அதை ஆட்டுகின்ற நம்பன், பாம்பாட்டி சித்தர், பாம்பாடி சித்தர்னே ஒரு சித்தர் இருந்தார். அதனால இப்படி பாம்பை ஆட்டுகிறவனாக இருந்து திருப்புறம்பயத்துல ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவனை எழுப்பி தந்திருக்கிறார். திருப்புறம்பயம் என்கின்ற ஊரிலே நம்ம கும்பகோணத்து பக்கத்துல, அதனால ஆவரணமாகவும் இருக்கிறார், அதை ஆட்டுகிறவனாகவும் இருக்கிறார். நச்சரவு ஆட்டிய நம்பன் போச்சு, பிச்சு எமை ஏற்றிய பெரியோர் போச்சு. எமை பிச்சு ஏற்றிய பெரியோர், பிச்சுன்னா அன்பு, பிச்சுன்னா அன்பு, ஏற்றி என்ன எனக்கு உண்டு பண்ணிய, அன்பு எனக்கு இல்லாமல் இருந்துச்சு, அவை உண்டு பண்ணினான், எனக்கு அன்பை உண்டு பண்ணினான். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி, நான் கல்லு மாதிரி இருந்தேன், என்னை உருக வச்சுக்கிட்டேன், பிசைஞ்சிட்டேன், பிசைஞ்சிட்டேன், கல்லை கல்லை பிசைஞ்சிட்டேன். இதுல இந்த வாக்கியத்தெல்லாம் சொல்லவே முடியாது, யாருக்கு இந்த கற்பனையே வராது. கல்ல பிசையறதும் கனிங்கிறதுக்கும் கல்லுக்கும் கனிக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமாறாது, புரிஞ்சு சொல்றாரு பாருங்க ஒரு சாமர்த்தியம், சொல்றது விளங்குதா? கல்லு எங்கே, வாழைப்பழம் எங்க அப்படி வச்சுக்கோங்க, கல்ல பிசைஞ்சு பிசைய முடியுமா, பிசைந்து, இது இந்த உருவகம் சொல்ல தெரியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. கல்லை பிசைந்து கனியாக்கி என்ன, கல் எங்கே கனி எங்கே, பிசைற பொருளா கல்லு, இந்த மண்ணா போது பிசைய, கல்லை பிசைந்து கனி ஆக்கி தன் கருணை வெள்ளத்தளித்து வனகிழிந்து வெளியே, கல் போன்றிருக்கின்ற என்னுடைய நெஞ்சத்தை இழக வைத்து உங்க வைத்து அதை இன்பமயமாக செய்து அதுல தன்னையும் கலக்க வைத்து, கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வனகிழிந்து வெளியே. ஆகையினாலே பிச்சவை ஏற்றிய பெரியோன் போற்றி, பிச்சு என்கின்ற அன்பை எனக்கு உண்டு பண்ணிய பெரியோனுக்கு வணக்கம். அன்பு வந்து கடவுளிடத்துல உண்டாகுதுன்னா சாமானியம் அல்ல, அன்பு கடவுளிடத்துல உண்டாவதுன்னா சாமானியம் அல்ல. மற்றைய பொருளத்துல அன்பு உண்டாக வேணும்னு ஒருத்தரும் சொல்ல வேண்டியது, அப்பா நீ மனைவி கிட்ட அன்பா இருப்பா சொல்ல வேண்டியது, அன்பாவே இருக்கிற அவ சண்டை போட்டா கூட அன்பா இருக்கிறான், உண்டா இல்லையா? அது மாதிரி ஆளுகள் நிறைய நான் பாக்குறேன். அதே மாதிரி பிள்ளைகள்ட்ட பிள்ளை உதவலே அது திட்டுதுன்னா கூட அது கிட்ட அன்பு, அதே மாதிரி பணத்துக்கிட்ட, அதே மாதிரி உணவர்கிட்ட, இப்படி வந்து உலக பொருள்ல நாம் அனுபவிப்பதுல ஒண்ணும் தடை இல்லை, விளங்குதா? கடவுளத்துல அனுபவிக்கிறது தான் அதிசயம், சிவனிடத்தில் அனுபவிப்பதுதான் அதிசயம். அந்த அன்பை அவனே கொடுக்கவும், அன்பை கொடுக்கவும், அதான் மாணிக்கவாசர் பல இடங்கள்ல கேட்கிறார், இடையரா அன்பு உனக்கு உலகத்தை நின்று தந்தருடைய முடையார், அன்பை தந்தருடைய பணம் கொடுன்னு கேட்கிற மாதிரி அன்பை கேட்கிறார், பணம் கொடுன்னு கேட்கிற மாதிரி அன்பை கொடுன்னு கேட்கிறார், அன்பு இல்லையா அன்பை கொடுன்னு. அதனாலே பிச்சமை ஏறிய பெரியூர் நீற்றொடு தோற்ற வல்லூன், நீற்றொடு தோற்ற வல்லூன் என்பது இது ஒரு ஆழமான அழகான வாக்கி, நீற்றுனா திருநீர், திருநீற்று கோலத்தோடு தோன்ற வல்லூன் போற்றி, அது என்ன திருநீர் எல்லாம் பூசலமையிலுக்கு வா, இது என்ன பெரிய வல்லமை, பூரி புசலூர் வல்லமையா, வல்லமை தான் அதுதான், அதுதான் பரமவிஷ்ணு முதலான தேவகூட்டங்களை உலகங்களை எல்லாம் சங்காரம் செய்து, எல்லாரையும் சங்காரம் செய்து அந்த சுடுகாட்டில் இருந்து அந்த சாம்பலை பூசி கொண்டு ஆடுகிறது. அவர் வல்லவன் சொல்ல அப்படின்னு அவன் என்ன சொல்றது, பரமா விஷ்ணு இந்திரன் சந்திரன் குபேர வாயு வருண எல்லாரையும் கோயில் சுடுகாடு எல்லாரையும் சங்காரம் பண்ணி அந்த சாம்பலிலே இருந்து அந்த சாம்பலை பூசி கொள்ளுகின்ற வல்லவன். நம்ம கந்தவிலாசு ஊதி சித்தனாதி ஊதி வாங்கி பூசி வல்லவன், அதுதான் நம்ம பூசணி, நமக்கு வல்லவன் சொல்ல முடியுமா? புரியுதா? தோனுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பிடி, கடையில இருக்கிற சுடலை பிடியல்ல, காடுடைய சுடலை பிடி, கடையில இருக்கு விக்கிற பொடி அல்லப்பா, காடுடைய சுடலை பிடி, அழகாத்தானே சொன்னார் அந்த ஆளும், பால் குடிச்ச உடனே பாடின பாட்டு, காடுடைய சுடலை, அதனாலே அப்படி காடுடைய சுடலை பிடி, காடுடைய சுடலை பிடி என்றால் இது புரியுது அல்லவா? எந்த காடு? அதுதான் இடுகாடு சுடுகாடு. எந்த சுடுகாடு? பரம விஷ்ணுக்களை எல்லாம் சங்காரம் பண்ணிய சுடுகாட்டில் இருந்து ஆடுகின்றவன், அந்த சாம்பலை பூசி கொண்டவன், அதனாலே நீற்றோடு தோற்ற வல்லூன் போற்றி. நீங்க தனியா பிடிச்ச இந்த அர்த்தம் எல்லாம் விளங்காது. நீற்றோடு தோற்ற வல்லூன் போற்றி நாட்டிசை நடப்பன நடாய் இடப்பன கிடாய் நிற்பன நெறி சொற்பதம் கடந்த தொல்லு. நாட்டிசை நான்கு திக்கிலேயும் நடப்பன நடாய், அதையால நடக்கின்ற பிராணிகளை நடக்க வைத்து, நிற்கின்ற பொருளை நிற்க வைத்து, கிடக்கின்றவர்களை கிடக்க வைத்து, நடக்கின்றவர்களை நடக்க வைத்து, நடக்கின்றவர்கள் நடக்க முடியவே நான் நடக்க வைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? நம்மளை நடக்க வைக்கிறவன் யாரு? சிலர் நடக்க முடியாமையும் கிடக்கிறானே, நடக்க முடியாம இருக்கிறான்ல. அதனால இப்ப நாம் நிற்பதும் நடப்பதும் நின்றையலாலே என்றார் போல நடக்கிறோமா? இதெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய சாமர்த்தியத்துல நடக்கலப்பா, நம்ம நடக்க வச்சுக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கிற இயக்கிக்கிட்டு இருக்க அதனால நடக்க விடாமலும் செய்கிறான் அல்லவா. அதனாலே நடக்கின்ற பொருளை நடக்க செய்கிறான், கிடக்கின்ற பொருளை கிடக்க செய்கிறான், நிற்கின்ற பொருளை நிற்க செய்கிறான். இது எல்லாமே அவனுடைய செயல்கள். நாற்று நடப்பனாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறி சொற்பதங்கடந்த, இப்படி எல்லா பொருளையும் சராசரமாய் சரம் அசரம், சரம் அசரம். சரம் என்றால் அசைவது, அசரம் என்றால் அசையாது. இப்படி அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றில் அவன் கலந்திருந்து அந்த பொருளை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, அதற்கு மேல அவனை என்ன சொல்றது, அவன் எந்த சொல்லாலே அவனை சொல்ல முடியுமா என்றால் எந்த சொல்லாலையும் சொல்ல முடியாது. சொல்பா சொல்ல ஆகிய பதத்தை கடந்து இருக்கிறவன் சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே தவிர, ஆனா அந்த சொல்ல அந்த சொல்லுக்குள்ள அவன் அடங்கி விடுவானா என்றால் அடங்க மாட்டான். சொல்லற்கு அறியானை சொல்லித்து

துள்ளீர் தூய்மன தொண்டர் உள்ளீர் வில்லாண்ட கனகத்தில் மேறு விடங்கன் விடைப்பாக சில்லாண்டில் சிதைஞ்சிலதே அவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்தில் மேறு விடங்கன் விடைப்பாக பல்லாண்டு பதம் கடந்தாருக்கே பல்லாண்டு பல்லாண்டுன்னு அவருக்கு சொல்றமே தவிர பல்லாண்டு என்கின்ற அந்த சொல்லையே கடந்து இருப்போம்னார் அவர் அது திருப்பல்லாண்டாசி சேர்ந்தார் பல்லாண்டனும் பதம் கடந்தவன் ஆகையினாலே சொல்லாகிய பதத்தினால சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்னு விட முடியுதா சொல்லிவிட்டுதான் சொல்லற்கரியானை சொல்லி திருவடி சொல்லற்கரியானை சொல்லி திருவடி அதனாலே சொற்பதம் கடந்த தொல்லோல் தொல்லோர்னா என்ன சொல்றது அது பழமைக்கு அவனுக்கு மேல பழமையே இல்லை மிக பழையோன் தொல்லோல் பழையோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படம் இந்த வாக்கியங்கள்லாம் தங்க தகுட்டு உணர்ச்சி இருக்குதா அந்த உணர்ச்சி எங்கேயே தோன்றுகிறது உள்ளத்திலே தோன்று உள்ளத்திலே தோன்றுகின்ற உணர்ச்சியினாலே உலகப் பொருளை வந்து கொள்ளலாமே தவிர உலகம் கடந்திருக்கின்ற பரம்பொருளாகிய சிவத்தை அந்த உள்ளத்துணர்ச்சியில கொள்ள முடியாது கொள்ள முடியாது என்றால் நினைக்க முடியாது உள்ளத்துணர்ச்சிக்கு அப்பாற்பட்டிருக்கும் மனம் கடந்திருக்கும் வாக்கு கடந்திருக்கும் வாசித்து காணோனாதது பூசித்து கூடோனாதது வாய்விட்டு பேசோனாதது நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது நேசற்கு பேரனாதது மாயைக்கு சூழனாதது விந்துநாத ஓசைக்கு தூரமானது மாகத்துக்கு ஈரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயே திருச்சிராமலைத்து ஆகையினாலே இப்படி உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படார் கடவுள் அருமை எவ்வளவு சொல்றாரு பத்தியெல்லாம் இதெல்லாம் படிக்காம இருந்துகிட்டு கடவுளை பத்தி எல்லாம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு கண்டதெல்லாம் கடவுள் சொல்லிக்கிட்டு இறைவன்ட்ட என்ன சொல்ல முடியும் இதெல்லாம் படிச்சா அல்லவா தெரியும் கேட்டா அல்லவா தெரியும் படிச்சா கூட தெரியாது கேட்டா அல்லவா தெரியும் உள்ள துணர்ச்சியில் கொள்ளவும் படார் அது மாத்திரமா கண்மறு பலனார் காட்சியும் மனத்தாலே நினைக்க முடியாது வாக்கினாலே சொல்ல முடியாது இந்த கண் முதலிய பொறிகளாலே காண முடியாது காதால கேட்க முடியாது முக்கால் நுகர முடியாது கண்ணாலே காண முடியாது கண்மறு பலனார் காட்சியும் உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினை சிந்தை நாடி உனக்கண்ணாலே காண முடியாது கண் முதற் பலனார் கண்ணு எதை பார்க்க புறப்பொருளை பார்க்க விதிரை தன்னை பார்க்க கண்ணுக்கு கண் தெரியுமா கண்ணுக்கு கண்ணு தெரியுமான்னு கண்ணு புறப்புறளை பார்க்குமே தவிர தன்னை பார்க்க தெரியும் தன்னை பார்த்துருக்குதா இல்ல தன்னை முழுவதும் பார்த்தவே இருக்கிறானா தன்னை முழுவதும் பார்த்தவன் தன்னுடைய உடம்புதான் நம்முடைய உடம்புதானே முழுவதும் பார்க்க முடியுதா நம்ம முகம் நமக்கு தெரியுதா நம்ம முகம் நமக்கு தெரியுதான்னு கண்ணாடியில பார்த்தா தான் இந்த அளவுக்கு இருந்துகிட்டு எவ்வளவு கட்டிக்காரன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்முடைய முகம் நமக்கு தெரியல கண்ணாலே புறப்பொருளை பார்க்கிறோமே தவிர அகப்பொருளை காண முடியவில்லை அதைத்தான் திருமூலர் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் இந்த கண்ணு எதை பார்க்க புறப்பொருளைத்தான் அகப்பொருளை பார்க்கறதுக்கு தெரியும் தன்னையே பார்க்க தெரியலையே இந்த கண்ணு தானே பார்க்குத காணும் கண்ணுக்கு காட்டு உளம்போல் காணும் உள்ளத்தை கண்டு காட்டிலும் அயரா அர்ஜுன் அரண்பழக சிலுவை என்பது சிவஞானம் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போ கண் பார்க்குதா உயிர் காட்டா காணுகிறது கண் உயிர் காட்டா கண்டிடுங்கண் தனைக்கானா சிவஞான சக்தியார் கண்டிடுங்கண் தனைக்கானா புறப்பொருளை காணுகின்ற கண்ணு தன்னை காண கண்ணு பொருளை பார்க்குதா பார்க்குது எதன் மூலமாக பார்க்கறது உயிரினுடைய உதவியினாலே கண் பார்க்குது உயிர் காட்டலைன்னா கண்ணுக்கு தெரியாதுவா கண்ணு சடப்பொருள் உயிர் அறிவு பொருள் அறிவு பொருள் கண்ணுக்கு உதவியா இருந்து காட்டுகிறது அதுவும் அது மாத்திரமில்லை உயிர் காட்டுதா இந்த உயிர் காட்டினாலும் காண முடியாது இறைவருடைய உதவி இல்லையனா இந்த ஒளியினுடைய உதவி இல்லையனா நல்ல இந்த இடம் ரொம்ப அருமையான இடவா கண்ணு காண்கிறது உயிர் காட்டுகிறது உயிர் காட்டுவதற்கு உயிருக்கு இறைவன் காட்ட உயிர் காட்டுகிறது இல்லையானால் கண் காணும் ஒளி இல்லையானால் தெரியுதா என் கண்ணு இருக்குது உசுறு இருக்கு தெரியுதானே உசுறு போனதுக்கு தெரியாது அது வேற உசுறு இருக்குது இல்ல இந்த உயிர் இருக்கிற கண்ணுக்கு தெரியுதானே இருக்கையே இல்ல தனியா சுவாமி ஒளியின் மூலமாக காட்டுகிறோம் புரியுதா இல்லையா இப்ப இந்த லைட் நின்று போகட்டும் என்ன உனக்கு தெரியாது ஒன்னு எனக்கு தெரியாது ஒளி இருக்கும் கட்டிக்கிற மாதிரி எனக்கு தெரியலா இருந்து கடவுளுடைய உபகாரத்தையும் இருக்கிறதையும் உண்மையும் அதனாலே இப்படி உலக பொருளை பார்ப்பதற்கே இப்படி உதவியினால் அவனுடைய உதவியினர் தான் பார்க்கிறோம் அவனை பார்ப்பதற்கு அவனருடைய அவன் தான் அடங்கிதான் அவன் காட்டினாத்தான் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலேன்னு ரொம்ப அழுத்தமான உரை இந்த முறையில் கண்முதல் புலனார் காட்சி புலன் என்றால் மெய் வாய்கள் நோக்கு செவியாகிய பஞ்சேந்திரியங்களாலே அவனை காண முடியும் கண்முதல் புலனார் காட்சியும் இவ்வளவு அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் இவ்வளவு அருமையாக இருக்கிறான் அப்படிப்பட்ட கடவுள் தான் நமக்காக என்னவென்றார் புன்முதற் புத வெளிப்பட வகுத்தோம் இவ்வளவு அவன் அருமையாகவும் காண முடியாமலும் இருந்து உண்டு அவன் என்ன பண்றான் தெரியுமா விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்து இந்த மாதிரி கடவுள் இலக்கணம் இந்த மாதிரி கடவுள் அருமையை வேற எந்த நூலும் சொல்ல விண்முதல்

0: தீ, நீர், நில், ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணீர், மண். இவ்வளவுதானே உலகம். உலகம் இவ்வளவுதான். பார்வடு விண்ணாய் வரந்தயம். இப்படி விண்முதலாகிய பூதங்களை எல்லாம் படைத்தவன் எதற்காக? நமக்காக. விண்முதல் பூதம் வெளிப்படும். அப்படியே வகுத்திருக்கிறானே, அவன் எப்படி இருக்கிறான்னு கேக்குறீங்களா? அவன் இருக்கிற தெரியாம இருந்துகிட்டு இருக்கான். இதுல மலரிலே மனம் இருப்பது போல, மலரிலே மனம் இருப்பது. மலர் தெரிகிறது, மனம் தெரியவில்லை. கண்ணாலே மன மலரை பார்க்கலாம், மூக்காலே மனத்தை, கண் மலரை பார்க்கவே வர அந்த மனத்தை காண முடியாது கண்ணால. அந்த மனத்தை எது அறியும் என்று கேட்டால் மூக்குத்தாரி. ஏன் காதும் துவாரந்த மூக்கும் துவாரந்த அது அறியலாம் இல்ல. காதும் துவாரந்த மூக்கும் துவாரந்த எந்தெந்த துளையில தெரிகிற நாற்ற எந்த துளையில தெரியக்கூடாதா? தெரிய இது மூக்கு நுகருது அது ஒண்ணுதான் செய்யும், காது கேக்குது அது ஒண்ணுதான் செய்யும். இந்த துவாரத்துல கேட்கப்படாதா? இந்த அளவுக்கு ரகசியமா படைச்சிருக்காங்க நம்ம. என்ன ரகசியம் இருக்கு? இந்த விஞ்ஞானம் எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. விளங்குறாரே கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டால், உலகம் மலர் போன்றது. உலகம் மலர் போன்றது. இந்த உலகம் நிகழ்கின்ற நிகழ்விலே இருந்து, நிகழ்ச்சியிலே இருந்து கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பூவிலே மனம் இருப்பது போல இருக்கிறார். மனத்தை நீங்க கண்ணால காண முடியுமா? சரி, இல்லையான்னு தான் சொல்லிடுவீங்களா? கண்ணுல பார்த்தையா காணவே காணா, பூவுல வாசனை இருக்குது இருக்குதுங்கிற காணவே காணா, காணவே காணான்னு என்னமா காண்ப முடியும்? மூக்கால நுகர்ந்தா தாங்க, மூக்கு இல்லாதவனுக்கு மனம் தெரியும். அதனால மலரிலே மனம் இருப்பது போல பூவில் நாற்றம் பொறுமையிருந்தது. விரையில் தீயனன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணிச்சு. இந்த அளவுக்கு கடவுளுடைய ஒரு விளக்கத்தை தெளிவே வேற எந்த சமயவாதியிடும் சொல்லல, வேற எந்த சாமிக்கும் இந்த மாதிரி நூல் கிடையாது. எந்த சாமிக்கும் கிடையாது, மற்ற சாமி கண்ணுக்கு தெரியலன்னா இல்லன்னு இல்லாம இருக்கு. எப்படி அதை வெளிப்படுத்துறது? உறவு போல் நட்டு, உறவு ஆகிய அன்பு ஆகிய போல நட்டு. பாட்டு பாத்தியா? உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக ஒரு அன்பு ஆகிய போல நட்டு, அதுல உணர்வாகிய கயிற்றினாலே நன்றாக தியானித்தால் கடவுளை காணும். உறவு போல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகன்னா நன்றாக தியானிப்பு. முருக வாங்கி கடைய முன் நெய் வரும். நெய்ய ஒன்னால சாமான்யமா வாங்க வந்துருமா? அதுக்கு இவ்வளவு வேலை செஞ்சாத்தான் நெய்யே வரும். கடவுளுக்கு அர்த்தத்துல சாமான்யமா. அதனாலே பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய வரும். அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அதுதான் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது என்பது தாய்மானவர்கள் பார்க்கும் இடம். எங்கும் ஒரு நீக்கவர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தம் என்பது தாய்மானவர்கள். அதனால கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் எங்கும் இருக்கிறார். எங்கும் யாருல சொன்னாரு, எங்கும் கடவுள் இருக்கிறான்னா எல்லாரும் பார்க்கணும் இல்லன்னாரு. எங்கும் கடவுள் இருக்கிறாரு இல்லீங்களா? அப்ப எல்லாருக்கும் தெரியணும் இல்லன்னாரு. அது எப்படி தெரியும்? சூரியன் எங்க இருக்கிறான்ல, எங்க இருக்கிறான்? ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு சூரியன் தெரியுமோ? ரெண்டு கண்ணும் சுத்தமா தெரியலன்னு வச்சுக்கப்பா, அவன் சூரியனை பார்க்க முடியுமா? அது போல ஞானம் இல்லாதவனுக்கு கடவுள் தெரியும். உனக்கண்ணு இல்லாதவனுக்கு இந்த சூரியன் தெரியாது, ஞானக்கு இல்லைனாலவனுக்கு அந்த சூரியன் தெரியாது. எங்கும் தான் நிறைந்து சிவனுங்கு ஆனாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தான் நின்னில் இங்கும் தான் அந்தகருக்கு இறகி இருளாகும். இறகி இருளாகும். இறகி இருளா ஒளியா? ஐயோ, குடனுக்கு இருளு, குடனுக்கு இருள். எங்கும் தான் நிறைந்து சிவன் ஆனாயில் எல்லாரும் காணவே வேண்டும் தானில் இங்கும் தான் அந்தகருக்கு இறவி இருளாகும். ஈசான் ஆறும் கண்ணில்லாருக்கு ஒளியாயே இருளாம். துரியனே துண்ணீருளே தோன்றா பெருமை. திருவாசகம் துரியனே துண்ணீருளே தோன்றா பெருமை. திருவாசகத்தை கடவுள் இலக்கணத்தை அந்த அருமைய இந்த அளவுக்கு இறக்கி சொல்ல முடியாது. எல்லாரும் ரசிக்கிறாமல் இருக்குது இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதவங்க கூட ரசிக்கிறாமல் இருக்குது இல்ல, படிக்காத படிக்காதது இல்லாம திருவாசகத்துல அப்படி சொல்ல முடியாது. பகவானுடைய கருணை எப்படி புயல் நாற்றம் போன்று உயர்ந்து, புயல் நாற்றம் உயர்ந்தது எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய முவர்கட்கரசு ஒளிவர நிறைந்த யுகவே ஒற்றையனுக்கு வம்பன பழுத்து குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்த்தம் என்பது திருவாசகம். அதனால கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். உள்ளே இருக்கிறார், புறத்திலே இருக்கிறார். உள்ளுடு புறம் கீழ் மேலாய் உயிர் ஒரு ஒழித்திருந்த கல்வனை இவன்தான் வந்து தந்திக்கு அலர காட்டி நின்றார் என்பது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல். ஆகையினாலே இப்படி கடவுளுடைய அருமை பெருமை அவனுடைய தன்மை அவனுடைய சிறப்புகள் நமக்கு செய்கிற கருணை இதெல்லாம் இதுல அப்படியே கொட்டி வச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான வாக்கியம். ஒளிவர நிறைந்து மீதிய பெருமை அதற்கு மேல தனக்கு செய்த அருளே சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் தவம் கொடுங்கு நிலை பெற்ற புத்த

பெற்றவர்க்கு அல்லாறு இம்மாதவற்றின் இயல்வறியாரே பிறப்பறியார் வர பிச்சை செய்ந்தரு சிறப்பொடு வேண்டி.

பரந்த சடையன் பசும் பொன்னிறத்தன் கண்ணுக்கும் தோன்றான். அருந்தவர் கல்லது அணுகலுமான் விரைந்து சுழப்படும் பெண்மதியானே பின் செய்த

அமைச்சரும் ஆறு குழாமும் அரசும் பகைச்சொழும் பூசலும் பட்டா நடுவே அமைத்ததோ ஞானம் அத்தமும் நோக்கி இமைத்தழியாதிருந்தார் தவத்தாரே. சாத்திரம் போதும் சதுர்களை விட்டு நீர்மாத்திரை போது மறித்துள்ளே நோக்குமிங்க பார்த்தவ பார்வை பசுமரத்த அணிபோல்

கத்தோக்கு தவ விண்டே அறியாரே தவனிந்தே ஓதலும் வேண்டா உயிர் குயிருள்ளத்தக ஓதலும் வேண்டா உயிர் குயிருள்ளத்தக காதலும் வேண்டா பிக்காய விடங்கண்டாக

இளைவருவார் விண்ணின் பண்ணில் மிக்காரே கூடி தவஞ்செய்து கண்டு குறைகடல் கூடி தவஞ்செய்து கண்டே குறைகடல் தடித்தவன் செய்து கண்டு சிவ

உருவே இனத்திடை நோக்கி இரண்டரை

கேட்பது பக்தி கொடுக்கும் பணிந்து அடியார் தொழக, பணிந்து அடியார் தொழ பக்தி கொடுக்கும், பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுக்கும் முனிவன் எனும் பதம்

இலை தொட்டு பூ பறித்து எந்த கண் எண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். இலை தொட்டு பூ பறித்து எந்த கண் எண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். தலை தொட்ட நூல் கண்டு தாண்டதன் உள்ளம் தலை தொட்டு கொண்டேன் தவங்கண்டவாரே. படரு சடை மாதவம் பற்றிய பத்தற்கு படசடை மாதவம் பற்றிய பத்தற்கு இடரடையா வண்ணம் ஈசன் அருளும் இடரடையா இடரடை செய்தவர் மெய்த்தவ நோக்கில் இடரடை செய்தவர் மெய்த்தவ நோக்கில் உடரடை செய்தவர் ஒரு மனத்தாமே. ஆற்றிற் கிடந்த முதலை கண்டஞ்சி ஆற்றில் கிடந்த முதலை கண்டு அஞ்சி போய் ஈற்று கரடிக்கது பட்டதன் ஒக்கும் ஆற்றிற்கிடந்த முதலை கண்டஞ்சி போய் ஈற்று கரடிக்கது பட்டதன் ஒக்கும் நோற்று தவம் செய்ய நூல் அறியாதவர் சோற்றுக்கு நின்று சுழல்கின்றவாறே. நோற்று தவம் செய்யார் தவம் செய்யார் நூல் அறியாதவர் சோற்றுக்கு நின்று சுழல்கின்றவாறே. பழுக்கின்றவாறும் பழமுன்னுவாரும் குழக்கன்று துள்ளிய கோழியை பல்க குழக்கன்று

தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் குமிழ்வது போல உலகந்திரிவாறு தமிழ் மரம் எம்மாதி அறிவு தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே உன்னைய போவம் இரண்டோட

பாவம் இரண்டுள பூமியில் நண்ணும் பொழுதறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் பேரத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே எண்ணி இரண்டையும் பேரறுத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம்

இடும் சிவனருளால் சிறப்பு.

புனிதன் இணையடே நன்னே விளக்கன ஞானம் விளைந்தது

மதிகண்டகாந்தம் மணிநீ வடிவ சதிகொண்ட சாக்கியரின் படிவ சதிகொண்ட சாக்கியரின் படிவ எரிகொண்ட ஈசன் எழில் வடிவாமீ நாடும் உறவும் கலந்து எங்கள்

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 32 பாடல் முதல் 35 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தேவர் பிரான் நம்பிரான். பிரான் என்று சொன்னால் தலைவன், பிராட்டி என்று சொன்னால் தலைவி. தேவர் பிரான் சிவபெருமான் நம்பிரான். திசை பத்தையும் 10 திசையில் இருக்கிறான். ஏது 10 திசை? ஏது திருமந்திரம் படிச்சதான் புரியும், வேற எந்த நூலையும் கிடையாது. நேர் திசை 4, கோண திசை 4, மேல் திசை 1, கீழ் திசை 1, திசை 10. எல்லா திசையிலும் இருப்பான். இன்னும் சொல்வார், இடத்துல திசைகளையே ஆடையாக கொண்டிருக்கிறான். எல்லா திசைகளையுமே ஆடையாக கொண்டிருக்கிறான். அர்த்தம் இறைவன் எல்லா இடத்திலும் அப்படியே உள்ள இருக்கான், அவன் இல்லாத இடமே கிடையாது. மேவு பிரான் விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான். 7 உலகம் இல்லை, 7 உலகம்னா வெறும் 7 இல்லை, பல உலகங்கள், எழுகின்ற உலகங்கள் சொன்னால தான் எல்லா உலகமும் ஆனாய் நீயே. நீர் உலகு ஏழையும் தாவுகிறான், தன்மை தான் அறிவார் இல்லை. பாவுகிறான் அருள் பாடலுமான. இறைவனை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியாது. குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி இந்த குழியில விடுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு திருமந்தத்தில், குருவினுடைய பெருமை சொல்லும் பொழுது. அது மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு அருள் கிடைக்கிது, அருளை வைத்து கொண்டு அவங்க அவங்க லெவலில் இறைவன் இப்படி இப்படின்னு சொல்லி பொதுப்படையே சொல்கிறாங்களே அன்றி முழுமையாக பாட முடியாது. இவரே சொல்ல பாருங்கள், அவ்வளோ பெரிய ஞானி, 3000 ஆண்டுகள் தவம் செய்தவர், ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடினவர், அவரே சொல்கிறாரு உங்களை இறைவனுடைய அருளை பாடுவதற்கு என்னால் பாட முடியுமான்னு கேட்கிறார். இறைவனை பாடுவதற்கு எனக்கு ஏதோ அறிவுங்கிறார். இப்போ நமக்கு அறிவு உண்டு, எவ்வளோ எது வரைக்கும் செல்லுபடியாகும், ஒரு அளவுக்கு தான் போவோம், முழுமையாக போக முடியாது. இந்த பாடல் வந்து கொஞ்சம் எல்லாரும் துன்புறுகிற துன்பம் அடைகின்றவர்களை பற்றிய ஒரு பாடல். பதி பல ஆயது பண்டு உலகம், விதி பல செய்து ஒன்று மெய்மை உணரார், துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் பதியிலர் நெஞ்சில் வாடுகின்றாரு. இது பதி பல கடவுள் ஒருத்தர் தான், எல்லாம் இந்த பாட்டு கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். இறைவன் ஒருத்தர் தானே, பதிங்கிறது ஒன்று தானே, அப்போ பதி பலன்னு போட்டிருக்கு, பதி பலன்னு போட்டிருக்கு. உயிர்கள் தானே பல, ஆன்மாக்கள் பல, கடவுள் ஒன்று. இங்கே பதி பலன்னு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஒவ்வொரு கடவுளை வழிபடுகின்றார்கள். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம். குறியது உடைத்தாய் வேத ஆகமன் குறியிருந்து அங்கே அறிவின் அருளால் மன்னி. சிவஞான சித்தியார் அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாது என்று சிவனடி சென்னி வைப்பம். அறுவகை சமயத்தவர்களுக்கும் அவ்வவர் சமயத்தில் இருக்கக்கூடிய கடவுளர்கள் இருக்காங்க இல்லையா, அவரவர்களுக்கு அந்தந்த கடவுளாக ஒரே இறைவன் எல்லா இடத்திலும் அவரவர்களுக்கு கடவுளர்களாக இருக்கிறான். பதிபல ஆவது பண்டிகை உலகம். இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படியெல்லாம் வழிபடுகின்றார்கள். விதி பல செய்து ஒன்று மெய்மை உணரார். விதிகள் நிறைய செய்யறாங்க, வழிபாட்டு முறைகள், விதிகள், நூல்கள், புத்தகங்கள் எல்லாம் போடுறாங்க, ஆனா உண்மையை உணர மாட்டாங்கிறாங்க. கற்றலே கேட்டலே நன்று. நானே அழகா சொல்லுவேன், நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்காதீங்க. இந்த மாத பத்திரிகை, வார பத்திரிகை நிறைய வருது இல்லையா, அதெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்யுங்க, கண்ணால பார்த்துட்டு விட்டுருங்க, அதெல்லாம் மெனக்கிட்டு படிக்க வேண்டாம். சைவ சித்தாந்தங்களை மட்டும் படிங்க, திருமொழிகளை மட்டும் படிங்க, கண்டு அதை படிக்கணும், குழப்பம் இல்லாம இருக்கும். விதி பல செய்வார். ஒவ்வொரு நூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று புதுசு புதுசாக எழுதுறாங்க. உதாரணம் சொல்கிறேன், ஒரு நூலில் கலப்பு எண்ணெய், சைவ சித்தாந்தம் கேட்டவங்களுக்கு இது புரியும், என்கிட்ட படித்தவங்களுக்கு இது பழைய செய்தியாக இருக்கும், சித்தாந்தம் படிக்காதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். பஞ்ச எண்ணெயில் அஞ்சு எண்ணெயை கலக்கணுமா, ஒரு நூலில் போட்டிருக்கோம். அஞ்சு எண்ணெயில் தீபத்தை ஏற்றினோம்னா குடும்பத்துக்கு நல்லது, பரிகாரம் மதிப்பேரு பரிகாரம்னு சொல்லி நூலில் சொட்டுவாங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அஞ்சு எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஒன்றா கலந்து அதை வந்து விளக்கேற்றுவாங்க. சரி, அது அது நடைமுறைக்கு சாத்தியப்படுதா, சாத்தியப்படலை. சரி, அந்த மாதிரி அஞ்சு எண்ணெய்களை சேர்த்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஏதாவது ஆகமம் சொல்லியிருக்கா, திருமுறைகள் சொல்லியிருக்கா, திருக்குறள் சொல்லியிருக்கா, சித்தாந்தம் சொல்லியிருக்கா, சொல்லலை. சரி, சைவம் தான் விட்டுருங்க. வைணவத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா, வைணவ நூலில் இருக்கா, இல்லை. சைவ நூல்லையும் இல்லை, வைணவ நூல்லையும் இல்லை, ஆனால் இவங்களா விதிகளை உருவாக்கி கொண்டு போகிறாங்க. அதுபோல யாராவது புதிய விதிகளை உருவாக்கி வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கு துன்பம் வரும். நான் கேட்பேன், அஞ்சு எண்ணெயில விளக்கேத்துறீங்க, ரைட்டு, யாராவது அஞ்சு எண்ணெயை கலந்து யாராவது வீட்டில் முறுக்கு சுடுறீங்களா, தீபாவளிக்கு பலகாரம் செய்கிறீங்களா, இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய், நீங்கள் ஏதாவது தீபாவளிக்கு பலகாரத்துக்கு அஞ்சு எண்ணெயில் பலகாரம் செஞ்சீங்கன்னா சாமிக்கு அஞ்சு எண்ணெயில் விளக்கேத்துங்க. இப்போ நமக்குன்னா சுத்தமான நெய்யில் செய்கிறோம், சாமிக்குன்னா அது கடையில் இப்போ என்ன விற்கிதுன்னா விளக்கேற்றுறதுக்குன்னே தனியாக நல்லா இருக்காமல இப்போ. அதனால் இந்த கலப்படமான எண்ணெய் இருக்குல்ல, கழிசடை, அதையெல்லாம் ஒரு பாக்கெட்டில் போட்டு அது விளக்கேற்றுறதுக்குன்னு விற்கிறாங்களாம். சமையலுக்கு நல்ல எண்ணெய் விற்கிதான். இங்கே வழிபாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் சட்னி அரைக்கிறதுக்கு நல்லா முத்தனை தேங்காய் வாங்கிட்டு வருவோம், சாமிக்கு பாருங்க இருக்கிறதுலே இலசா இருக்கும். கடகாரங்களே சொல்லுவாங்க சாமிக்கு தாங்க, இல்லை நம்ம எவ்வளவு சீப்பா வழிபாடு செய்யறோம்னு பாருங்க. எல்லாம் கடவுளுக்குன்னா கொஞ்சம் தர குறைவா தான் வாங்குறோம், நமக்குன்னா கொஞ்சம் ஹையர் குவாலிட்டி வாங்குறாரு. எதனால இப்படி கஷ்டப்படுறாங்க, கடவுளுக்கு செய்யும்போது நல்லதா செய்யணும், நம்முடைய தேவைகளுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் அக்னி அரைக்கணும்னா ஒரு இலசா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சாமி எப்படி இருக்கணும், நல்லதாக இருக்கணும். நியாயன்மார்களுடைய அன்பும் பக்தியும் எங்கேயோ இருக்கிறது, நம்முடைய பக்தி ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது, அதனால தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம். சொல்ற ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையேங்கிற. அப்ப நம்முடைய வழிபாட்டில் நிறைய குறைகள் உண்டு. இது போன்ற திருமந்திர வகுப்பு, சைவ சித்தாந்த வகுப்பு, திருமுறை வகுப்பு, நல்ல சமய சொற்பொழிவு, இதையெல்லாம் கேட்டாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்த பாடல்ல எப்படி இறைவனை வணங்க வேண்டும், 108 அஷ்டோத்திரம்னு சொல்றது, 108 நாமாவளியா, நாமாவளி தமிழில், அஷ்டோத்திரம் 108. இந்த 108 எதனால் வந்தது, நூத்தி எட்டுங்கிறது என்னது? ஒரு அர்ச்சனை செய்யறீங்கன்னா அஷ்டோத்திர சீட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம், அஷ்டோத்திர அர்ச்சனை சீட்டு போட்டிருக்கா? அர்ச்சனை சீட்லாம் வாங்கிடுறீங்களா? அஷ்டோத்திரம்னு போட்டிருக்கா? அதில் நூற்றி எட்டுன்னு இருக்கா? ஆனால் சிவாச்சாரியார் நூற்றி எட்டு சொல்கிறாரா? இப்போ நூற்றி எட்டுன்னா என்னன்னு கேட்டேன். ஆ, 27 நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 × 4 108. ஏன்னா யாராக இருந்தாலும் 27 நட்சத்திரத்துக்குள்ளே தானே பிறந்தாகணும், அதுக்கு மீறி பிறக்க முடியாது. அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் 108ன்னு சொல்கிறது உண்டு. அது ஒரு வகையான கணக்கு. ஆ, 9 கிரகங்கள், 20 நட்சத்திரம், வருஷம் 60, ராசி 12, இசைனா 108. சரி, ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுக்க போகிறேன். ஒரு எறும்புக்கும் தன் உடம்பு தன்னுடைய கையில் 8 சான், அதானே எஞ்சான் உடம்பு. இப்போ நமக்கும் 8 சான் கரெக்டாக இருக்கும், 8 சான் கரெக்டாக இருக்கும். ஒரு சானுக்கு எத்தனை விரக்கடை? 4, 8, 12 விரக்கடை ஓட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு சான் இருக்கும். அது 12 விரக்கடை, 4, 8, 12 ஒரு சான். என் சான் உடம்பு எல்லாருக்கும் உள்ளது சொல்கிறோம். மிருகங்களுக்கு, மிருகங்களிலிருந்து புழு பூச்சி எல்லாத்துக்குமே காமனாக எல்லாத்துக்கும் பொருந்தோம், நமக்கு மட்டும் பொருந்தாது. நமக்கு 9 சான், நமக்கு மட்டும் 9 சான். அது என்ன புதுசாக 9 சான்? நம்ம விரல் நுனியிலிருந்தே இதுவரைக்கும் 8 சான் வரும், இதுக்கப்புறம் 1 சான் நம்மகிட்ட மனிதன்கிட்ட மட்டும் இருக்கு. இந்த இடத்துல 1 சான் உயரத்தில் மேல் நோக்கி வளர்றோமா நம்ம? அங்கே என்னோட பவர் இங்கே இதுவரைக்கும் இருக்கு, 9 சான் வரைக்கும் இருக்கணும். இந்த 9 சான் அதை 12 விரக்கடையால் பெருக்கினீங்கன்னா 9 × 12 108. அதனால 108 மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணணும். அஷ்டோத்திரம்னு பேர் சார். 108 மலர்களை எங்கே சார் தேடுறது? சில பேர் கேட்பாங்க, 108 ஒரே மாதிரி பூவா வேறு மாதிரி பூவா? இது ஒரு பிரச்சனை, கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு தாமரை பூ வாங்குங்க, அதை எடுத்து அப்படியே இறைவனுக்கு சாத்துங்க, ஒரு அஷ்டோத்திரம் முடிஞ்சிடும். ஏன் அது உள்ள எண்ணி பார்த்தீங்கன்னா 108 இருக்கும். அதனால தான் திருவீதி மேலையில் கண்ணன் தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை செய்தான். அதான் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா தாமரப்பு கிடைச்சா வாங்கிடுங்க, வெண்தாமரை கிடைச்சா வாங்குங்க, தாமரப்பூவை கொண்டு போய் அர்ச்சனை கொடுங்க. தாமரப்பூவை கொடுக்கும் பொழுது மொட்டா கொடுக்கக்கூடாது, மொட்டா இருக்கிறத நல்லா அமுக்கி அதை நல்லா விரித்து கொடுக்க வேண்டும், அப்போதான் வாழ்க்கை மலரும். வாழ்க்கை மலரணுமா வேண்டாமா? ஆனால் மலர்ந்த தாமரையை கொடுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கணும். இது அஷ்டோத்திரம் 108. சகசரநாமம்னு ஒன்று இருக்கு, அது என்னது? 1000 நாமம் சொல்ல சொல்லியிருக்கு. 1000 நாமமும் போந்தும் இருந்தும் போழுகின்றேன். 1000 நாமம், 1000 பேர் சொல்றாரு. திருமந்திர வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், அப்பர் பெருமானுடைய வார்த்தை. பேராயிரம் பரவி, இத்தனை பேர், எத்தனை பேர் அவருக்கு? நம்ம ஒரு நாளைக்கு 1000 பேர் சொல்லி கூப்பிடுறோமா? ஆ, தினந்தோறும் இந்த பாட்டை பாடுறோம், பேராயிரம் பரவி வானோரே தின்பம்மானை, பெருவிழா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ திருத்தருள வல்லான் தன்னை, திருப்புறங்கள் தீயடத்தின் சிலை கை கொண்ட போரானை, உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன்னு தினந்தோறும் தேவாரம் பாடுறமே அன்றி ஒரு நாள் கூட 1000 பேரை சொல்லி கூப்பிடல. கேட்டா நேரம் இல்லை, இல்லைங்க. திருமூலர் 1000 பேரை சொல்லி கூப்பிடுறாரு. யார் அவர்? பொழுதுபோக்கு இல்லாதவர் தான் அவரு. காட்டு உள்ள உட்காந்து தவம் பண்ணுறவர் 1000 5000 பேர் சொல்லி கூப்பிடுவார். நமக்கு நேரம் இருக்கா? நொண்டி சமாதம். எப்படி இறைவனை வணங்க வேண்டும்? ஆயிரம் நாமங்கள், ஆயிரம் பெயர்.
0: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

திருக்கோயில் சிவன்முறையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறங்கிய தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன். நில அமலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கைலாய மலையெடுத்த அறக்கர்வோன் இராவணன். அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை. எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா. மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலைச் சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புரவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மறுவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கொணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் இனிமை தருவன, இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப்பணிய பதினெண்கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாலார அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமய இமயப் பொறுப்பின் சிகரங்களைத் தம் ஆயிரம் படங்களாலும் பற்றிப்படர்ந்தான் ஆதிசேடன். காற்றுக்கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முந்தினைத் தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக்கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற ஈழமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது? திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோணமாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிபுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோண மாமலை என்று போற்றுகிறார் பாக்கிய பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை, இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர் கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநேர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்னே. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல்லோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை, செழுங்கடத்தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடைச் சேர்க்கும் கோணமாமலை, விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை, வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழ்வும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை, துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப் பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரசு சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ்ச்சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தார் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை, கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகநகக் குன்றை கமலமார்பாதர் என்றும், பைந்தலை நாகம் படர் சடை முடி வைத்தார் என்றும், பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதானின் பரசமய கோளறி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடைப் பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார், பாண்டிய மன்னன் குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களோடும்,
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருளியுள்ள திருக்கோணமலையை போற்றிப் பரவிய திருப்பதிகம், நிறைகடல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம், மூன்றாம் திருமுறை பண் புறநேர்மை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா திருச்சாட்டிய குடியில் பாடியது பண் பஞ்சமம். காவிரிக்கு தென்கரையில் உள்ள சிவத்தலம் திருக்கேழ்வேளூர். அதற்கு மேற்கே திருக்கை சின்னம் வழியாக திருத்தருப்பூண்டி செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருச்சாட்டியக்குடி. இப்பொழுது சாத்தியக்குடி என்று கூறுகிறார்கள். சுரதேவதை இறைவனை பூசித்த தலம் இது. கோயிலின் பெயர் ஏழிருக்கை. 6 ஆதாரங்களுக்கும் மேலிருக்கும் 7வது இடம் துவாதசாந்தம் என்பார்கள். அதுவே 7வது இருக்கையாகும்.

சாட்டிய குடியில் ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் எழுந்தருளிய ஈசனுக்கு கருணை பெரியது. இளநிலாவான சந்திரன் தவழும் சடைமுடி அவிழ்ந்து உச்சிக்கொண்டே சரிகிறது. குண்டலங்கள் விளக்கமாக இருபக்கமும் தொங்குவதால் காதுகள் தாழ்ந்திருக்கின்றன. கழுத்து கருப்பாயிருக்கிறது. இப்பெருமானுடைய சிவந்த வாய் நம்மை நோக்கி புன்னகை செய்கிறது. நாம் கைகூப்பித் தொழுதால் கூம்பிய கைகளைக் கண்டு இவர் முகம் மலர்கிறது. என்ன வியப்பு!

ஏழிருக்கை திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள ஈசனுக்கு பாம்புதான் மணிமாலை. உண்ணும் பாத்திரம் மண்டை ஓடு, பட்டத்து யானை எருது. அன்பர்கள் கண்களில் வழியும் கண்ணீர் அருவிதான் இவருக்கு திருமஞ்சனமாடும் இடம். மலையரசன் மகளான பார்வதி மகிழ்ச்சி தரும் பெருந்தேவி. சந்தனமாக அணிவது திருநீரு, வேதங்கள் இனிய பாடல்கள், சடைதான் என்றும் கலற்றப்படாத மணிமகுடம். திருச்சாற்றிய குடியில் வழிபடும் அன்பர்களின் அழகு பொழியும் நெஞ்சம்தான் இவருக்கு திருக்கோயில் கருவறையாகும்.

ஏழிருக்கை திருக்கோயிலில் எழுந்தருளிய ஈசனுக்கு பெருமையும் உண்டு, எளிமையும் உண்டு. நான்முகன் முதலிய தேவர்களின் கூட்டம் அப்பெருமானை வணங்கிக் கொண்டு பின்னால் செல்கிறது. வேதங்கள் நான்கும் தொடர்ந்து செல்கின்றன. அத்தகைய பெருமானுக்கு உறைவிடம் பேய்கள் திரியும் சுடுகாடு. அவருடைய போர்வை யானை தோல், உணவு பல இடங்களிலும் திரிந்து வாங்கும் பிச்சை, கோவணம் நெருப்பை போல் நஞ்சை கக்கும் பாம்பு, ஜபமாலை பளிங்கு மாலை, திருச்சாட்டிய குடி வேதியர்கள் இழகிய நெய்யை சொரிந்து வளர்க்கின்ற ஓமத்தீயின் ஒளிதான் இவருக்கு விளக்காக இருக்கிறது.

இயற்கையில் எழுந்தருளிய ஈசனுக்கு பாடல்கள் நான்கு வேதங்களாகும். அன்போடு பாடும் கந்தருவர் தும்புருவும் நாரதரும் ஆவர். சேருகின்ற இடங்களையெல்லாம் நடன அரங்காக்கிக் கொண்டும் மாலை போல் அமைந்த மூன்று உலகங்களிலும் இவர் நள்ளிருளில் நடனமாடுவார். தாளத்துக்கு ஏற்ப அவர் நடனமாடும் போது கையில் பிடித்த உடுக்கை தானே ஒலி செய்யும். திருச்சாட்டியக்குடி மெய்யன்பர்களின் இதயத் தாமரைதான் இந்த ஈசனுக்கு கமலாசனமாகும்.

ஏழிருக்கை திருக்கோயிலில் எழுந்தருளிய ஈசனுக்கு திருமகன் முருகப்பெருமான். தேவியோ உமையவள், இலக்குமி மருமகனின் தாய், மருமகன் மன்மதன், மாமன் இமயமலை மன்னன், மலையரசன் மகளான பார்வதி இப்பெருமான் பெற்ற பெரிய செல்வ வளம் ஆவாள். இப்பெருமான் சிவபுரத்தவன். இவன் தோழன் குபேரன். திருச்சாட்டிய குடியிலுள்ள சிவனுக்கு அக்னி தேவன் போல இரண்டு முகம், மூன்று கால், ஏழு கைகள் உள்ளன. இவர் செண்டழல் புலம்பன்ன மேனியர்.

தீயின் வடிவமானவனே, நீரே, காற்றே, நிலமே, வானமே, வானில் நின்று வாழ வைக்கும் பொன்னார் மேனியனே, வெள்ளிமலையே, எனக்கு ஆதரவானவனே, வேறு ஆதரவற்ற தனியனேன், மனமே கோயிலாய்க்கொண்டு எழுந்தருளும் சிவபெருமானே, திருச்சாற்றியக்குடி அடியார்களுக்கு மிக இனிய படமாகி நீக்கமர நிறைந்து ஏழிருக்கை திருக்கோயிலில் நீ எழுந்தருளியிருக்கும் தன்மையை எனக்குச் சொல்வாயப்பா.

செம்பொன்னே, பவளமலையே, வழிபட காத்து நின்ற பிரமன் மால் முதலிய தேவர் கூட்டத்தில் அன்புடையார் பருகும் நிறைவான அமுதமே. அப்பனே, பித்தனாகிய என்னை ஆளுடைய தலைவனே, அணுவானவனே, மலை போன்றவனே, சிவபெருமானே, சுகத்தை செய்பவனே, சாற்றியக்குடி அடியார்களுக்கு இன்பமானவனே, எங்கும் நீக்கமர நிறைந்து ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் நீ எழுந்தருளி இருக்கும் தன்மையை எனக்குச் சொல்வாயாக.

சிவந்த கண்களை உடைய திருமாலே போற்றி, நான்முக பிரமனே போற்றி, சிவபுரமாகிய திருக்கையிலையில் வீற்றிருக்கும் அழகான கருணைக் கண்களை உடையவனே போற்றி, இறப்பில்லாதவனே போற்றி, தேவர்கள் தலைவனே போற்றி, தத்தமக்குரிய வேதங்களையும் சகல கிரியைகளையும் கற்ற அந்தனர் வாழ்கின்ற திருச்சாட்டிய குடியில் வீற்றிருக்கும் எங்கள் தலைவனே போற்றி, ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் அருள் புரியும் இறைவனே போற்றி போற்றி, உன் திருவடித் தாமரைகளுக்கு வணக்கம்.

எல்லாம் வல்ல சித்தனே அருள்க, செம்மையான கண்ணனே அருள்க, சிவபுர நகரில் வீற்றிருக்கும் ஐயனே அருள்க, மரணமற்றவனே அருள்க, தேவர்கள் தலைவனே அருள்க, குதித்தோடும் நீர் நிலைகளும் வயல்களும் குளிர்ந்த சோலைகளும் சூழ்ந்த திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் எழுந்தருளி முத்தி அளிப்பவனே அருள்க, எல்லாவற்றுக்கும் முதன்மையானவனே அருள்க, எல்லாருக்கும் முன்னவனே என் பிறவித் துயர் கெடுத்து அருள்வாயாக.

0: முயற்சிக்கு ஏற்ப பலன் தரும் வயல்களையும் பசுமையான சோலைகளையும் நீர்நிலைகளையும் உடைய திருச்சாட்டிய குடி என்ற தலத்தில் உள்ள அடியார்கள் சம்பாதித்த பொருளாக இருப்பவன் ஏழிருக்கையில் எழுந்தருளிய பெருமான். அவன் திருவடித் தாமரைகளின் மேல் மெய்ப்பொருளைக் காட்டும் கலைகளைப் பயின்ற கருவூர்த்தேவர் பாடிய பாமாலையில் உள்ள 10 பாடல்களையும் மனத்தில் பதித்த மக்களுக்கல்லவா சிவலோகம் ஒளிவிளங்கி பிரகாசிக்கும்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: யானை ஏறி மன்னர் போற்றவர்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: அதற்கு மேலே எட்டாவது திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சியும் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். முந்திய முதல், முந்திய முதல், முதல்னா போதாத, முந்திய முதல் எல்லாருக்கும் முதல் முதல் சொல்லிக்கிட்டு இருக்காம்பாரு, அவை எல்லாருக்கும் முந்திய போனார். இந்த மாதிரிதான் திருவாசகத்துல வாக்கியங்கள், உங்களுக்கு சமர்த்தான வாக்கியங்கள் இருக்கும். இப்ப முதல் என்று சொன்னாலும் எத்தனையோ பேர் முதல் இருக்கிறார். பணக்காரன்னு சொன்னா பொதுவா இந்த ஊர்ல எத்தனையோ பணக்காரன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் மேல பெரும் பணக்காரன் சொன்னா தானே அவனுடைய செல்வம் தெரியும். இந்த ஊர்ல பணக்காரன் நிறைய பேர் இருக்கிறான்னு சொன்னா இந்த பெரும் பணக்காரனுக்கு உள்ள சிறப்பு தெரியாது. இந்த ஊர்ல பணக்காரன் ஆயிருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல இவருதான் பெரும் பணக்காரன் என்பது போல புரியுதா? இவர்தான் சண்முகத்துக்கிட்டதான் பணம் கூட நிறைய இருக்குது. இங்க இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் பணம், இவர்கிட்ட இருக்கிறதுல ஒரு பத்துல ஒரு கூட இல்ல, ஆயிரத்துல ஒரு கூட இல்ல, இவர்கிட்டதான் பணம் ஏராளமா இருக்குது அப்படின்னு சொன்னாத்தான் சண்முகத்துக்கிட்ட இருக்கிற பணம் தெரியும். நல்லா விளங்குதா? அது போல முதல் என்று சொல்லுகின்ற விஷ்ணுவும் முதல்தான், பிரம்மனும் முதல்தான், இந்திரனும் முதல்தான், சந்திரனும் முதல்தான், சூரியனும் முதல்தான், பிரமாவும் முதல்தான், எல்லாரும் சொல்ல முடியுமோ? அல்ல, அவரவர்கள் எல்லைக்குட்பட்ட முதல்வர்களாக இருப்பார்கள். அவரவர்களுக்கு உட்பட்ட சிற்றரசர்களை போல, சிற்றரசர்களை போல இப்ப சொன்னா புரியும், சிற்றரசர்கள். இந்த இந்த கரூர் மாவட்ட ஆளுகிறான், கரூர் மாவட்டத்தை ஆளுகிறான் ஒரு சிற்றரசர். எல்லா உலகங்களுக்கும் தலைவராக இருப்பவன், இந்தியா முழுவதுக்கு இருப்பவன் யாரு? ஜனாதிபதி. இந்தியா முழுவதுக்கு இருப்பவன் ஜனாதிபதி. அதே போல எல்லாருக்கும் மேலே தலைவராக பிரம்ம விஷ்ணு இந்திரன் முதலான எல்லாருக்கும் மேல தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால முந்திய முதல்வர். அது முழு முதல்னு சொல்லுவாரு, முந்திய முதல் முழு முதல்னு சொல்லுவாரு, முந்திய முதல், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். ஏழே, உலகம் தோற்றுவதற்கு நீ முதலாக இருக்கிறாய், உலகம் நிற்பதற்கு நடுவாக இருக்கிறாய், உலகத்தை முடிப்பதற்கு முடிவாக இருக்கிறாய். உலகத்தை முடிக்கும் போது அவன் முடிவாக இருக்கிறார், அவனை தவிர வேற யாரும் இல்ல. கடைசியா இருக்கிறவன் சிவன்தான், முதலாக இருக்கிறவனும் சிவன்தான். உண்டு உண்ணும் போது அவன் தான் இருக்கிறான், நடுவில் காத்து கொண்டு இருக்கிறான், காத்து கொண்டு இருக்கிறான். கடைசியா என்ன பண்ற? எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவன் ஒருத்தன் தான் இருப்பான், ஒருத்தன் தான். இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே சித்தியார், இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே, கடைசி காலம் உலகம் முழுவதும் சங்காரம். அப்ப சூரியன் இருக்க மாட்டான், சந்திரன் இருக்க மாட்டான், நட்சத்திரம் இருக்காது, நீர் இருக்காது, நெருப்பு இருக்காது, காற்று இருக்காது, ஒன்னும் இருக்காது, சுத்தம். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அது வேற, சுத்தமாயிரும். அப்ப யார் இருப்ப? சிவன் ஒருத்தன் தான் இருப்பான். மகாசங்காரம் சொல்லுவோம், மகா சங்காரம் என்று சொல்லுவோம். அந்த மகாசங்கார காலத்துல யார் இருப்பானா? சிவன் ஒருவன். அதை அதைத்தான் இறுதியாம் காலந்தின் இறுதியான முடிவு, இறுதியாம் காலந்தின் ஒருவனே என்று சித்தியார் சொன்னது. அதனால அவன் முதலாகவும் இருக்கிறான், நடுவாகவும் இருக்கிறான், முடிவாகவும் இருக்கிறான். முதலும் அல்ல, நடுவும் அல்ல, முடிவும் அல்ல, அப்படி ஆதியனே அந்தம் நடுவாயி அல்ல. அதே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். அப்படி உலகத்துக்காக அவன் ஆதியாகவும் இருக்கிறான், நடுவாகவும் இருக்கிறான், அந்தமாகவும் இருக்கிறான். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெருஞ்சோதி என்று சொன்னார திருவாசகம் திருவம்பாயில் முதல் பாட்டு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பு, ஆதியும் இல்ல அந்த, ஆதியும் அந்தம் இருந்துச்சுன்னா அது உயிர் வர்க்கத்துல ஒன்றாயிரும், கடவுளாக உயிர் வர்க்கத்துல ஒன்றாயிரும். அதனால அவன் ஆதியும் இல்ல அந்த எப்போதும் உள்ளவன், எப்போதும் உள்ளவன், எப்போதும் உள்ளவனுக்கு ஆதி அந்தம் கிடையாது. அதனாலே முந்திய முதல் நடு இறுதியானாய். மூவரும் அறிகிறது யாவரும் மற்ற அறிவார். மூவர் என்று சொன்னால் பிரமா விஷ்ணு உருத்திரம், பிரமா விஷ்ணு உருத்திரம், இந்த மூன்று பேரும் உயிர் வர்க்கங்களை. பரமாவும் உயிர், அவருக்கு 100 வருஷம் தான். அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் ஆயுஷு எல்லை உண்டு, உருத்தரனுக்கும் எல்லை உண்டு. அதனால பரமா விஷ்ணு உருத்தரன் மூவரையும் சிவன் சங்காரம் பண்ணி விடுவான். மகா சங்கார காலத்துல மூவரையும் சங்காரம் பண்ணிடுவான். மூவரையும் சங்காரம் பண்ணிட்டா இவன் ஒருவனே தனியாக இருப்பானா? மறுபடியும் மூவரையும் உண்டு பண்ணுகிறான், மூவரையும் உண்டு பண்ணுகிறார். அதனால உயிர் வர்க்கங்களாக அவர்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு அதனால சிவபெருமான நன்றாக அறிய முடியாது, சிவபெருமானை நன்றாக அறிய முடியாது. மூவரும் அறிகிறது. அந்த கிட்டிக்காரனாக இருக்கிற மூணு பேத்துக்கே தெரியலன்னா அப்புறம் மற்றப்பேரை யாரும் பார்க்க முடியவன் அப்படின்னாரு. மூவரும் அறிகிறார் யாவர் மற்றது. கடவுள் காட்சி பொருள் அல்ல, காட்சி பொருள் அல்ல, காட்சி பொருள்னா இது தெரியுது இல்ல, இது தெரியுதுல்ல, அது மாதிரி கடவுள் தெரியாது. கருத்து கருத்து பொருள், காட்சி பொருள் அல்ல. கருத்து பொருள் வேற, காட்சி பொருள் வேற. காட்சினா கண்ணுக்கு தெரிவது, கருத்து பொருள்னா அறிவினாலே அறியப்படும். அது இந்த அறிவினாலே அறிய முடியாது. எந்த அறிவு? சிற்றறிவு, நம்முடைய அறிவு இருக்குது பாரு. இந்த அறிவை கொண்டு அந்த அறிவுடையவனை அறிய முடியாது. அதனாலே மூவரும் அறிகிலர், பரம விஷ்ணு உருத்தரனாய் மூவர் அறிகிலர், யாவரும் மற்றொருவர். அவ்வளவு பெரிய உயர்ந்த தேவர்களாய் இருப்பவர்களாலே அறிய முடியவில்லை என்றால் மற்ற யாராலே அறிய முடியவில்லை. கடவுள் அறிகின்ற பொருள் அல்ல, சாமானியம் அல்ல. அறிவர் பந்தனை விரலியும் நெய்ய நன்னடியார் பழங்குடியிலூரும் எழுந்தருளியவர். அது அந்த அருமையும் எளிமையும், அருமையும் எளிமையும். அவன் அருமையாக இருக்கிறானா, அவர் எளிமையாக இருக்கிறான். அதே பெரிய புராணத்துல நிறைய பார்க்கலாம். பெரிய புராணத்திலே திருநீலண்ட நாயனார் புராணத்திலே மன்றுளே திருக்கூத்தாடி, மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் ஊரும் சென்று, அவங்க கூப்பிடாமையே அவங்க வீட்டுக்கு போறான். நம்ம கூப்பிட்டா தான் போவோம். கூப்பிட்டாலும் அது முறையா கூப்பிட்டு நல்லபடியா உபசாரத்தோடு ஒரு நாள் போவோமே தவிர, இல்லையா சமானியா போட்டா சென்னி லட்சியம் பண்ணீங்களா, ஒரு லட்சியமா சொல்லிட்டு போனாரு, போற போக சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி கழிச்சிருவான். இவன் என்ன பண்றான், பத்தி உள்ள அடியவர்கள் வீட்டுக்கு இவனையே போயிடுறான், அது சிவனையே போயிடுறான். அவன் மாத்திரம் போறது இல்லையா, வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் போய் கார்ல இறங்குறாங்க. எங்க அடியார்கள் வீட்டுல மண்ணுலே திருக்கூத்த அடி, அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும். இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் வர்றது நமக்கு தெரியல, வந்துகிட்டு இருக்கானே வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாம வந்துகிட்டு இருக்கான். மண்ணுலே திருக்கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் என்பது திருநீலகண்ட நாயனார் புராணம். அதனாலே இப்ப தேவர்களாலே மூவர்களாலே அறிய முடியாதவன் என்று முதல்ல சொன்னாரா, அப்புறம் என்ன பண்றாரு, பந்தனை விரலியும் பந்து போன்ற திரைச்சியுடைய விரல்களை உடையவளாகிய உமாதேவியும் நீயும், பந்தனை விரலியும் நீயும், நின் அடியார் பழங்குடில் தூரம் எழுந்தருளிய வரனே, உன்னுடைய அடியவர்கள் பழமையான குடிலுக்கு எழுந்தருளி என்ற மேலானவனே. வரன்னா மேலானவனே, பழமையான குடில். பழமையான குடில்னா அவன் வந்து ஏழை பங்களாவை பார்த்து போறதுல, குடிசையா இருந்தாலும் பழைய குடிசையா இருந்தாலும் சரி, பழங்குடில் என்பது, பழங்குடில் என்பது இன்னொன்னு என்னவென்றால் பழுத்த மனம் உடையவர்கள். பழுத்த மனம் பழங்குடி, பழுத்த மனம் பழங்குடி. அது பழுத்த மனத்து அடியருடன் போயினர் அப்படின்னு கூட திருப்பு அடைக்கல பத்தில சொல்றாரு அல்லவா. அதனால பழுத்த மனம் உடையவருடைய உள்ளத்திலே எழுந்தருள்கிறான், இல்லத்திலையும் எழுந்தருள்கிறான். இங்கு நம் இல்லங்களோரும் எழுந்தருளி திருப்பாவை, இங்கு நம் இல்லங்களோரும் எழுந்தருள். ஒரு பெரிய ஆச்சரியமான வாக்கியங்கள் தான். இங்கு நம் இல்லங்களோரும் எழுந்தருள். தேவர்களுக்கு அறிவனா இருக்கிறவே மனிதர்களா இருக்கிற நம்ம வீட்டுக்கு வர்றாங்கிறார், நம்ம வீட்டுக்கு வருகிறார். அது இன்னும் நமக்கு நல்ல யாரா இருந்துச்சுன்னா பிரத்யேகமாக வருவான். இப்ப நமக்கு தெரியாம வந்துகிட்டு போயிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடியோடு எழுந்தருளியவன். அடியார் மேல அவனுக்கு ரொம்ப பிரியம், அடியார் மேல அவனுக்கு ரொம்ப பிரியம். தேவரன் மேல அவ்வளவு பிரியம் கிடையாது, தேவரன் மேல அவனுக்கு பிரியம் கிடையாது, அடியானத்துல அவனுக்கு பிரியம். அது திருவாசகத்துலதான் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக்கொண்ட கொள்கையும் சிறப்புங்கிறார். சிறந்தடியார் சிந்தனையுள் தேரூரி நின்று பிறந்த பொறுப்பருக்கு எங்களுவர். பல இடங்கள், பல இடங்கள் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய்கிறார். பல இடங்கள்ல சொல்றார் அடியாருடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அவனுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். அதனாலே பந்தனை விரலியன் நீயனன் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்த அருளிய வரனே, செந்தடல் குறைதி மேனியங்காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். மாணிக்க வாசகருக்கு பகலிலே பிரத்யட்சமாக திருமேனியை காட்டி அப்படின்னா அது பெரிய ஒரு ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. பகலிலே கனவிலே வந்தான், ஆகாயத்தில் வந்து காட்சி கொடுத்து போய் விட்டான் என்பதெல்லாம் மற்றைய நூல்களிலே மற்ற அடியவர்களுக்கெல்லாம் நம்ம பாக்கிறோம். கடவுள் வந்தான் ஆகாயத்துல, விரும்பத்துல காட்சியை தந்தான், அப்படியே மறைந்து விட்டான், அப்படித்தான படிக்கிறோம். கனவுல வந்தான், ஒரு அசரீதிய சொன்ன, இப்படித்தான். மாணிக்க வாசகர் அப்படி இல்லை. பட்டப்பகலிலே ஆச்சாரிய மூர்த்தமாக, ஞானாசிரிய மூர்த்தமாக 999 அடியார்களை கூட்டிக்கிட்டு வந்து இந்த வழியா மாணிக்க வாசகம் வருவான், இந்த வழியா தான் வருவான், நம்ம வழி மேல இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், அப்பத்தான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பெருந்துறையில குருந்த மரத்து வழியில உட்கார்ந்து இருக்கான். அதத்தான் பல இடங்கள்ல சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. போலியச் சேவடி தீர்ந்திருந்தான். சிவனனை ஆணும் தேறினான். அவனனை ஆட்கொண்டு அருளினான். நிலந்தன் மேல் வந்தருடைய நீள் விளவில் காட்டி திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய். பல இடங்கள்ல சொல்ற பல இடங்கள். அதனாலே இப்படி செந்தளல் குறை திருமேனி இங்காட்டி சிவந்த நெருப்பு போன்ற திருமேனியை காட்டி. சிவகுருமாருடைய திருமேனி எப்படி இருக்குன்னா நெருப்பு போல இருக்கும். நெருப்பு போல சிவந்த திருமேனி பிரகாஷம். அது நெருப்பான மேனியர் என்பார் பட்டினத்தார். நெருப்பான மேனியர் என்பார். அதனால் செந்தளல் குறை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி திருப்பெருந்துறையில இருக்கின்ற கோயிலையும் காட்டி. திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகருக்கு முன்னையே கோயில் உண்டு. அதனால ஒரு கோயில் கட்டினார், திருப்பணி செய்தார் என்பது கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். அது அந்தணன் என்பது தன்னை ஆண்டு கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருமேனி. அந்த திருமேனி தான் ஞானாசிரிய திருமேனி. தேசிய வடிவமாக குருமூர்த்தமாக எடுத்துக்கொண்ட திருமேனி. குருவாக வந்து ஆண்டு கொண்டது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகரை என்றால் போல ஆகியால் குருவாக வந்து ஆண்டு கொண்டது மாணிக்க வாசகர். குருவாக வந்து உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டது மாணிக்க வாசகர். அதிசயமானது, அதிசயமானது. பக்கத்துல மனுஷன் தான் மாணிக்க வாசகர், மனிதர் தானே. கடவுள் வந்து குருவாக வந்து இவங்களுக்கு பக்கத்துல தாய் பிள்ளைக்கு பச்சை பிள்ளைக்கு பால் ஊற்றாப்புல ஊற்றி கண்ணீரை தொடச்சு விட்டு உபதேசம் பண்ணி வச்சு மலங்கினேன். கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த கண்ணில நீரை தொடச்சு விட்டு உபதேசம் பண்ணி வச்சு மணிக்கு வசதா அழுதார். அதான் அழுதுறதுதான் அவருக்கு முக்கியமான அழுதால் உண்டை பெறலாமே. அதே மாதிரி ஞானசம்பந்தருக்கு அழுத போது அம்மைய அப்பா அழுத போது அவ கண்ணீரை துடைச்சு விட்டா. ஆறு பார்வதி ஞானசம்பந்தருக்கு பார்வதி துடைச்சு விட்டா, மாணிக்க வாசகருக்கு பரமசிவன் துடைச்சு விட்டா. பெரிய ஆச்சரியம், பெரிய துடைக்கிறான்னா அந்த திருக்கரத்தினுடைய பெருமையும் அதனுடைய பவனை எவ்வளவு ஏறி இருக்கும் மாணிக்க வாசகருக்கு. செந்தளல் குறைதல் மேனி இங்காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன், அந்தணன் ஆச்சாரியர் குரு, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரம்பதையே பள்ளி எழுந்துள்ளாய். இப்படி திருவேனியை காட்டி இப்படி உபச்சாரத்தை உபகாரத்தை செய்து இப்படி எனக்கு அருள் செய்த சுவாமியே திகட்டாத அமுதமாக இருப்பவனே எழுந்து விடுவாய்.
0: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருப்புக்கொளியூர் அவிநாசி என்னும் திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட பாலகனை வரவழைப்பதற்காக அவிநாசி பசுபதீஸ்வரரையும் காலனையும் முதலையையும் வரச் சொல்லி அருளிய திருப்பதிகம் முதலை உண்ட பாலகனும் வந்தான். அந்த அற்புத திருப்பதிகம் பண் குறிஞ்சி 7வது திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாரார் பொங்கை மாதோர். பாடியவர்: தாராசுரம் பாலசுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: குழந்தைக்காரோட ஞானசம்பந்த பெருமான் அருளியது.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ओम शिवाय नमः। சைவம் டாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த கொல்லிப்பண்ணிலே அமைந்த 3 திருப்பதிகம், நமக்கு அடிகளாகிய அடிகள் பண்வரிசையிலே 33 திருப்பதிகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: சம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் 24வது திருப்பதிகம் அடைக்கலப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது இப்பதிகம் பக்குவ நிர்ணயம் என்ற தலைப்பில் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இது. இப்பதிகத்திற்குரிய பண் கௌசிகம். இதனுடைய ராகம் பைரவி.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: மங்கையக்கரசி பலவர் ஓன் பாவை அறியாப்படுவான் என்ன பண்றது. எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, அதனால பெருமானுக்கு அப்படி பண்ணல, யாருக்காகவும் மறைக்க வேண்டியது, நல்ல அருமையா சந்தனம் பூச்சிட்டே இருப்பாரு. அதனாலதான் நம்முடைய 63 அடியவர்ல ஒருவர் சந்தன குழம்பைய வைத்தவர். யார்? மூர்த்தியார். அவ்வளவுதானே மூர்த்தியார். மூர்த்தியார் சந்தன கட்டையே நினைத்து அந்த ஒரு பணியை செய்யும். அப்படி வர வேணாமா? பெரியபுராணத்துல அந்த அடிவர் யார்? அவர் தான் மூர்த்தியார். எனவே சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. அது சிந்தனைக்கு அரிய சிவம். ஏன்னா இங்க என்னதான் நம்ம சிந்தனை சிந்தனை பண்ணாலும் கூட நமக்கெல்லாம் மனம் ஒரு எல்லை உடையதானே. அவ எல்லை இல்லாத பெருமான். அப்படி எல்லை இல்லாத பெருமானை நம்ம ஒரு சிந்தனையில் அழைக்கிட முடியுமா? அதனால சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி, மந்திரமாமலை மேயாய் போற்றி. மந்திரமாமலை இமயமா இருக்கலாம், இன்னும் பெரிய மலையா கூட இருக்கலாம்வா. அப்படி மாமலை மேயாய் போற்றி எந்தமை இன்னொன்னு கூட சொல்லலாம். மந்திரமாமலைங்கிறது என்னன்னு கேட்டா, மந்திரம்ங்கிறது பிரணவம். ஓங்கார வடிவாயிருக்கிற அந்த பெரிய மலை மேல் இருக்கின்ற பெருமானின் என்று ஒரு சொல்லலாம். ஓங்காரமே மலை, அந்த மலையில் இருக்கின்ற பெருமான். அப்ப ஓங்காரத்துக்குள்ளதான் பெருமான் இருக்கிறானா? ஆமா. யாண்டு கண்டது எங்க பார்த்தீங்க? ஓங்காரமேனல் திருவாதி உற்றதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடராம். உண்மை விளக்கம் சாத்திரம் 14. எங்களுக்கு தெரியல மாட்டேங்குது சாமியார். ஆங்காரமற்றார் அறிவர். ஆங்காரமற்றார் அறிவர் அணிதில்லை அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் அல ஓங்காரமே நல் திருவாசி. அதுக்குள்ள இருக்கிற பெருமான் திருவைந்தெழுத்தே பெருமான் என்று சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுது. எனவே மந்திரமாமலை மேயோய் போற்றி, எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அந்த புடியினுடைய அந்த மார்பகத்துல ஒரு மான் அருந்தும்படியாக செய்தாய், மான் பால் அருந்தும்படியாக செய்தாய் அப்படின்னு. அது எது எந்த படலாம்? 63 பணத்துல பால் அரிசியது வரல, பண்டி குட்டிக்கு மலை கொடுத்தது இவரே கொடுத்தது. மானுக்கு புளியன் மடியிலிருந்து பால் இருந்தபடியா செய்யணும் இல்லையே? இருந்த பொறுத்திருந்தே பார்ப்போம். அதுதான் திடீர்னு தொழிலாளர் சொல்லுவாங்க, பொறுத்திருந்து பாருங்க. புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கடல்ல நடந்தாருங்கிறாரு, கடல்ல நடந்தது சம்பந்தி இல்லை, சம்பந்தியில நடந்தது என்னாரு சம்பந்தி. கடல்ல பாலம் போட்டு, பாலம் போட்டு நடந்தது இல்லை. எங்க? ராமேஸ்வரத்துல பாத்து நடந்தானே இலங்கைக்கு போனாரு, அதனால வந்து கடல் நடந்தான் போனாரு. என்ன பண்ணாரு இவர்? போகல அப்படின்னாரு. ஆனா இவர் எப்படி எப்படினாரு? அந்த 7 கடலையும் இங்க அழைச்சி பார்த்தாரு. அதுல நடந்துதான் எங்க 7 கடல் அழைத்த படலம் இங்க திருவிழா பண்ற வரலாறு தெரியாத மாமி காஞ்சனமால மக வந்து நம்முடைய மீனாட்சி அம்மை மகளை மணந்துகிட்டார். மாமி பேர் என்ன? காஞ்சனமாலை. மாமா வந்து மலையத்தூசன். மலையத்தூசன் முன்னே கொஞ்சம் வீடு பேர் அடைஞ்சிட்டார். வீடு பேர் அடைஞ்சாலும் சொல்லக்கூடாது, முத்தி நிலையில அந்த எல்லைக்கு போயிட்டார். இந்த மாமிக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, அப்படியே தனி தனியா இருக்க கொஞ்சம் வருத்தம். என்னன்னாரு, என்ன வருத்தம்னா, ஆடி அமாவாசை வந்தது. ஆடி அமாவாசை வந்த உடனே ஒரு வாரத்துக்கு முன்னே அடிக்கடி மூலையில போறது, கொஞ்சம் இப்படி கண்ணை கசக்கிறது. போய் அந்த பொண்ணு கேட்கும், மகதானே ஏம்மா அப்படின்னா, ஒண்ணுமில்ல ராஜா, ஒண்ணுமில்ல ராஜா. திரும்ப திரும்ப அப்படி போயிட்டு இந்த மாமா மாப்பிள்ளையும் பார்த்திருக்காரு. மாப்பிள்ளை யாரு? சோமநாதன் சுகேசர். அந்த காலத்துல மாமியெல்லாம் மாமியார் பார்க்கறது, மாமியும் மருமகனும் பார்த்ததே கிடையாது. பேசணும்னா கதவை முக்காவாசி அடைச்சிக்கிட்டு பாப்பாவை பார்த்துங்க, அப்பப்ப வந்துட்டு போங்க. அங்கிருந்து வர்ற மாமி, நான் வராம என்ன எந்த எங்க இருக்கான் கதவு கந்தன் அப்படிதான் இருந்ததாக கேள்வி அல்லவா? அப்படி அப்படி அப்படி வந்து மருமகன். ஆனா இந்த மருமகன் அப்படிப்பட்டதான், பழைய சம்பிரதாய மருமகன் தான். இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து அழுகுறாங்கன்னு லேசா எப்படி தெரிஞ்சிருக்கு? கூப்பிட்டாங்க மீனாட்சிய, ஏ மாமி அழுகுறாங்க அப்படின்னு. சும்மா சொல்லு, நீ மறைக்காத. ஒண்ணும் இல்ல, ஆடி அமாவாசை வருது. இது வரைக்கும் அமாவாசை என்ன கடல்ல எங்க அப்பா கைய பிடிச்சி எங்க அம்மாவும் கைய ரெண்டு பேரும் போட்டு கடல்ல குளிப்பாங்களாம். அவங்க இல்லேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்படியா? நான் அங்கே சொல்றேன், மாமியா இப்படி சொன்னா மருமகன் துடிக்கிறாருன்னு. மாமி அப்படி கேக்குறாங்க, இதுக்கு என்ன பிரமாதம், இது வரைக்கும் எங்க போவாங்க? ராமேஸ்வரம் போய் அக்னி தீர்த்தத்துல குளிப்பாங்க. இனிமே மாமியெல்லாம் அக்னி தீர்த்தம் போக முடியல. மதுரையிலேயே ஏழுகடல் அழைத்த படலம், ஏழு. அப்புறம் அப்பா மலையத்தோசனை அழைத்த படலம். நீங்க சொல்லு மாமி. அதனால நீங்க மருமகனை பெற்றீங்கன்னா எங்க சொக்கநாதரா மருமகனை பெறுங்கள் என்று ஆசீர்வதி. அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடையவே கிடையாது. மாமியனுடைய கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, கருத்தறிந்து முடிப்பான். யாரு மாமியனுடைய கருத்தறி சொல்லக்கூட வேண்டியது. மாமியை போட்டு அறுத்துக்கிட்டே, சாமி செய்யும் போட்டுறாங்களே, அது எப்ப செஞ்சது? நல்லா இருக்காது. நல்லா ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னா சரி நீதான் அடுத்துட்டு போடா பாப்பான்னு கொடுத்துட்டுமேன்னு. இதுக்கு என்னது இவ்வளவு வீச வேண்டாம் மாடையனா வீச வேற. நீ என்ன மாமி போட்டுருக்கிற செயின் பார்த்துட்டு என்ன பண்ண? மாமி போட்டுருக்கிறது எங்க மாடல் கொண்டாந்து காட்டு, காட்டிட்டு இருந்தேன். மாமி நீங்க வச்சுக்க மாமியார், ஏன் அது பாப்பா கிட்ட தான் இருக்கும். நல்லா இருக்குது மாமி, நீங்க போட்டுங்க, அவளுக்கு நான் பண்ணி போடுறேன் அப்படின்னு போட்டால மாப்போ சிங்கத்தை வச்சுக்கலாம். மெதுவா மாமி இதை எடுத்துட்டு வந்துடும். ஏண்டா நீங்க? அதனால சொக்கநாதர் மாதிரி மாப்பிள்ளையா இருக்கும். மாப்பிள்ளையா அப்படி இருக்கணும். அதனால எங்கேயாவது ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் பேசாதீங்க ஆசீர்வாதத்துல. என்ன சொக்கநாதர் போல் மருமகனும் மீனாட்சி அம்மை போல் பாப்பாவும் வாழ்க. வணக்கம். இங்க எப்படி இருக்கா? சாம்பார் இருக்கா? சாப்பிட்டு வந்துடுங்க. ஆமாமா, ஏன்னா கல்யாணக்காரனுக்கு நேராவது நமக்கு நேராகுது, இப்ப நமக்கு நேராகுது. இப்படி எல்லாத்துக்கும் நேராகும் போது அங்க போய் வளர்த்துக்கிட்டு இருந்தா இது சிவ சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையும் போல் வாழ்க. அவ்வளவுதான் அருமை. போதும், அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. அவ்வளவு அடங்கியிருக்கு. தெரியவனுக்கு தெரியாதவன் போயிட்டு போறான். அதனால எழுகளையும் அழைத்தார் மாமிக்காக. மாமிக்காக மலையத்தோசன் மாமனாரையும் அழைத்தார். எழுகடல் அழைத்த படலும், அப்புறம் மலையத்தோசனி அழைத்த படலும், ரெண்டு படலும். அதனால அலைகடல் நீ இசை நடந்தாய் போற்றி. எனவே தான் அழைத்த ஏழு கடல் இருக்குல்ல, அந்த ஏழு கடல் இருக்கிறத அப்படி போய் கலந்து பார்த்தார். ஓ இதுவா அப்படியாப்பா, அதெல்லாம் எந்திரிச்சுன்னு வணங்கிச்சு அப்படின்னு கேட்டா. அப்படி பெருமான் இருந்தாலும் கருங்குருவி கண்டு அருளினை போற்றி. இது கறிக்குருவிக்கு உபதேசிக்கப்படலாம். கறிக்குருவிக்கு உபதேசிக்கப்படலாம் என்று ஒரு படலமே இருக்கு. இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. இந்த யாரெல்லாம் எந்தெந்த ஆன்மாக்கள் உன்னை நினைக்கிறதோ அவர்களுக்கு இந்த புலனெல்லாம் அவருடைய மயக்கம் தீர இருக்கும்படியா செய்வாராம். அப்படி இருக்கும்படியாக செய்கின்ற பெருமானி வணக்கம். இதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு சிவகாசி மாதிரி இது என்ன எழுதலாம். இந்த நாலு அகவல்யம் இந்த அகவல்ல திருவாசகத்தில் துள்ளியார் போன திருவிளையாளர் புராண வரலாறுகளாக இடம்பெற்றவை அவை அவை விளக்குக என்று கேள்விகளாம். அப்ப திருவிழையார் போன வரலாறாக எத்தனை இருக்கிறது என்பதை பார்க்கலாம். திருவாசகன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இது இந்தனை போற்றி, படியுறப்பயின்ற பாவக போற்றி. படியுறப்பயின்ற பாவக போற்றி. அது என்னது? படின நிலம். இந்த உலகத்துல பயின்ற பாவகம் அருமை. அருமை என்னன்னு கேட்டா, இங்கேயோ இருக்க வேண்டிய நீ அண்டமெல்லாம் கடந்த பரம்பொருள், ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூட நடந்து வந்து அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பாவக அவனுக்கு அருள் செய்கிறாய். அப்போ அதனாலதான் நம்முடைய பின்னால திருப்பள்ளியின் சில இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு இங்க இருக்குது. திருப்பதி ஜில்ல எத்தனை நாள் பாட்டேன், பத்தாவது பாட்டேன். தேவர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்களாம், எங்க என்னது, நாங்க போய் அடாரா திருவண்ணாமலையில பிறக்கலையே, சிவகாசியில பிறக்கலையே, ஏன் பூவானி

0: நீங்க தேவலோகத்துல சிவலோக பெருமாள் ஆட்கொள்ள, இந்த மண்ணுலகத்துலதான் இருக்கிறவங்க ஆட்கொள்றாங்க. ஏன்னா இதான் கரும பூமி, இங்க இருந்துதான் நீங்க மோட்சம் போலாமே தவிர தேவலோகத்திலிருந்து போக முடியாது. தேவலோகத்துல மீண்டும் வந்து மீண்டும் பிறந்து இங்கிருந்துதான் முத்தியலோகத்துக்கு போகணும். அதனால பதியூர பயின்ற பாவக போத்தி, இந்த மண்ணுலகத்துல எப்படியெல்லாம் என்னென்ன ஆன்மாக்களை எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்து வீடு பெயர் வழங்கியிருக்கிறாய். அடியோடு நடு ஈறு ஆனாய் போர்த்தி, அடி நடு ஈறு நடு, இதை நான் ஒரு சொல்ல வேண்டாம். முந்திய மூதல் நடு இறுதியும் தண்ணிப்பட்ட அதனால பகுதியில் ஒரு கோலை வச்சுக்கிட்டு தமிழர் முன்னு மட்டும் கொடுக்குற மாதிரி, அடியோடு நடு ஈறு ஆனாய் போர்த்தி, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முன்னே வந்திருக்குது. அப்புறம் நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகடி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, இதைத்தான் நான் தொகுக்கணுங்கிறேன். இங்க மணிவாசகர் வரலாற்றை வேறு பிற நூல்களை கொண்டு தொகுக்காமல் திருவாசகத்தை கொண்டே தொகுக்கும், அது சத்தியமான வாசகம், சத்தியமான வேற எந்த துணையும் வரக்கூடாது. அப்படி தொகுக்கலாம் யாருக்கு? பாண்டிதா பாண்டி மன்னன் கீழ் அமைச்சராக மாண்புமிகு அமைச்சராக இருந்தாரா? இருந்தார். எப்படி யார் சொன்னா? இப்படி எல்லாம் சில குறிப்புகள் அங்காங்க வருவது கொண்டு தெரியலாம். அதுல என்ன சொன்னாராம்? தனக்கு பேரரசராக இருந்த அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு என்ன செய்தான் பெருமான்? நரகோடு சுவர்க்கம் புகாமல், நரகத்துக்கோ சுவர்க்கத்துக்கோ போகாம அதற்கு மேலாய வீட்டுலகத்தை வழங்கினான். அப்போ இந்த மாண்புமிகு அமைச்சர் இருந்ததுனாலதான் அந்த அரிமர்த்தன பாண்டியன் வீடு பேரடைய முடியுது. ஏன் இவ்வளவு பெரிய ஞானியை தன்னுடைய அமைச்சராக வைக்கணும்? போற போக்கில பாண்டியரை பற்றி ஒரு குறிப்பு, நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல், கீழே இருக்கிற நரகத்துக்கோ மேல இருக்கிற சுவர்க்கத்துக்கோ நாம இருக்கிற இந்த உலகத்துக்கு நானிலம் இந்த உலகத்துக்கு எல்லாமே இவற்றுக்கெல்லாம் மேலா இருக்கிற மிக்கு பேச்சினை வழங்கினான். அப்போ பாண்டி மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் வீடு பெயரடைந்தவன் அரியோடு நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி, ஒளிவர நிறைந்தனர் யாண்டும் நீக்கமர நிற்பவன். எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, என்றும் யாண்டும் இருக்க முடியாத இருக்கின்ற பெருமன். செடுமர சிவபுரத்து அரசே போற்றி, ஆயினும் நீ எப்பொழுதுமே இருக்கிற இடம் சிவபுரம் தான். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ் உள்ளார், பல்லோரும் ஏத்த பணிந்துள்ளார், அது சிவபுரம். கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை அணிந்தவன். இது இந்த அருகம்புல் அணிந்தது எப்படி ரொம்ப ரேர் என்றா சொல்றதோ, அது போல கழுநீர் மாலை அணிந்தது ரொம்ப செங்கடுங்க. அது முன்னோடத்துல வந்திருக்குது, எங்கிற சஸ்பென்ஸ்ல வச்சுக்கோமா. இப்ப நம்ம நாலுலயே வந்திருக்கு, இந்த நான்கிலேயே முன்னையும் வந்திருக்கிறது. எது? கருணீர் மாலை அணிந்தவன். அடுத்த மாசம் பார்த்தோம் இல்லதான். இப்படியே இருந்து நீங்க வினாலாம் கொடுத்து எழுதுவோம். சிவகாசி நீங்க திருச்சிருப்பு சொன்னோடனே நாங்க ஒரு தடவை சிவகாசி வர்றீங்க வாங்கன்னு சொன்னோம். வாங்க. எனவே கழுநீர் மாலை கடவுள் போற்றி கீழ்தொடம் வருகிறது. அது எந்த இடம்? அடுத்த மாதம் சொல்லுங்க. தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி, யார் வணங்குகிறார் அவனுடைய மையல் மயக்கமெல்லாம் நீக்குவானான். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன், அதான் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் தன் திரும்ப பிழைப்புன்னா, பிழைப்பு என்னன்னா வாய்ப்பு என்னென்ன அப்படிங்கிற பிழைப்புன்னா, இன்னதுதான் செய்யறது இன்னதுதான் விட்டுறது அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. எதை செய்யணும் எதை விடணுங்கிறது கூட தெரியாது சுவாமி. பிழைப்பு அதாவது தவறுறது இதை விட்டுணும், வாய்ப்பு இதை எடுத்துக்கணும், இந்த மாதிரி எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கூட தெரியாது சுவாமி. அவ்வளவு மக்கள் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயின் குடித்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. இந்த வாசகத்துல குழைத்த சொல் மாலை எதோ மனம் குழைஞ்சது சொல்லி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் சுவாமி. இது பெரிய ஞானிகளுக்கோ அல்லது பெரிய அறிஞர்களுக்கோ நான் சொல்லல, அதை ஏற்றுக்கொள்ளணும், திருவள்ளுவர் ஏற்றுக்கணும். பிழைப்பு வாய்ப்பு ஒன்றறியானாயின் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி புறம்பல எரித்த புராண போற்றி. அது என்னது புறம் பல பலங்கிறது என்ன? முப்புறம் தான், முப்புறம் தான். நம்ம அங்கு போனா போன இலக்கணம் எழுதியிருக்காங்க, போற புகழ் அழித்து வச்சிருக்காங்க. நன்னூல்ல யாரு? சாமி. சாமி எழுதிச்சுன்னு சிவஞான சுவாமின்னு அர்த்தம். என்ன இலக்கணத்தை கை வச்சதால இருந்தாலும் துறவியாயிருந்து இலக்கணத்திலையும் கை வச்சு சிவஞான சுவாமி. அதனால நாங்க வகுப்புல எதுன்னு சாமி சொல்லிச்சுன்னு சொன்னோம்னா சீக்குவல் டு சிவஞான சுவாமிகள். தெருவில் போறதெல்லாம் இல்ல, எந்த சாமியும் கேட்கக்கூடாது, எந்த சாமியும் கேட்கக்கூடாது. சாமி சொல்லிச்சுன்னா சீக்குவல் டு சிவஞான முனிவர் அப்படின்னு. ஒன்று இரண்டு பல என்பன வடநூல் வழக்கு. ஒன்று ரெண்டு ரெண்டு தான் சொல்லணும், வட சொல்ல பலன்னு சொல்லப்படாது. மூணுனா தான் பலங்களாம். ஆனா தமிழ்ல ஒன்று அல்லனவெல்லாம் பலன், இரண்ட கூட பலன்னு சொல்லலாம் தமிழ் வழக்கு. ஆனா வடமொழி வழக்கு இரண்ட வந்து ரெண்டு தான் சொல்லணும், ரெண்டுக்கு மேற்பட்ட மூன்று முதலத்தான் பலன்னு சொல்லணும். போற பொருள் ஒன்று இரண்டு என்பன தமிழ் மொழி வழக்கு, ஒன்று அல்லாது ஒன்று இரண்டு பல என்பது வடநூல் வழக்கு, ஒன்று அல்லாதவெல்லாம் பல என்பது தமிழ் வழக்கு. ஆகும் இங்க போற போக்குல நன்னூலுக்கு ஒரே எழுதும்போது அப்ப புறம்பல எரித்த என்று சொன்னார். முப்புறம், முப்புறம் தமிழ் வழக்கின்படி பார்த்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்டது முப்புறம், வடமொழி வழக்குக்கு பார்த்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டுக்கு மேற்பட்டது மூன்று பல. எனவே எப்படி ஞாபகம் சொல்லாம இருக்கிறது சொல்லாம. அப்ப புறம் பல என்றால் ஒரே எழுதுனா இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுன திருவாக்கு. புறம் பல என்றால் தமிழ் வழக்கும் வடமொழி வழக்கும் பற்றி எவனு குழந்தை கொடுப்பா என்ன என்ன சொன்னீங்க? தமிழ் நூல் வழக்கும் வடமொழி வழக்கும் பற்றி. அது என்ன வழக்கு? ஒன்று அல்லாதெல்லாம் பலங்கிறது தமிழ் வழக்கு, ஒன்று இரண்டு அதுக்கு மேல் இருந்தால்தான் பல வழக்கு சொல்றது வடநூல் வழக்கு. எனவே நீ தமிழ் வழக்கின்படி பார்த்தாலும் வடமொழி வழக்கின்படி பார்த்தாலும் புறம்பல எரித்த புராண போற்றி பல என்பது பொருந்தும். பழைய உரையில் படிக்கும்போது பல்வேறு திடீர்னு வடமொழிக்கு தமிழ்மொழிக்கு என்ன வேற்றுது, அதுபோல என் குணங்கள் எங்கே இருக்குது, சைவ அமைப்பு கண்டது ஆளாப்பணம் உரையை படித்தாதானே விளங்கும். எப்படி விளங்கும் முருகா? எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டாங்கல்ல மக்கூப்பயர்வம், எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டு என்ன பண்றது? அதனால வர்ற பொருள் ஒண்ணும் தெரியல. என்ன தெரியும்? வேலை புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரணி போற்றி பரம்பரம் பரம்ன மேலான இன்னொரு பரம்ன மேலான மேலாயினவற்றுக்கெல்லாம் மேலாய ஒளி அல்ல மேலாய ஒளிக்கெல்லாம் மேலாய ஒளிவுடைய பெருமானி வணக்கம். போற்றி போற்றி புயங்க பெருமான், போற்றி போற்றி புயங்க பெருமான். இந்த புயங்கம் கருத்துக்கு ரெண்டு பொருள், பாம்பு பாம்பினுடையவன் ஒரு விதமான ஆடல், பெருமான் ஆடுகிற ஆடல்ல புயங்க ஆடல் ஒண்ணு, அது எப்படி ஆடுவதோ என்னமோ தெரியாது, அந்த ஆடல் உடையவன் என்றும் ஒரு பொருள் உண்டு. இந்த ஒரு பொருள் புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண புராண காரண. ரொம்ப அருமை புராணம் பழமையானது அன்னுதான் காரண. இன்னைக்கு பழமையாக இருக்கிற பொருள்கள் எவையவே உண்டோ அவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கணும். முன்னை பழம் பொருத்தும் முன்னை பழம் பொருளே பத்த வரையில திருவாசகத்துக்கு திருவாசக கருத்துரை என்ன புராண காரண போற்றி ஈக்குவல்ஸ் முன்னை பரம்பொருக்கும் முன்னை பரம்பொருளே என்றவாறு என்றவாறு அப்படிதான் எழுதுவாங்க. திருவாசகத்தோட அசைக்க முடியுமா? அசைக்க முடியுமா? நம்ம இருக்கிற ஒரு ஆள் உரை செஞ்சானா தூக்கிங்களாம். திருவாசக திருவாசகம் உரை எழுதுன்னு புராண காரண போற்றி முன்னை பரம்பொருக்கும் முன்னை பரம்பொருளே என்றவாறு போட முடியுமா? அது உரை, அது உரை. என்ன பண்றது? போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி பெருமானி வணக்கம், உனக்கு வணக்கம், வேறு எனக்கு அறிவில்லை என்று சொல்லி அருமையாக நிறைவுபடுத்துகிறார் போற்றி திருவுரை. இனி மேல் இருப்பதெல்லாம் திருச்சரகம். அதனால இந்த அகவல் என்ற முறையில இந்த நான்கு விதமா நான்கு அமைச்சர், இந்த நான்குல முன்னைய ஒன்றுதான் நமக்கு அதிகமா பயிற்சி. சிவபிராமன் ஏழு வயசுலயே படலான்னு சொல்லி படிச்சோம். மற்ற மூன்று கொஞ்சம் புதியதுதான். அதனால இந்த நான்கே அப்படியே நமக்கு மனசுல கொண்டு வருது. அதுல முதல்ல இருப்பதாவது மனசுல அப்படியே நிறுத்த பண்ணி அது என்ன தினமுடைய பத்து வரி பன்னெண்டு வரி படிக்கிறது படிக்கிறது தானா வந்து ஒன்னும் பெரிய காரியம். இது மிக சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படும். அதுதான் நீங்க செய்யணும், மன்னிக்கணும் அல்லவா, மன்னிக்கணும். இந்த நாலாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை கூட்டு கூப்பிட்டு நம்முடைய பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ கூப்பிட்டு, ஆனா நம்முடைய பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, பேர பிள்ளைகளை கூப்பிடுறதுக்கு மக மருமகனை பாத்துக்கணும். ஏன்டா தாத்தா கூப்பிடறாரு திண்ணிருக்கு சொல்லுவாரு, நீ பழம் பஞ்சாங்கடா நீ இங்க போ அப்படிங்கிற சிவசிவ சிவசிவ இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவர் தொடக்கி வெல்வம். மனதில் நினைச்சுக்கிட்டு சரி என்னைக்கு ஒரு பொண்ணுமோ ஆண்டவனே உங்கையில் இருக்கு, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அது ஒரு சொல்லுது சிவன் எங்க சுத்தினாலும் எங்க சுத்தியும் ரெங்கரை செய்யணும்னு வைணவத்தில் பெற முடியும். நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில் விழுந்துருவோம். அதை விட வேற என்ன கதி இருக்கு? இல்ல அப்பா அம்மாவும் பையன் மருமகளும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா என்ன தம்பி படிக்கிறியா திருவாசம் படிச்சு நல்லது, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அது வரைக்கும் படிக்கான் நாளைக்கு. ஆனா சின்ன பிள்ளைய கேட்கும் அது வாங்கி தரேன் வாங்கி தரேன் சொன்னா கேட்கும். அப்படியே எப்படி படிக்கிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு பிளஸ் டூ வந்தாலும் நாளைக்கு எம்ஏ வந்தாலும் நாளைக்கு டாக்டரேட் எடுத்தாலும் கூட அந்த பழக்கம். இவன் ரொம்ப வேற எங்கயா பழகினா கூட அது சார் அந்த சாயந்தரம் மூங்கலன்னு என் கைய அந்த தென்னூர்ல பகத்துதான் தெரியும். ஏன்னா அப்படி பழைக்கும் அந்த பழக்கம் மூங்கின்னு கழுவுனா அதன் பிறகு என்ன இருக்குன்னு இது ஜீவ எந்த நேரம் எப்ப மூஞ்சி கழுவுனா அப்படி பட்டுன்னு எடுத்து அதுல இல்லாம இருக்க என்பது எல்லாம் அப்படியே அப்புறம் தண்ணியை நற்றவாகுனே நான் மறைக்கணும் சொல்லும் நான் அப்படிங்கிற மாதிரி இவன் மறந்தால் இவன் கை எங்க திருநீத்தை தொடும் நெற்றியில் இடும் அப்படின்னு அதெல்லாம் இனி செஞ்சால் வழிய பயனில்லை. அப்படிலாம் செய்யும்படியான புண்ணியத்தை நமக்கும் தந்து கேட்கும்படியான புண்ணியத்தை இந்த மக்கள் பேருக்கும் வழங்கி எல்லாம் எல்லாம் அண்ணாமலையாரெல்லாம் செய்யணும். நாம் என்ன செய்ய முடியும்? நான் அப்படி வளர்ந்தால்தான் இனி வருகிற சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

திரு கொடிமாடச் செங்குன்றூர் என்னும் திருச்செங்கோடு திருத்தலத்தை ஞானசம்பந்தப் பெருமான் அடைந்து வழிபட்ட காலத்தில் அவருடன் வந்திருந்த அடியார்களுக்கு ஏற்பட்ட குளிர்ஜுரத்தை நீக்கும் பொருட்டு அருளியுள்ள திருப்பதிகம். அவ்வினைக்கு இவ்வினை. இப்பதிகம் அமைந்த பண் வியாழக்குறிஞ்சி. திருமுறை முதல் திருமுறை திருநீலகண்ட திருப்பதிகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சேக்கிழார் பெருமான் அருளிச் செய்த 12 திருமுறை கொங்குதலத்திற்குரிய பெரிய புராண பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7 திருமுறை பண் புறநீர்மை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசகப் பெருமான் அருளிச் செய்த எட்டாம் திருமுறையின் முதல் பகுதி திருவாசகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: இராமேச்சுரம் தமிழகத்தில் உள்ள ஜோதிர்லிங்க திருத்தலம் இராமேச்சுரம். காசி யாத்திரை மேற்கொள்வோர் உப்பூர் வெயிலுகந்த விநாயக பெருமானை வணங்கி நவசிலை எனப்படும் தேவப்பட்டணம் தொழுது தீர்த்தாண்டத்தில் சேவேந்து வெல்குடியானைச் சேவித்து இராமேச்சுரத்தில் காசி யாத்திரை நிறைவேற பிரார்த்தித்து பிறகு வாரணாசிக்குச் சென்று கங்கை நீர் படிந்து காசி விஸ்வநாத பெருமான் கடல் போற்றி திருவேணி சங்கம தீர்த்தம் கொணர்ந்து ராமநாத சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வர். யாத்திரைகளில் சிறந்தது காசி ராமேஸ்வர தலப்பயணம் என்பது உலகறிந்த செய்தி. சங்கு வடிவில் அமைந்த தீவு இராமேச்சுரம். எண்ணிலாத தீர்த்தங்கள் நடுக்கடலுள் நன்னீர் பொங்கும் வில்லூன்றி முதலான தீர்த்தங்களின் பெருமை சொல்லி முடியாது. அக்னி தீர்த்தம் 24 மணி நேரமும் நீராடக்கூடிய சிறப்புடையது. கோடி தீர்த்தமாடிய பின் இராமேச்சுரத்தில் இரவு தங்குதல் மரபன்று என்பது ஐதீகம். அமிர்த பிந்துக்கள் உண்டாகும் அற்புத தீர்த்தம் தனுஷ்கோடியில் உண்டு. சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தேசனாம் இராமநாத சுவாமியை சீதா பிராட்டி மணல் வடிவில் அமைக்க இராமபிரான் பூஜித்தார் என்பது வரலாறு. அனுமன் காலம் தாழ்த்து கொணர்ந்த காசிலிங்கம் இராமநாதர் பக்கத்தில் தனிச்சன்னதியாக உள்ளது. முதல் வழிபாடு இவருக்கு. இத்திருவூர் பிரகாரம் பேரழகுடன் மிளிர்வது. திருஞான சம்பந்தர் நின்றசீர் நெடுமாறர் மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் உடன் இருக்க இத்திருத்தல தரிசனம் செய்தார் என்பது வரலாறு. அப்பர் பெருமான் அருட்பதிகம் பெற்ற பதி. சேது மாதவர் திருச்சுற்று வளாகத்தில் எழுந்தருளியுள்ளார். வடநாட்டினர் வருகை தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஓர் உரைகள். அருணகிரியார் பாம்பநடிகள் பாடல்கள் அற்புதமான சொன்மாலைகள். இறைவர் இராமநாத சுவாமி இராமலிங்கேஸ்வரர் இறைவி மலைவளர் காதலி பர்வத வர்த்தனி. தென் இலங்கை இராவணனது சிரம் பத்தும் துணித்த மன்னவன் இராமன் தமக்கு வரும் பாதகம் பற்றாது இருக்க பரமநடி பரவ விளைந்த அவனுக்கு பேரருள் புரிந்த பிஞ்சகன் இராமேச்சுரத்து மேவிய சங்கரன் என நினைந்தவராய் அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது இத்திருப்பதிகம் அருள் செய்தனர். அப்பரடிகள் ஆலயம் சென்று தொழுது திருப்பதிகம் அருள் செய்தனர் என்பது பெரிய புராணம். கோடிமா தவங்கள் செய்து என தொடங்கும் பாடல் திருநேரிசை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு அன்பில் ஆலந்துறை. பண் தக்கராகம். திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பழுவூர். பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருச்சோற்றுத்துறை.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கருவிலி கொட்டிட்டை. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்துகை.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருமுதுகுன்றம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் கொல்லி கௌவானம் இராகம் நவரோஸ் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆசை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஆசை பத்து.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு வரைவு முடுக்கம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை பாடல் தளிரொளி பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: இயலம்பும் கபாலமும். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் 2

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு: அடிமுடி தேடல். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் அடிமுடி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளிச் செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

மறுதிடல் கொண்ட ஒரு தனிக்கடவுள் நில் திருவடி பரவுதல் யாமே நெடுநாள் இறந்துள் பிறந்தும் இழைத்தல.

இது கொடு நில்லை நினைப்பது எங்கனல் முன்ன கற்புனையாக கடல் நீர் நீந்தினர் எப்பிறே உளரோ இறைவ கற்பல் கடத்தல் யார்

நன்றி பொதி உரையை துறகல் கொண்ட கரைகளிடத்தியல் கண்ணுதலோயே கண்ணில்கள் நந்தமக்கு ஓர் காப்பென்று

பாழ்ந்தவர்க்கு உதவாது பல்லுயிர்க்கு இறங்கி மல்லுயிர்க்கிறாது உண்டிற் பொருட்டா கண்டன விருகி அவியடுதற்கு

வேற்றோர் மனைவையில் கற்புடை மடல் தயர் உட்பு நனி வேட்டு பிழை வழி பாராது நுழை வழி நோக்கியோ. நச்சி வந்த

நாளும் நாள் பல குறித்தவர் தாளினாத்தலும் தவிர்த்து கேழ்ந்து இகமுள் பரமுள் இல்லை என்று பயம்.

யாதனினும் ஒரு சுவை உடைத்தாய் காணினுள் கேட்பினுள் கருதினுள் கழிதரும் சேணுயர் மருதமாணிக்க மருதமாணிக்கத்தில் கனி பைய பைய பழுத்தே கைவர

0: திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: உலக. ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: மேகராக குறிஞ்சியினுடைய திருவிருத்தம்

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்த சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

மண்மேல் உயிரினங்கள் வாழ்வதற்கு. மழை இல்லாவிட்டால் பசும்புலனுடைய தலையை கூட நீ காண முடியாது என்பது வள்ளுவர் வாக்கு. அதற்காகத்தான் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே ஏழு பதிகங்கள் மேகராக குறிஞ்சி என்ற பெயரோடு ஏழு பதிகங்கள் இருக்குது. இந்த ஏழு பதிகங்களையும் அன்போடு பக்தியோடு கோயிலிலே ஓதுவார்களை ஓதச் செய்தால், மறுபடியும் ஒருத்தர் சொல்ல, திருக்கோயில்களிலே இந்த ஏழு பதிகத்தையும் அன்போடு பக்தியோடு இந்த ஓதுவார்களை ஓதச் சொன்னால் மழை பொழியும் என்பது வரலாறு மாத்திரமில்லை, நானே பார்த்திருக்கிறேன். அதுல நமக்கு நம்பிக்கை இருந்தால் அப்படி ஓதச் செய்யலாம் இல்லையா? ஆமா, எனக்கு தெரியும், நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக இது கிடைக்கும். அதற்காகத்தான் இப்ப இந்த ஒரு பதிகம் அதுல இருந்து நான் பாடி காட்டினேன். மேகராக குறிஞ்சி இருந்து ஒரு பதிகத்துல ரெண்டு பாட்டு தான் நான் பாடி காட்டினேன். 70 பாட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம அதுல அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி, இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்து நான் என்ன செய்யலாம் என்று எண்ணி இருக்கிறேன். திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறை ஒட்டி நாம் பாடி காட்டுவோம், கருத்துக்களை சொல்லுவோம் என்று எண்ணி நான் தயார் செய்து கொண்டு வந்திருக்கேன். திருஞான சம்பந்தர் முதல்ல என்ன பாடினார், இரண்டாவது பதியம் எது, மூன்றாவது பதியம் எது, நாலாவது பதியம் எது என்று நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்தவர் யார் தெரியுமா? வணக்கத்திற்கும் உரிய தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லாவிட்டால் நமக்கு நிச்சயமாக தெரிந்தே இருக்க முடியாது. ஆமா, மாணிக்கவாசகருக்கு அப்படி சொல்ல பெறவில்லை, சொல்லக்கூடாது என்ற நோக்கம் தெய்வ சேக்கிழாருக்கு இருந்திருக்க முடியாது. அந்த பதியம் எப்பொழுது பாடப்பட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா? பிடித்த பத்துன்னு ஒண்ணு இருக்கு, சரி, அது திருத்தோணிபுரத்துல பாடப்பட்டதுன்னு இருக்கே தவிர எந்த சமயம் பாடினார், என்ன ஏன் பாடினார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. திட்டவட்டமாக யார் தெய்வ சேக்கிழாரும் எழுதி வைக்கவில்லை, பின்னால யாரும் எழுதி வைக்கவில்லை. இந்த மூன்று பேருக்கு மாத்திரம் நிச்சயமாக நாம் செய்த புண்ணியத்தினால கிடைத்து விட்டது. ஆக அந்த வரலாற்று அடிப்படையிலே திருஞான சம்பந்தருடைய வரலாறை சொல்லி உங்களுக்கு அந்த பாடல்களை நினைவூட்டி விடலாம் என்ற எண்ணம் நான் கொண்டிருக்கிறேன், செய்வோம் இருக்கிறேன். அதனால்தான் முதல்ல அவருக்கு அந்த திருஞான சம்பந்தர் புராணத்தில் முதல் பாட்டு தான் வேதநெறி தழைத்தோங்க என்று தொடங்குகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். வேதம் தான் நமக்கு அடிப்படை நூல், அதற்கப்புறம்தான் தமிழ் வேதம் என்று சொல்லப்படும் தேவாரத்தை. அதனாலதான் சுவாமி என்ன சொன்னார், வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. நாம எல்லாம் சைவர்கள், சாப்பாட்டுல இல்ல, மதத்துல, வணக்கத்துல. மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலி, அந்த சிவனுடைய பரம்பரை நாம. புனிதவாய் மலர்ந்து எழுத சீதவள வயப்புகரி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இது அவருடைய புராணத்தில முதல் செய்யுள். திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம் சீர்காழி, அது உங்களுக்கு தெரியும்தானே, தெரியும்தானே, ஏன் சொல்லணும்? நிச்சயமா நான் சொல்லித்தான் தீரணும். அவருடைய தந்தையார் பெயர் சிவபாத ஹிருதயர், தாயார் பெயர் பகவதி அம்மையார். குலம் பிராமண குலம், கவுண்டின்யன் குலம் என்று ஞான சம்பந்தரே நிறைய இடத்த சொல்றார், கவுனியன் கவுனியன் கவுனியன் கவுனியன் என்று சொல்லுகிறார் அவர். ஆமா, அந்த குலத்தில் வந்தவர். நாடு அப்ப இருந்த நிலை 1300 ஆண்டுகளுக்கு முந்தி 7வது நூற்றாண்டுல விபூதி இட்டு கொண்டு ஒருத்தன் தெருவிலே போக முடியாது, ருத்ராட்டம் போட்டுக்கொண்டு ஒருத்தன் தெருவிலே போக முடியாது, உத விழும், அடி விழும். மனிதனுக்கு மாத்திரம் இல்ல, மகேஸ்வரன் கோயிலுக்கே விழுந்தது அந்த அடி. கோயில்கள்லாம் இழுத்து மூடப்பட்டது. சுருங்க சொல்ல போனா லிங்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டு உடைச்சு மூடியும் விட்டாங்கள். வரலாறு அப்படியும் வருகிறது. இதையை நினைத்து பார்த்தார் சிவபாத ஹிருதயர். அப்போது வேத விற்பன்னர்கள் இருந்தார்கள், ஆகம விற்பன்னர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பனர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள், குறுநில மல்லர்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த வேற்று மதத்தையே அடக்கி இந்த சைவ மதத்தை வாழ வைக்க அவர்களுக்கு திராணி இல்லாமல் சென்று இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். குறுநில மன்னர்கள் எல்லாம் கூட அந்த சமண மதத்தில் சேர்ந்து விட்டார்கள்.
நமது மதம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு தவக்கலே விழுங்கிறது மாதிரி விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. வருத்தப்பட்டவர் ஒருத்தர் தான், அதுதான் சிவபாதகிருதயன். நேர திருத்தோணிபுரத்துக்கு போனார். திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சிவன் ஆதி சிவன் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அந்த சுவாமி கையிலே மான் கிடையாது, மழு கிடையாது. மானும் மழுவும் இடையிலே வந்ததுதானே. ஆம், அந்த சிவனிட்ட போய் கேட்டார், சுவாமி எங்களுக்கு திராணி இல்லை இந்த வேற்று மதத்தை அடக்குவதற்கு. வேற்று மதத்தை அடக்குவதற்கு உரிய குழந்தையை நீ கொடு என்று கேட்டார் என்று பெரிய புராணம் பேசுகிறது. ஆமா, அப்படி கேட்டு வாங்கிய குழந்தைதான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பிறந்தார். நான் கதையை நீட்டிக்கிட்டே போக விரும்பல, சுருக்கமா சொல்லிட்டே வந்துருவேன். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் வேதங்கள் ஓதுவதிலேயும் பஞ்சாட்டம் ஜபம் பண்ணுவதிலேயும் தன்னுடைய நியமத்திலிருந்து அவர் விடுபட்டவரே அல்ல. அப்படி தண்ணீர்ல மூழ்கிட்டு ஒரு ஜபம் பண்ணுவாராம். அவர் தண்ணீர்ல மூழ்கிக்கிட்டு, தரையில இருக்கிறவனே ஜபம் பண்றது இல்லையே, தண்ணீர மூழ்கிட்டு ஜபம் பண்ணுவாராம். அந்த ஜபத்துக்கெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அப்படி இந்த தண்ணீர மூழ்கிக் கொண்டு அந்த ஜபம் செய்வார். அப்பொழுது திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. சீர்காழி சீர்காழியில திருக்கோயில்ல குளம் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, இன்றும் குளிக்கலாம். சில கோயில்கள்ல திருக்குளம் இருக்கும், கால் கூட வைக்க முடியாது. உதாரணமாக நான் இப்ப ஒன்னே ஒண்ணு நினைச்சு பார்ப்போம், எனக்கு நினைப்புல வர்றது. இப்ப இதுல திருவொற்றியூர்ல வெளியில ஒரு குளம் இருக்க, கால் வைக்க முடியுமா, இறங்க முடியுமா? உள்ள இருக்கிற கோயில் குளம் கொஞ்சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அது கூட எனக்கு சரியா நினைவில் இல்லை இல்லையா? ஆமா, அந்த உடலை சுத்தம் பண்ணிக்கொள், சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்க போய் உள்ளத்தையும் சுத்தம் பண்ணிக்கொள் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சீர்காழியில திருக்கோயிலுக்கு உள்ளேயே குளம் இருக்கிறது. சீர்காழியில இந்த திருமுறைப்பால் உண்ட நாளன்று இந்த ஓதுவார்கள்லாம் சேர்ந்து ஒரு இசை விழா நடத்துகிறோம். 2 ஆண்டுகளாக நாங்கள் செய்த புண்ணியம், நாங்கள்லாம் ஒன்னா சேரவே மாட்டோம். நவகிரகத்தை விட மோசம். நாங்கள் இப்படி ஒருத்தன் ஒரு ஓதுவார் திரும்பிடுவான், இப்படி ஒரு ஒருத்தன் ஓதுவார் திரும்ப, இவனை கண்டா அவன் திரும்புவான், அவனை கண்டா இவன் திரும்புவான். இப்படித்தான் இருந்தோம். என்னமோ 2 வருடமாக அந்த விழாவுக்கு மாத்திரம் எல்லோருமாக சேர்ந்து அங்கே பாடிக்கொண்டு இருக்கிறோம். அது யார் செய்த புண்ணியமோ தெரியும். ஆக அந்த குளத்துல போய் மூழ்குவதற்காக சிவபாதகிருதயர் புறப்பட்டார். 3 வயது குழந்தை, நானும் கோயிலுக்கு வருவேன் என்று சொன்னார். சரிவா அப்படின்னு அழைச்சிட்டு போறார். ஏன், அந்த நல்ல வேலை வந்து விட்டது அவருக்கு. சிவனுடைய அருள் பெறுவதற்காக அவர் காத்திருக்கிறார். கோயிலுக்கு வரேன்னு சொன்ன போது வேண்டாம் என்று அவரை நிறுத்தவில்லை, அழுதிட்டு போற. இவருக்கு தண்ணீர மூழ்கிட்டு ஜபம் பண்ணணும்னு தெரியும் அல்லவா, வேற குளத்தாங்கரை குழந்தைய வச்சுட்டு இவர் ஜபம் பண்ண முடியுமா அப்படின்னு எண்ணல. ஏன் என்ன விடல? காரணம் என்ன? அந்த திருவருள் அவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. அழைச்சிட்டு போனார். குழந்தை ஆண்டவனை கேட்டு வாங்கிய குழந்தை கரை மேல உட்கார்ந்து இருக்கிறான். ஜபம் முக்கியமா, குழந்தை முக்கியமா என்று எண்ணினார் சிவபாதகிருதயர். நாமளா இருந்தா என்ன செய்திருப்போம்? ஜபத்தை விட்டு விட்டு நிச்சயமாக இந்த குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்போம். நிச்சயமா நான் தான் அப்படி, நான் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. ஆனா சிவபாதகிருதயர் என்ன பண்ணினார்? ஜபம்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சார். அந்த தண்ணியில இருந்தபடி அப்படி திரும்பி பார்த்தார். இந்த திருத்தோணிபுரத்து சிகரம் தெரிந்தது. அந்த சாமியை கேட்டுத்தானே இந்த குழந்தையை வாங்கினார். இங்கிருந்த ஒரு விண்ணப்பம் போட்டார், சுவாமி நீதானே கொடுத்தாய் இந்த குழந்தையை, நீ கொடுத்த குழந்தை தானே இதோ உட்கார்ந்திருக்கிறான், அவனை நீ பார்த்துக்கொள். இப்படி நாம சொல்லுவோமா, நினைப்போமா, முடியுமா? முடியாது. நல்லதோர் காவல் கிடைத்தது போல எண்ணினாராம் சிவபாதகிருதயர். தெய்வ கேட்கிறார் சொல்ற, நல்லதோர் காவல், காவல் என்று கூட சொல்ற, நல்லதோர் காவல், நல்லதோர் காவல் கிடைத்தது என்று எண்ணி தண்ணீரை மூழ்கிட்டார் ஜபத்துக்கு. இப்பதான் அந்த வேலை வந்து விட்டது. அப்பா அம்மான்னு அழுகிறார் இந்த குழந்தை. எந்த அப்பாவை சொல்லி அழுதாரோ, எந்த அம்மாவை சொல்லி அழுதாரோ. ஆக எல்லா உயிருக்கும் அப்பாவும் அம்மாவாக இருக்கிறவன் வந்து விட்டான். என்னுடைய குழந்தையடா அவனு வந்து விட்டான். அப்பான்னு கூப்பிட்ட உடனே யாரு வருவா? குழந்தையுடைய தாய் தானே வர்ற,
குழந்தையினுடைய தாய் வந்து விட்டாள், தகப்பன் வந்து விட்டான், குழந்தை அழுகிறான், அவனுக்கு பால் கொடு என்று சொல்லுகிறார் சுவாமி. சுவாமி தன்னுடைய பாலை கறந்து, திருமுறை பாலை கறந்து, சிவஞானத்தையும் குடைத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான்.

அஜானத்தை நாம எண்ண முடியுமா? தெய்வ தேக்கிரார் பெருமான் போடுகிற சொல், எண்ணறிய சிவஞானத்து இன்னமுடும் குழைத்தருடி. அந்த சிவஞானத்தை நாம நினைக்க கூட முடியாது என்று சொல்லுகிறார் தெய்வ தேக்கிரார். எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உங்கடிசில் என ஊட்ட யாரு? உமையம்மை. உமையம்மையே கொடுத்தால் அந்த பாலேந்திர சுவாமிக்கு முருகனுக்கு கூட கிடைக்கல என்று சொல்லுகிறார்கள் புலவர்கள் எல்லாம். ஆமா, விநாயகர் கூட கிடைக்கல. உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி. கையினால் அந்த கண்ணீர் அப்படியே துடைத்து விட்டாலாம் திருஞான சம்பந்தம் இருக்கு. யார்? உமைய பார்வதி. கிடைக்குமா? கிடைக்குமா இது? எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அன்னலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார். இங்க பாலை கொடுத்தது யார்? நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. நான் பின்னாலே அதனா அதுக்கு நான் வேற ஒண்ணு ஒரு கருத்து சொல்ல போறேன். பாலை கொடுத்தது யார்? அம்பிகை. ஆமா, அருள் செய்தது சிவன், கொடுத்தது யார்? அம்பிகை தான். நிச்சயமாக பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. இசை உலகத்தில் என்ன சொல்லப்படும்? பாடலை வந்து தாய் என்று சொல்லப்படும், தாளத்தை வந்து தந்தை என்று சொல்லப்படும். இந்த தாயும் தந்தையும் இந்த ராகமும் தாளமும் தெரியாதவன் மேடையிலே பாட முடியாது. மூடின அப்படியே பாடினாலும் அது விளக்கம் பெறாது. நிச்சயம் சும்மா ஏதோ ஏமாந்தவன் இருந்தான்னா பாடிட்டு போகலாம், கேட்டுக்கிட்டு போவோம், அவ்வளவுதான். ஒழுங்காக ராகம் பாட முடியாது, ஒழுங்காக தாளம் போட்டால் தான் தாளம் பாட்டு நிற்கும், இல்லாட்டியும் நிற்காது, நடக்காது. இது இசை உலகம் கண்ட உண்மை. ஆக இப்பொழுது அம்பிகை என்ன பண்ணினால், பாலை கொடுத்து விட்டாளா? இசை வந்து விட்டது, தாளம் வரணும் இன்னும் பாக்கி, அது பின்னால வருகிறது. அதற்குத்தான் நான் அதை உங்களுக்கு நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். இதை பொற்கிண்ணத்திற பால் கொடுத்தது உண்மைதானா? இது திருஞான சம்பந்தர் பின்னால் ஒரு காலத்தில் சொல்லுகிறார்.

காரணமாக பொற்கிண்ணத்துல அம்பிகை கொடுத்தாள் பால் என்பதற்கு திருஞான சம்பந்தருடைய வாக்கு இது. மற்றொரு இடத்திலே திருஞான சம்பந்தர் சொல்லுவார், நான் உன்னையே சிந்தனை செய்து கொண்டு சிவலோகத்திலே இருந்தேன், என்னை நீதானே இங்கே பிறக்க பண்ணினாய் அப்படின்னு சொல்கிறார் சிவனை.

0: இது கூட அவருடைய சரித்திரத்தினுடைய உட்கருத்து என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள்.
1: உன்னை மறக்காமல் அங்கே இருந்தேன், நீதானே என்னை பிறக்க வைத்தாய் என்று சொல்லுகிறார். குற்றாலம் என்று சொல்லப்படும் ஊரிலே,
0: குற்றாலம்னா திருக்குற்றாலம் அல்ல, மாயூரத்துக்கு அருகாமையில குற்றாலம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அதுக்கு தேவாரத்துல திருத்துருத்தி என்று வருகிறது, அந்த ஊர்ல பாடுகிறார் சுவாமி. இது உட்கருத்து.
1: ஆக தெரியானந்த மந்தர் இப்படி பொற்கிண்ணத்துல பால் கொடுத்தார் சுவாமி எனக்கு என்பதை அவர் பாடியதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். பாலை குடிச்சிட்டாரு, வச்சு அப்பா ஜபம் பண்ணி கரைக்கு வந்தாரு. பையன் ஏதோ பால் குடிச்சிருக்கான், இந்த பால் மேல எல்லாம் அப்படி ஒழுகி இருந்தது. பார்த்தார், பையன் பரவாயில்ல, ஏதோ பால் கிடைச்சிருக்கு, 2 ரூபா மிச்சம். ஒருத்தவங்க பால் யாரோ குடுத்திருக்காங்க, கையில ஒரு பொன்கிண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், கையில பொன்கிண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கான் பால் குடிச்சுட்டு, பொன்கிண்ணம் வேற கிடைச்சிருக்குது, பால் வேற கிடைச்சிருக்குது, மிச்சம் அப்படின்னு நினைக்கல. ஒரு காலத்துல அனாவசியமா ஒரு வீட்டுல தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள் நமது நாட்டுல. அப்படி இருந்த நாடுதானே இது, தெருவுல எச்சில் துப்ப மாட்டான் பலரும் நடக்கிற இடம் அப்படின்னு. இப்ப தெருவுலதான் துப்புவான், தெருவுலதான் குப்பைய கொட்டுவான். ஆமா, பழக்க வழக்கங்கள் பூரா எவ்வளவு கெட்டு போச்சு தெரியுமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த எனக்கே இப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அந்தாண்ட போனா எவ்வளவு மாறுதல் வந்திருக்கிறது பாத்தீங்களா? ஆக யாரோ கொடுத்த பாலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கோலை எடுத்துட்டே, யார் கொடுத்த பாலை குடிச்ச குடிக்கலாமா, யார் கொடுத்தாலும் இனி போட்டு குடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை அழுகையெல்லாம் தீர்ந்து விட்டது. எப்படி நின்னுதான் தெரியுமா? அது தெய்வ சேக்கிரார் பெருமான் சொல்லுகிறார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவனடி சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம்னு சொல்லலையே தெய்வ சேக்கிரார் பெருமான், சிவனடியே சிந்திக்கும், வேற ஒரு தெய்வத்தை அவர் வணங்கல் என்ன அர்த்தம்? ஆமா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அற மாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்பது தெய்வ சேக்கிராருடைய பாடம். தவ முதல்வர் சம்பந்தர், 3 வயசு குழந்தையை பார்த்து தவ முதல்வர் என்று சொல்ல முடியுமா? அது முன்னே இருந்தது இல்லையா? அங்க தவ சிரேஷரா தானே இருந்தார், அவன் தானே பிறக்க வச்சான் இல்லையா? தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடி வைப்பார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அப்படி இருமாந்து நின்ற குழந்தையை பார்த்து யார் கொடுத்த பாலை குடித்தா என்று கேட்ட உடனே அவனுடைய அடையாளங்களை சொல்லுகிறது. தோடுடைய செவியன் விடையேறி அவன் நின்று கொண்டே இருக்கிறான் அந்த விடையில. 11 பாட்டு இருக்கிறது தோடு செவியில், தோடு செவியில் இவன் இவன் இவன் இவன் என்று சுட்டுகிறார். அந்த 11 பாட்டு பாடுறவர்களையும் அங்கு சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டு இருந்தான் என்று எழுதுவார் சி கே சுப்பணமுலையார் அவர்கள். பெரிய புராணத்துக்கு விளக்கம் எழுத வந்த பெரியவர் அப்படி எழுதுகிறார். இப்ப 11 பாட்டு பாடுறவர்களையும் இந்த சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டே இருந்தான், அது அவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரபபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாத்தி எம்மை இது செய்த பிதான் இவன் அன்றே என இசைத்தார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முன்னை நாட் பணிந்து ஏற்ற அருள் செய்த கீழுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என் உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னார்.

0: போட்டுக் கொண்டிருந்தான். ஏன் இந்த தோட்டை சொன்னார் என்று சொன்ன, திருச்செவியை சிறப்பித்து என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அவனுடைய செவிக்கு போக வேண்டும் அல்லவா இந்த பாட்டு, அதனால்தான் செவியை சொன்னார் என்பார்கள். அதற்கு நிறைய பொருள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய சிற்றறிவு அவ்வளவா சொல்ல முடியாது. இந்த பாடல் அவனுடைய செவிக்கு போய் சேரனாலதான் செவியை சொன்னார் என்று சொல்லுவார். தோடுடைய செவியன் என்பது இன்னொன்று. அவன் மாதோருபாகனாக இருக்கும் போது தோடு தான், இப்ப பால் கொடுத்தது அவரானே, அதனால இந்த தோட்டை தான் சொன்னார் என்று சொல்லுவார்கள். இன்னொன்னு, இந்த காதுல ஒரு முனிவர், இரண்டு முனிவர்கள் காதில இருந்து கொண்டு வேதங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்களாம். அதை சிவன் கேட்டுக்கொண்டே இருந்தானாம். நீ அவனுக்கு சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, நான் சொல்லுவதையும் கேட்டுக்கொள் என்றுதான் செவியை சொன்னார் என்றும் சொல்லுவார்கள். தோருடைய செவியன் விடையேறி தர்மமே ரிஷபமாக வந்து அதில் ஏறி வருகிறானாம். அவன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி, மதி சந்திரன் தவறு செய்து விட்டான், அவனையும் தலையில் ஏற்றிக் கொள்ளுவேன், தவறு செய்தவனையும் நான் ஏற்றுக் கொள்ளுவேனடா என்று சொல்லுவதற்குத்தான் தூடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி, உலகமெல்லாம் காடா போன போது அவன் ஆடினான், அந்த விபூதியை பூசிக்கொண்டான் என்று சொல்லுவார்கள். என்னை இந்த நெறிக்கு ஆட்படுத்திய அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் இதற்கு வேறொரு பொருள் சொல்லுவார். காசியிலே அரிச்சந்திர கட்டத்திலே வேகிற சுடலையில ஒரு பிடி சாம்பல் எடுத்துக்கொண்டு போய் விஸ்வநாத சுவாமிக்கு சாத்துகிறார்களாம் இரவு 12 மணிக்கு. எந்த கோயில்லையும் கிடையாது, காசியிலே அப்படி அந்த அரிச்சந்திர கட்டத்தில இருந்து ஒரு பிடி நீர் எடுத்துக்கொண்டு போய் விஸ்வநாத சாமிக்கு சாத்துகிறார்கள். அதனால்தான் சாமி காடுடைய சுடலை பொடி பூசி என்று சொல்வது அங்கதான்டா நடக்குது என்று அவர்கள் பல மேடையில சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன், என் உள்ளங்கவர்கள்வன் ஏழுடைய மலரான். அவன் யாரு தெரியுமா? பிரம்மா பூசை செய்த தலம் அது, அதனாலதான் திரமபுரம் என்று பேர்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் திரு முதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த இரண்டாம் திருமுறை பண் காந்தாரம் ராகம் நவரோஸ்

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருநெல்வாயில் அறத்துறை பண் பியந்தை காந்தாரம் எந்த ஈசன் பக்கம் 528.

ஏறமர்கட என்று சிந்தை செய்பவர்க்கு அல்லா சென்று கை

வந்த உன் சடை மேல் விரையணி சிவன் என பேணி பணி கலந்து செய்யாத பாவிகள் தொழச் செல்வதென்றால் மணிகலன்

ஓடுவதென்றால் மணங்கமழ்ந்து உன்னுந்தி வருபுனல் நிவாமல்கு கரைமேல் அடங்கும் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் அருளே சாக்கியப்படுவாரும் சமன்படுவார்களும் மற்றும் வாக்கியப்படையில்

0: திருச்சிதம்பரம்.
1: இந்த அழகிய பாடல் எப்பொழுது பாடப்பெற்றது? இந்த இடங்கூறி விளக்குவது கூட சேக்கிழார் தான் செய்தார். இல்லையானா இந்த பாடல் இல்லைன்னா திருநெல்வாயில் அறத்துறைன்னு இருக்கு. அப்ப திருநெல்வாயில் அறத்துறையில திருக்கோவிலில் சென்று பாடியதா அன்று. பின்ன மாறன்பாடியில் அந்த சிவிகை வர அதில் பெருமானுடைய திருவருளோடு உணர்வோடு ஏறியவர் ஏறி அந்த சிவிகள் செல்லுகின்ற பொழுது பாடியது. இஆர்சிங்கிறது ஒரு காலத்துல இஆர்சிங்கிறது ஒண்ணு இருந்தது, இன்டர்மீடியட் பிஏல தான் இயா இடங்கூறி விளக்குன்னு அர்த்தம். சில தொடரை கொடுத்துட்டு இதுக்கு இது எங்கே சொல்லப்படுது, யார் யாரால யாருக்கு என்று சொல்லிவிட்டு விளக்கமும் வேணும். அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்த காலம். அப்படி படிச்சா எல்லாம் ஆழமா படிக்கலாம். இப்ப அதெல்லாம் எடுத்துட்டான். ஏன் அது ரொம்ப ஆழமா படிச்சாதான் சொல்லலாம். சும்மா ரெண்டு சம்மரி எழுது, எவையேனும் 10 வினாக்களுக்கு எழுது, எதையேனும் நானும் போடுறேன், நீ எதையேனும் எழுது, எதையேனும் பாஸ் பண்றேன். ஒழிச்சே விட்டானுவா, ஒழிச்சே ஏறத்தாழ பல்கலைக்கழகங்களுடைய அமைப்பு ஒழுங்கு இஆர்சி இருந்து அவ்வளவு நல்லா ஆழமா படிக்கலாம். இப்ப கேட்டோம்னா எந்த ஈசனியம் பெருமான் யா இது இடங்கூறி விளக்க அப்படின்னு சில தொடரை கொடுத்துட்டு பாடு சொன்னோம்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? அது போல மந்திரமாவது நீர் இதெல்லாம் எங்க பாடினது? நீங்க மதுரைன்னு போட்டா சுழிச்சு விடுவோம். பழைய வாஜர் மாதிரி மதுரைன்னு தெரியாதா? தெரியாது. மதுரையில எங்க எப்பொழுது? அது மாதிரி பார்த்தா இந்த எந்த ஈசனியும் பெருமான் அந்த பல்ல அந்த ஸ்ரீகையில போகும்போது பாடி. அப்படி வரும்போது எங்க பையனுங்க யாரு ஆராய்ச்சி பிள்ளைங்க, ஐயா இன்னைக்கு எத்தனையோ அடியார் கால் நோவா போறாங்க, எங்க கைலாயமே போறோம். ஐயோ இப்ப கைலாய யாத்திரையெல்லாம் போயிட்டு வரோம் இல்லைங்களா? கைலாய யாத்திரையே இப்ப ரொம்ப அருமையா இல்லைங்களா? இப்ப நாங்க போன போது போன தடவை இதே நாள்ல தான் போய் வந்தோம். நேபாளத்திலிருந்து மேலே கைலாய வரைக்கும் 5 நாளில் ஜீப்பில் போகலாம், 50,000 ரூபா. போய் மீண்டும் நேபாளம் டு நேபாளம் வந்துடலாம். மானசரோவர் இடையில இறங்கி நீராடி மேலே கைலாயம் தரிசனம் பண்ணி மேலே வந்துடலாம். கொண்டாந்து விட்டுறாங்க அருமையாக. அந்த கைலாயத்தை வழிபாடு அந்த வலம் வருவதற்கு தான் ஜீப் உதவாது, ஏன்னா ரொம்ப மேடு பண்ணலாம். அது நாம வரணும். மற்ற இடம் வரைக்கும் இப்போ போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிடலாம். நேபாளத்திலேருந்து அருமையாக விமானத்தில் காசிக்கு வந்தோம், காசிக்கு வந்து தரிசனம் பண்ணோம் இல்லைவா, இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அப்படிலாம் போயிட்டுது. இன்னும் ஒரு காலத்தில் கைலாயங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நேராக நேபாளத்துல காலையில் ஏறினா மத்தியானம் போயிடலாம், வழிபாடு செய்யலாம், மத்தியானம் விட்டா மீண்டும் சாயந்தரம் நேபாளம் வந்துடலாம். அப்படி கூட வந்துட மாட்டோம் இல்லை, அப்படி வந்துடும். அப்படிலாம் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஆனால் நடந்து போகின்றவர்கள் ரொம்ப அருமையாக இருக்கிறாங்க. தினமும் 14 மைல் 15 மைல் நடந்து குதிரையிலையோ அல்லது கைப்பிடித்த ஒருத்தர் கைடு வச்சுக்கிட்டு கை போட்டிட்டு போகிறவங்க இருக்காங்க. அப்படி போனால் 4 ஆகும், 45 நாள் வந்தாலும். இப்போ நாங்கள் போனதே 27 நாள் ஆயிடுச்சு. இப்ப இப்படிலாம் போகும்போது ஐயா எண்ணிறந்த அடிவர்கள் இந்த மாதிரி கைப்பிடிச்சிட்டு குதிரை பிடிச்சிட்டு போறாங்களே, அவங்களுக்கு யாருக்காவது இதுவரைக்கும் விமானம் தந்திருக்காங்களான்னு கேட்டான். பையன் கேட்பாங்க, இந்த பாழா பண்ண பிஹெச்டி பையன் ஞான சம்பந்தம் இருக்கு அன்னைக்கு தந்தாருங்கிறீங்களா? ஏன்னா கால் வலிக்குதுன்னு நினச்சி சிவத்தலை ஆத்திரம் வந்துருக்கு. சரி, ஆனா இவருக்கு இல்லை, யாருக்காவது பண்ண தராங்க. ஏன் அதற்கு விடை இங்கே இருக்கிறது, நம் பதியத்திலேயே இருக்கு. இப்போ இதோ பல்லக்கு, பல்லக்கில் அருமையா பெருமாள் ஞானசம்பந்தமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். முன்னையும் பின்னையுமாக அடிவர்கள் செல்ல நாமும் பின்னே தொடர இப்படியெல்லாம் போயிடும். அந்த போது பதியம் பாடுகிறார், பல்லக்கில் இருந்து பாடுது. அப்பொழுது ரொம்ப அருமையா சொன்னார், எம்பெருமான் ஏறமற்கடவுள் என்று ஏத்தி விடாமல் பெருமானே என்னுடைய தந்தை ஈசன் எமக்கு தலைவன் எம்பெருமான் என்றெல்லாம் நாளும் நினைந்து நினைந்து நைந்தால் இந்த திருவருள் எல்லாம் கிடைக்கும். சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால்

0: அப்படிப்பட்ட ஞானம் தவமுடையவர்களுக்குத்தான் கைகூடும். இதெல்லாம் எது கைகூடும்? பின்னால நான்காவது வரி இல்ல, கந்த மாமலர் உந்தி கடும்புணல் இவாமல்கும் கரைமேல் அல்ல அந்தன் சோலைநில் வாயில் அறத்துறை அடிகள்தம் அருள். பெருமானுடைய திருவருளுக்கு யார் திருவருள் எப்ப கைகூடும் என்றால், எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்று விடாமல் நினைந்து நினைந்து ஏற்றி வழிபாடு செய்து பல நாள் பல ஆண்டுகள் செய்தால் இந்த மாதிரி திருவருள் கைகூடும். இல்லையானா எனக்கு கூட உனக்கு கூட நம்ப முடியும். அருமையா டாக்டர் பட்டம் வாங்குறான், கவர்னர்கிட்ட நீங்களை கை குளிக்கு வாங்குறான், பக்கத்து விட்டு பையன் ஏத்து விட்டு பையன் உட்கார்ந்துருக்கான் கவனியன். உடனே ஒரு ஆளு இவர் போய் படி கவர்னர்கிட்ட போய் பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்களா, ஏத்து விட்டு பையன் பாரு சேவனியன்னு உட்கார்ந்துருக்குறான். அவனுக்கு எவன் தர்றான், எவன் தர்றான், எவன் தருவான்னு மா கூப்பையில எவன் தருவான், டியூஷன் வச்சு பார்த்தாங்க, அது வச்சு பார்த்தாங்க, படுறாங்க, நாங்கள் படிக்கிறத வர மற்றதெல்லாம் செய்யறீங்கிறான். அது மாதிரி ஆமாம் அப்படி இல்லையே படிதான் சொல்லுவனியா, சரிம்மா படிக்கிறோமா, அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிட்டுருண்டா படிக்கணும்ப்பா, அப்போ இப்படி யாரும் படித்தாதாப்பா நினைவு இருக்கும், சரிம்மா நீ எழுப்புமா என்ன, அப்பாவோ அம்மாவை எழுப்பினா எழுந்திருக்கான், அஞ்சலி படித்தான், எலிமெண்ட் ஸ்கூல் படித்தான், ஹைஸ்கூல் படித்தான், காலேஜ் போனான், யூனிவர்சிட்டி போனான், ஒரு கைடுகிட்ட உட்காந்துருந்தான், அந்த கைடுகிட்ட இந்த மாதிரி இதை பற்றி எழுதப்பா திருமுறைகளில் திருமால் அப்படின்னு சொல்லுவேன், அதை எழுதுக்கிறையா என்ன என்னென்ன படிக்கணியா அப்படின்னாரு, 12 திருமுறையும் படித்தா நாளாகும்ப்பா, உனக்கு வந்து நாளாகும், இனி மூவர் திருமுறைகளில் எடுத்துக்கப்பா சுருக்கலாம், அதுலயே நிறைய குறிப்பு வந்தோம்னா ஞான சம்பந்த திருமுறையில் சுருக்கலாம், அதுதான் இந்த கைடு ஒருத்தர் இருக்கிறது வழிகாட்டி நிறைய எடுத்து பாரு. ஞான சம்பந்த திருமுறையிலேயே உனக்கு ஏறத்தாழ ஒரு 300 பக்கம் வந்துட்டுன்னு வச்சுங்க, அது மட்டும் திருமுறைகளில் திருமால் ஞான சம்பந்தர் திருவாக்கில் பிராக்கெட் பண்ணிக்கோ, அந்த 3 திருமுறை வச்சுக்கலாம். இல்ல செய்தி கொஞ்சமா தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்பந்தரும் நாவரசர் திருவாக்கில் வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் பாக்கன்னா மூவர் திருவாக்கில், இதெல்லாம் தான் கைடு பாடாமனு கைடு அங்கே இருக்குன்னு சொல்றது அல்லவா, அவனும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா இருக்கணும், தெரிஞ்சவன் இப்படி பண்ணிட்டான், பண்ணனா உட்கார்னா தொகுத்தான் வகுத்தான் எடுத்துக்கிட்டு போய் காட்டினா இதெல்லாம் அப்படி சேரப்பா அப்படி சேரப்பானாரு சொன்னா டைப் பண்ணா அருமையாக கொண்டு உரிய காலத்தில் கொடுத்தான், அது நல்ல அருமையான தேர்வாளர் பார்த்தாங்க, இவருக்கு பட்டம் வழங்கலாம்னு கொடுத்தாங்க, கொடுத்ததுனால இன்னைக்கு போய் கவர்னர்கிட்ட வாங்கிட்டு வந்தான். ஏத்து விட்டு பையன் வாங்கலன்னா என்ன பண்றது, எலிமெண்ட்ரி ஸ்கூல்லயே மக்கர் பண்ணான். அப்போ டாக்டர் பட்டம் யாருக்கு வரும், இளமையிலேயே தாயின் தேர் வழிபட்டும் ஆசிரியன் வழிபட்டும் அழகாக படித்து அந்தந்த தேர்விலும் அந்தந்த ஆண்டே தேர்ச்சி பெற்று அதிலும் முதன்மையாக தேர்ச்சி பெற்று தொடக்கப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் என்று அப்படியே படிப்படியாக சென்று நெறியாக படித்தவர்க்கு அல்லாது இந்த டாக்டர் பட்டம் கைகூடுவது என்றால் அதானே சொல்லுவோம், அதானே சொல்லுவோம், யாருக்கு டாக்டர் பட்டம் வரும், இந்த டாக்டருக்கு இவ்வளவு மோது மோதணும்னா புள்ளி வச்சுங்க, இந்த மாதிரி பெருமான் சிவிய தரணும்னா எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமற்கடவுள் என்று ஏத்தி விடாமல் இடையறாமல் பெருமானை நின்று சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால் ஏங்கி பிரயோஜனம் என்று ஏங்க மட்டும் பிரயோஜனம் இல்லை, அதுக்குரிய முயற்சியும் தகுதியும் இருந்தால் தானே வரும், வரும். இந்த டாக்டர் பட்டத்துக்கு இந்த பாடு போடுனா இப்படிப்பட்ட பெருமைகள் என்ன, எது பெருமானுடைய திருவருள் அந்த பின்னிரண்டடி ரொம்ப அருமையா திரு அறத்துறையை பத்தி பாடியது, கந்த மாமலர் உந்தி, அதான் ஒளிய ஒளியும்னு சொல்றது அல்லவா. இப்ப இது வரைக்கும் என்னன்னு கேட்டா ஞான சம்பந்தர் போன்ற பெரும் புண்ணிய சீலர்களுக்கு இந்த மாதிரி அறிவிப்பாடு கிடைக்குது இல்லைங்களா, எந்த மாதிரி அறிவிப்பாடு, இந்த திருவரத்துறையில் இருக்கின்ற பெருமானுடைய திருவருள். திருவரத்துறை எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, இதோ நேயர்களை திருவரத்துறைக்கு அழைக்கிறோம். அந்த அருமையா நிவாநதி போதான் நதி, அது எப்படி இருக்குது, கந்த மாமலர் உந்தி,
1: ஆறு பேர் மாறி போயிச்சு,
0: ஆறு பேர்
1: மாறி போயிச்சு,
0: ஆமா ஆமா, என்ன பேரு,
1: வெள்ளையாருங்க,
0: வெள்ளையாருன்னு போயிச்சு இல்ல, அப்ப நிவாநதினு போது கந்த மாமலர் ரெண்டு பக்கமும் நல்ல அருமையான மலர்கள் அப்படியே கொட்டுமா, சோலை இருக்குது அதனால அந்த மலர்கள் கொட்டுமா, அதனால அந்த ஆத்துல என்ன போகுதுன்னு கேட்டா இளங்கோடிகள் சொன்னார் சிலப்பதிகாரத்துல, புனல் யாரு அன்று இது பூம்புனல் யாரனே, ஐயா இந்த ஆத்துல தண்ணி போகுதா மலர் போகுதான்னு தெரியாதியா, அப்படி போகுதுன்னு சில இளங்கோடிகள், இளங்கோடிகள் அது போல இங்க இந்த நிவாரணத்துல ரெண்டு பக்கம் கொட்டுற மலர்கள் அப்படியே பரப்பி அந்த ஆறு போகுதான், அது அந்த அந்த அந்த வாசனை மலர் கந்த மாமலர் உந்தி, இந்த திருவை படிக்கும்போது என்னன்னா, நிச்சயம் சிவகாசிலேயே மயிலாடுதுறையிலேயே இருந்த பிரயோஜனம் இல்லை. நம்ம எங்கே இருக்கணும்? அந்த நிவாநதியிலேயே இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏழா நாள் மலர்கள் கொட்டணும். அடாராடா என்ன சார் நான் நல்ல இந்த வாடாள நிவா நதியில் போகிற மலர்கள் அப்படியே ஒன்று தாமரையும் செங்கல் நீரும் மல்லிகையும் கொட்டுறதுனால கமகமன்னு வாசனை இருக்கணும். அடாராடா கடும் புனல் நீவா மல்கும் கரைமேல், இந்த ஆறு ஓடுகின்ற அந்த இடத்தினுடைய கரையில அந்த சோலை நெல்வாயில், அப்படிப்பட்ட அழகான சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற இடத்துல அறத்துறை திருவரத்துறை இருக்குது. அங்க யார் இருக்கா? ஆடிகள், எங்களுடைய தலைவனாக இருக்கிற பெருமான் இருக்கா. அவனுடைய அருளே அருளே யாருக்கு கைகூடும்? எந்த ஈசன் எம்பெருமான் எறமற்கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லால் சென்று கை கூடுவதென்றால். என்ன விளங்கல? அருமையான இப்ப நிவாநதி கரையிலே அப்படியே சிவிகை போய்கிட்டு இருக்கு. சிவிகையோடு செல்லுகின்ற நாம் இந்த பண்ணோடு பாடி அருமையா செய்யலாம். இதே கருத்து தான் முழுமையா இந்த பத்து பாட்டிலையும் இருக்கு. இல்லவா, முன்னிரண்டு அடியிலே எங்கள் பெருமானுடைய திருவருள், பின்னிரண்டு அடியிலே பெருமானுடைய திருவருள், முன்னிரண்டு அடியிலே இப்படி இருப்பவருக்கு அல்லது கைகூடாது. இதே கருத்து தான் இந்த பத்து பாட்டு. இல்ல பாருங்க, இன்னொரு பாட்டு. ஈரவார் சடை தன்மேல் இளம்பீரை அணிந்த எம்பெருமான், தலையில திருச்செல்ல கங்கையும் பிறையும் அணிந்திருக்கின்ற எங்களுடைய பெருமான். அவன் சீரும் செல்வமும் ஏத்தா சிதடர்கள் தோழச் செய்வதென்றால். இவன் ஊரு கதையும் உள்ள கதையும் பெருகிட்டு இருக்கானே தவிர, எங்க திருவரத்துறையில பெருமான் இருக்கிற பெருமானுடைய சீர் என்ன, செல்வம் என்ன, வளம் என்ன, கருணை என்ன, இதை பேசலையே. இதை பேசாத சிதடர்களுக்கெல்லாம் நடக்காது, ஒரு காரியம் நடக்காது. பேசினால் நடக்கும். யாருடைய அருள்? ரொம்ப அருமை. பின்னிரண்டடி வாரி மாமலர் உந்தி, என்ன சொன்னார்? ரெண்டு பக்கம் கந்த மாமலர் உந்தினர். இப்ப வாரி மாமலர் உந்தி, அங்கே ரெண்டு பக்கம் அப்படி விழுகிற அந்த மலர்கள்ல ஒரு மலர் கூட விடாமல் அந்த ஆறு அப்படியே வாரிட்டு போதான். வாரி மாமலர் உந்தி வறு புனல் நீவா மல்கு கரைவேல், ஆறும் சோலை நல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. எங்கள் பெருமானுடைய திருவருள் இப்படி சிந்தை செய்வதற்குத்தான் கிடைக்குமே தவிர, அவருடைய சீரும் செல்லமும் சொல்லவர்கள் கிடைக்குமே தவிர, ஊர்ல இருக்கவங்க அதையெல்லாம் வெட்டி கதையும் வெறுங்கதையும் பேசினா நடக்காதுப்பா. பாருங்க நிவாநதியை பற்றி எப்படி சொல்றாங்க அருமையா. இந்த பின்னிரண்டடியா எடுத்துட்டு வச்சுங்க, நிவாநதி திருமுறைகளை காணும் ஆற்று வளம். பிஹெச் எழுதலாம், எழுதலாம் ஒன்று. திருமுறைகளில் காணும் ஆற்று வளம் எத்தனை ஆறு முதல் எடுத்துக்கணும், எங்கெங்கே ஓடுகிறது எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு ஆற பற்றி பிடிக்கணும். பிடிச்சா அருமை. என்ன இதெல்லாம் இன்ன வரைக்கும் வரல சாமி, திருமுறைகளில் வேலை செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு 200-300 பிஹெச்டி இருந்தா எனக்கு தேவலான்படுது. எடுத்துக்கிட்டு ஆராயுங்கப்பா, ஆராயுங்கப்பா. 3 ஆண்டு தர்றான், ஒரு கைடும் தர்றான். எழுதப்படாதா? திருமதி வளருமே வாழுமே. ஆகவே இது நிவாநதியினுடைய பெருமை. பிணி கலந்த புன் சடைமேல், இங்க ஒரு அருமை. பிணி கலந்த புன் சடைமேல்ங்கிற கொஞ்சம் இங்க உரையாங்க. பிணி கலந்தன்னு என்னைய நோய் கலந்தன்னு, பிணின பிணி நோய்ங்கிறதே ஞாபகம் இருக்கும் நமக்கு. ஆனா இங்க பிணி கலந்த புன் சடைமேல், சடையலன்னு கேட்டா அப்படி 2-3-4 மயிர் சேர்ந்து திரிக்கப்பட்டது, பின்னி இருக்கும். அப்படி பின்னி இருக்கும்படியான சடையை நடத்துமே தவிர நோயுடைய சடையை நடத்தணும் கூடாது. ஆண்டவன் தலையில் நோய் இது, அது கூட ரொம்ப சன்னமா இருக்கிற சடையா இருக்கும், சன்னமா இருக்கு. அது ஒரு அருமையான ஒரு கரை. திருமுறைகளில் கங்கை என்று எடுத்துக்கலாமே, எவ்வளவு எடுத்துக்கலாம். அதுல சொல்லுகிறார் வைத்தீஸ்வரன் கோயில் தேவாரத்துல, வைத்தீஸ்வரன் யார் நம்ம ஞான சம்பந்தர் தான். ஏ சார், ஒரு பையன், எங்க பையன் சிலிப் ஒன்று கொடுத்துட்டான். சடையில போய் கங்கையை தாங்கினாருங்கிறீங்களே, அது கங்கை பெருசாச்சு சாமி, இந்த சடை வந்து தாங்கும் போது என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்னா அரைஞ்சாருனால அவர் கூப்ப. ஓன் சடையும் ஏன் சடையுமா இருந்தா கங்கை வேணாம், ஒரு சொம்பு தண்ணியே தாங்காது. நீ தண்ணி ஊத்துங்க, தண்ணி தாங்காது. பெருமான் சடையில்லடா, அப்ப சாமி அந்த கங்கை வந்து அப்படியே நேர இறங்கும் போது சடை என்ன பாடுபட்டிருக்கு. இன்னுமே முன்னே சொன்ன ஒரு அரை கொடுத்தேன், இன்னொரு அரை கொடுப்பேன். எப்படி தெரியுமாடா, அந்த கங்கை அப்படியே தலையில பாயும் போது ஒரு சிறு மயிர் கூட ஆடல அப்படின்னு. யாரு? ஞானசம்பந்த. தடுத்து வரும் கங்கை தனை, கடுத்து வரும் கங்கை தனை, கமல் சடை ஒன்று ஆடாமிய தடுத்தவர். ஒரு சடையில ஒரு இழ அப்படியே அப்படியே பறந்துருக்கணுமே தடுத்தனால. இப்படி சொன்னது இந்த இடம் தான். இப்ப கங்கை தாங்கியதுங்கிறது எத்தனையோ இடம், அதுல இந்த மாதிரி அணுகுனது இப்படி. அதனாலதான் என்ன பண்ணணும், இது மாதிரி முதல்ல கங்கை தாங்கிய இடங்களே முதல்ல குடிக்கணும், அப்புறம் எப்படி எல்லாம் அதை அணுகி சொல்லியிருக்காங்கன்னு குடிக்கணும். அதான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சிங்கிறது அதான். அது மாதிரி இங்க பிணி கலந்த சடைனா பின்னல் பட்ட சடைன்னு அர்த்தம். பிணி கலந்த சடை போக்கு பக்கம் எல்லாம் போட்டது. புன்சாடை மேல் பிரயணி சிவன் என பேணி, பணி கலந்து செய்யாத பாவிகள் தோழச் செல்வதென்றால். பெருமானுடைய சிந்தனை இல்லைன்னா அவருடைய அருள் கைவரப்படாது. பெருமான் சிந்தனை இருந்தாதான் அவனுடைய அருளை பெறலாம். இல்ல பெருகலாம் தவம் வேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை தீர்த்தலாம். அடே பெருகலாம் தவம் வேதமை தீரலாம். ஆமடானா முட்டாள்தனம் எல்லாம் போயப்படுது. திருகலாகிய சிந்தை, சில பேருக்கு அதே சிந்தை. சில பேருக்கு பாருங்க எதுவுமே நல்லதை யோசிக்க மாட்டாங்க, அக்கெடுதலாவே யோசிப்பான். நம்ம என்ன சொல்லணும், அவனுக்கு திருகலாகிய சிந்தை. எது எடுத்தாலும் சுத்தல்ல இருப்பானே தவிர நேர்மையா சிந்திக்க மாட்டான். அந்த திருகலாகிய சிந்தை திருத்தலாம். அடே அப்படின்னா இருறா, முதல் ரெண்டு படி நன்மையை சொன்னவன்னு நான் நான் நிக்கிறேன், பின்னால பாருன்னர். என்ன சாமின்னர் என்னது?
1: பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம்.
0: பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம் அது கூட பாடுனாரு. எப்போ? மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே. அதை செஞ்சால்தான் இது கிடைக்கும். பயனு நினைச்ச உடனே ஆஹா ஆகிற அந்த பயனுக்குரிய முயற்சி இந்த பக்கமே திரும்ப மாட்டேங்க. அது எப்படிப்பா கிடைக்கும்? நான் தாங்க மருகலான் அடி வாழ்த்தியும் வணங்கியும் வந்தால் பெருகலாம் தவம் பேதனை தீரலாம், திருகலாய் சிந்து திருத்தலாம், பருகலாய் ஆனந்தம் பெறலாம். இந்த முன்னால மூன்று அடியில ஞாபகம் வச்சுக்கிறதுல கடைசி வரைக்கும் போக மாட்டேங்கிறீங்க. அங்கேல போனாலும் கிடைக்கும் பார்த்தீங்களா? யார்? அப்பர் வாக்கு. அதுதான் இங்கேயும் அதே கருத்து தான். பெருமானுடைய திருவருளை வணங்கியும் வாழ்த்தியும் இருந்தால் தான் அவனுடைய அருள் கிடைக்குமே தவிர இல்லையா கிடைக்காது. இப்படிதான் எல்லா பாடலும் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி மன்னிக்கணும் பார்த்தீங்களா? எல்லா பாட்டும் படிக்கலையும் நீங்க என்ன செய்வது? நிறைவான பாட்டு கிடைக்கிறோம். கரையினார் போடில் சூழ்ந்த, இது ஒரு அமைப்பு. ஏ சார், கரை உடைய பொழில் அப்படிங்கிறாங்களே, கரைன்னா கலங்கம் அல்லவான். பொழில போய் கலங்கம் இருந்ததுன்னா அப்ப வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா தப்ப சோலை சரியான சொல்லினர். இங்க கரைன்னா இருள்னு அர்த்தம், இருள் சூழ்ந்த பொழில்னர். அப்பனா இருள் ஏவை சூழ்ந்தனாரு, இருள் ஏறு சொன்ன மணிமேகலையில இருள் வளைப்புண்ட மருள்படு பொழில். ஏன்னா அங்க ஒரு செடி இங்க ஒரு செடி பரலாங்க ஒரு செடி இருந்ததுன்னா வேற வெயில் அடிக்கும், செடிகள் அப்படி ஒன்னு பின்னி பிணைந்து அப்படி இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா இருள் அந்த என்ன முழுது சூரியனுடைய ஒளியே உள்ள வராத அவ்வளவு அருமையான நெருங்கிய சோல், அதான் இருள் படர்ந்த சோலைங்க. எனவே இருள்னா வேற என்னன்னா இந்த சோலைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிணைந்தும் இருப்பதுனால வெயிலே படாத சோலை. அதான் கரையின்னு அர்த்தம். இதுவரை கலங்கம் பணிந்ததுன்னு அர்த்தம் இல்லை. கரையினார் போடில் சூழ்ந்த காடியுள் ஞான சம்பந்தன், அறையும் பூம்பூனல் பறந்த அறத்துறை அடிகள் தம் அருளை. இதெல்லாம் உண்மையா பேந்தே காந்தாரம் இல்ல, அவங்க பண்ணதான். இது எங்க அப்பா சொன்னது அப்படியே நாம் படிச்சுட்டு இருக்கிறது. இது மாதிரிதான் நாம் பாடிட்டு இருக்கிறது. எந்த இதனையும் பெருமானா இப்படிதான் நாம் பாடுவோம். அவ்வளவுதான்
1: ஒத்திருக்கு அப்படின்னு மாற்றம்.
0: அறையும் பூம்பூனல் பறந்த அறத்துறை அடிகள் தம் அருளை, முறைமையார் சொன்ன பாடல். அது எப்படின்னா என்ன முறைமை கேட்டா, பெருமானை வழுத்துகின்ற மனதால் நினைந்தும் மொழியால் சொல்லியும் உடம்பால் வணங்கியும் அப்படிப்பட்ட முறைமையால். முறைமையால் சொன்ன பாடல் மொழியும் மாந்தர்தம் வீணை போய். வினை முதல்ல நீங்கணும். இன்னும் சொன்னமல்லவா, வீணை போய் பறையும். பறையும்னா முழுமையா நீங்கும். உடனே கேட்டா என்ன நடந்தாலும் இவ்வளவு வினையும் போகுமான்னாரு. ஐயுறவு இல்லை, கொஞ்சம் கூட சந்தேகம், பெருமானுடைய திருவடி இடையராது நினைந்தால் இருள் சேர் இருவினையும் சேரா. சத்தியம். அதனால பறையும் ஐயுறவு இல்லை யாருக்கு, பாட்டி வைப்பத்தும் வல்லார்க்கே. அருமையான குறிப்பு. ஒரு காலத்துல இந்த திருப்பதி எங்களை போது முதல் பாட்டும் கடைசி பாட்டும் தான் எல்லாருமே சொல்றது. இப்ப நான் கூட அப்படிலாம் பித்தா பரிசோட்டி தெரியும், காரூர் புனல் எழுதி தெரியும், கோடிய செவியன் தெரியும், அருணரிய மறை தெரியும், முதல திருக்கடி அப்படிதான் படிச்சது. அப்ப அப்படிதான் இருந்தது. ஆனால் காரணம் என்னன்னா அவ்வளவுதான், ஏப்பா இதாவது படிங்கன்னு சொன்ன காலம். ஆனா பத்து பாட்டும் படிக்கிறது தான் முக்கியம். பத்தும் படிக்கணுமே தவிர, முதலும் கடைசியும் இயலாத நிலைமையில படிக்கிறதே தவிர, ஆனா என்றால் முழுதும் படிக்கும். பாட்டிவை பத்தும் வல்லாட்சி முழுமையாக படிக்கும். அதுதான் இப்ப கடந்த காலத்துல இன்னைக்கு கூட நம்ம மூர்த்திகள் சொன்னாங்க. இப்ப ஒரு கடந்த ஒரு 25 ஆண்டுகள்ல சில ஒரு பக்கம் நாடு குட்டிச்சுவரா போயிருந்தாலும் கூட ஒரு பக்கத்துல இப்ப எல்லாம் பெரும்பாலான பதியங்கள் முழுமையா நம்ம ஒலிப்பதிவுல செய்யறாங்க, பாடுற மூர்த்திகளும் பாடுறாங்க. அப்ப அப்படி கிடையாது, முதல் பாட்டும் கடைசி பாடணும். இப்ப அப்படி இல்லாம கூடுமான வரைக்கும் வேறு தொழிவங்கன்னா தேனவர் புலிகளாலே போடுவோம். அப்போ இப்ப அப்படி இல்ல, என்பது கொம்படாமிளங்க அல்லவா நடுப்புறெல்லாம் படிச்சு கடைசியில போடுவோம். மந்திரமாவது நீர்னா அருணரிய மறை வல்ல முனியன் தான் போயிடுவோம், இடையிலாம் விட்டுருவோம். இப்ப அப்படி இல்லாமல் பாட்டிவை பத்தும் படிக்கின்ற ஒரு அருமைப்பாடும், மூர்த்திகள் அருமையா பண்ணோடு இசைக்கின்ற அமைப்பும் இப்பொழுது அண்மையில் வந்திருக்கின்றன. இதெல்லாம் புதிய மலர்ச்சி, புதிய மலர்ச்சி. ஆசிரியர் மறக்கல. அந்த காலத்துல கொஞ்சம் பழமையா படிச்சவங்கன்னு சொன்னா தருபுர ஆதீனத்துல வேலாயுத ஓதுவார்னு இருந்தா
2: முழு பதியும் படிச்சாதான் விடுவாங்க, இல்லன்னா விட
0: மாட்டாங்க. அப்போ இவங்க படிக்கிற படித்த இன்னைக்கு அப்படி தருமையாதீன, நாங்க பணி செய்யற அந்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பக்கத்துலதான் தேவார பாடசாலை இருக்கு. அது ஒரு புண்ணியங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் ரெண்டு பையன் தேவாரம் படிச்சுக்கிட்டு இருப்பான். அது எங்களுக்கு காதல் விடுறது ஒரு பெரும் பயணிப்போம். எந்த நேரம் போனாலும் யாராவது ஒரு பையன் மனநம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆகவே பெருமான் ஏதோ இறுதி காலத்துல இப்படி ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்தார். வேற சொல்ல இல்ல, நெட்டு பண்ணுவான் பையன் மாதிரி அடிப்பாரு. அதனால நல்ல போன 10-15 பேர் படிக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாம் படித்து விடாததுனாலே அந்த 10 பாடலும் படிக்கிறது. அதனாலதான் குருமானவரை அந்த 10 வல்லா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது இப்பொழுது ஏறத்தால நமக்கு ஒரு பயிற்சியிலையும் வருகின்ற அமைப்பில் இருக்கிறது. இது கொஞ்சம் முன்னேற்றம் தான், முன்னேற்றம். ஆகவே பறையும் ஐயுறவு இல்லை யாருக்கு, பாட்டி வைப்பத்தும் வல்லார்க்கே. முழுமையான இந்த பதியத்தை செய்தால் நிச்சயமாக வினி நீங்கும், பெருமான் திருவருளும் கைகூடும் என்று சொன்னார். இப்போ திருநெல்வாயில் அறத்திலிருந்து இப்ப நீங்க வரலாறு சேருது. இப்பொழுது இது பாடி நிறைவு செய்கிறார். இதோ திருநெல்வாயில் அறத்துறை கோவில். திருநெல்வாயில் அறத்துறை கோவில்ல கோவில் தெரிஞ்சவுடனேயே இறங்கிட்டார் சிவிகையில. ஆமா ஆமா ஆமா, பெருமான் தந்ததல்லவா, பெருமானுக்கு முன்னால வணக்கமா இருக்கணுமா கௌரவமா இருக்கிறதா இறங்கி நடந்தே போயிரு. போனா ஏதோ திருக்கோவில் உள்ளே போய் அருமையா பலம் வந்து இப்பொழுது பெருமானுடைய திருமுன்னிலை. அந்த பெருமான் திருமுன்னிலையில பாடியிருக்கிறார். அந்த பதியம் கிடைக்கவில்லை. அப்ப இப்ப நமக்கு திருவரத்துறை பதியம் எதுன்னு கேட்டா சிவிகையில ஏறி போகும்போது பாடிய பதியம் கிடைத்திருக்கிறது. தவிர உள்ளே திருக்கோவிலுக்கு சென்று பெருமான் திருமுன்னிலையில எப்படியோ கொட்டியிருப்பார் அல்லவா. ஆமா என்னது, அப்படியே தன் நெஞ்சமெல்லாம் திறந்து எனக்கு எனக்கு சுவாமி இப்படிப்பட்ட ஒரு பெருமை அடியேன் பொருட்டு இவ்வளவு கருணையா என்றெல்லாம் நினைத்து உள்ளம் திறந்து கொட்டி இருப்பார். அந்த பதியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளவோ நாம தவம் செய்ய தவக்குறைவு, அதுல இதெல்லாம் ஒரு தவக்குறைவு. ஆகவே அந்த பதியம் கிடைக்கும். அப்படி அங்க போய் பெருமானை வணங்கியவர் இனி அங்கிருந்தவாறு இப்ப இனிமே இங்க இப்ப இது வரைக்கும் சொல்லலாம். இப்ப நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் எந்த பதியம் தொடங்கி தாளத்தோடு பாடினார், எந்த பதிகத்தை தொடங்கி பாடினார்,
2: மடையில் வாழைன்னு சொல்ல
0: வேண்டியது. மடையில் வாழைங்கிற பாட்டை விட்டுணும். மடையில் வாழை பாடிய உடனே தான் தாளம் கிடைக்குது. எனவே முதல் பாட்டை விட்டு மடையில் வாழைக்கு அடுத்த பாட்டில இருந்து தாளத்தோடு பாடினார். எந்த பதிகத்திலிருந்து திண்ணிலகண்டை ஆழ்ப்பாணர் பின்னணியாக வாசிக்க பாடினார்.
2: நடந்தது
0: 3ஆம் தலைமுறை சுத்தமா தலையாத்திரை முடிஞ்சு 4ஆவது தலையாத்திரை தொடங்கும் போதுதான் அப்பொழுது பாடினார். எந்த சிவிகையில் இருந்து பாடிய முதல் திருமுறை எது, முதல் பதிகம் எது, எந்த பெருமா எங்க 7ஆம் நூற்றாண்டு நடந்த வரலாற்றை அப்படியே அணு அணுவா சொல்றோம் இன்னைக்கு. எதனால் சேக்கிடார் தந்த அருப்புடையால். இதுதான் வைணவர்களுக்கு இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு 63 நாயன்மார் இருந்தும் 63 நாயன்மாரை பத்தி அழகா சொல்றீங்களேயா, எங்களுக்கு 12 ஆழ்வார் தான் இருக்கிறாங்க, அந்த அவர்களை பத்தி எங்களுக்கு யோகியதையா சொல்ல முடியலையா? ஆமா, குறைதான் பாவம். யார் 12 ஆழ்வார் இவ்வளவு நிறைய அருமையா பாடினார்? அந்த பாசுரங்களை ஒரு பக்கம் வைத்து, இது இன்னும் நிலங்களில் பாடியது, இப்பொழுது பாடியது என்றெல்லாம் வைத்து எங்க இருக்கு வரலாறு? கொடுத்து வைக்கல. அவங்க பைனூர் வருத்தப்படுறாங்க. இன்னொன்னு, நாம கொடுத்து வைக்கல. ஐயா, உங்களுக்கு 6000 படி, 10000 படி, 100000 படின்னு அருமையா விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே எங்க திருமுறைக்கு விளக்கம் இல்லையே ஐயா. நாம் செய்யணும். சைவர்களுக்கு நல்ல நாயன்மார் வரலாற்றை ஆழகா, இதுல மணிவாசகர் தான் சொல்ல முடியல. மணிவாசகர் ஏன் சேர்க்கிறார் வரலாற்றுல வரல, அதனால போச்சு. இல்லைன்னா இப்ப ஐயா நமச்சிவாய வாழ்க பாடினது எங்கே? தில்லையில் பாடியதாக கேள்வி. சிவ சிவ திருவம்பாவை எப்பொழுது பாடியது, எங்கே பாடியது? திருவண்ணாமலையில் பாடியதாக சொல்லுகிறார். ஏன்? அண்ணாமலையான் அடிக்கவனும் சென்றிருந்தி என்றதுனால. நான் என்ன சொல்றேன், சீத புனலாடி சிற்றம்பலம் பாடின்னு வருது, எனவே சிதம்பரத்துல பாடினதுன்னு சொல்றேன். மறுக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆனாலும் இது வரைக்கும் இருக்கிற எல்லா பதிப்பிலும் திருவண்ணாமலை பாடியது இருக்கிறனால அப்படியே இருக்கட்டும் போங்கன்னு வச்சுக்கிறோம். அதை உறுதிப்படுத்த முடியலையே. ஏன்? சேக்கிழார் வழியில் நாம் அந்த வரலாற்றை பெற முடியாமலா? நால்வரில் ஒரு ஒரு வரலாறு நமக்கு முடியும். சேக்கிழார் கைவண்ணம் நாம கொடுத்து வச்சிருக்க அப்படிலாம் இருக்கு. என்ன பண்ண, அப்படியே விட்டுட்டோம். என்ன பண்றது, அவ்வளவுதான் முடியுது. ஐயா சொன்னாங்க, யாரோ ஒரு அம்மா மாதிரி வந்து எல்லா பாட்டும் சொல்லலையே அப்படின்னு. இது எல்லா இடங்களையும் இருக்குது. நான் என்ன பண்றது, எல்லா பாட்டும் சொன்னோம்னு சொன்னா நிச்சயமா 3 பதியும் 4 பதியும் ஒவ்வொரு தரம் போகும். எப்ப நம்ம முடிக்கிறது? 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில முடிக்கலாம். முடிக்கலாமா? முடிக்க முடியுமா? நமக்கு எல்லாம் அது போதிய அவகாசம் எல்லாம் ஆண்டவன் இருக்கு இல்லைங்கிறது எப்படி தெரியும்? அதனால்தான் மன்னிக்கணும். இந்த அளவு கொடுத்து வச்சது போறோம், அவ்வளவுதான்.
3: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: தலம் திருச்சோற்றுத்துறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம், தலம் திருமுதுகுன்றம்.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாடார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா, சித்சபேசா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

இளம்மகள் காதலினால் உவந்த திருவாரூரின் வள்ளலார்தமை பறவை மாளிகைக்கு தூது விட்ட தெள்ளு நாவலர் கோவை சீரிய கரா விழுங்கும் பிள்ளையை மீட்டு அழைத்தருள் எம் பிரான் அடியை பேணிடுவாம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழி மைகளால் பணிவுடன் போற்றி வணங்கி நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொற்கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே நம்முடைய பொழுதையெல்லாம் சிவப்பொழுதாக கழிக்கும் பொருட்டு இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக பிரயத்தனப்பட்டு சிரத்தையாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நம்முடைய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கங்களை கூறி நாளும் நம் ஆன்மாவை எங்கனம் உய்விப்பது என்று

காக ஐந்தொழில் செய்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அவருடைய நடனத்தை நடராஜ பெருமான் சொல்றோம் அல்லது கூத்தப்பெருமான் சொல்றோம் இல்லையா, அந்த நடனத்தை நாம் எங்கனம் பார்க்க வேண்டும். இப்ப திருவாதிரைனா எல்லா தலங்களிலும் நடனம் நடக்குது, அதை நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம், சரி. ஆனால் அந்த நடனத்தை பெருமான் எதன் பொருட்டு செய்கின்றார்? பொழுதுபோக்கானதா? இப்ப உலகி எல்லாம் நடனம் எல்லாம் பொழுது, எத்தனை வகையான நடனங்களோ இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்கிறோம், அது எல்லாமே பொழுதுபோக்கு தான். ஆனால் பெருமானது நடனம் பொழுதுபோக்கு அல்ல, அது விளையாட்டும் கிடையாது. அவர் ஏதோ கொஞ்ச நேரம் ஆடுறதும் கிடையாது, இடையறாது ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது எல்லாமே நம்மை ஈடேற்றும் பொருட்டுத்தான். இந்த நடனத்தை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய சித்தாந்த நூல் வந்து உண்மை விளக்கம். அதுல மிக அழகாக சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் எகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்பது ஒரு பாடல். அதாவது நடராஜ பெருமான் என்று சொல்லக்கூடிய கூத்தப்பெருமானுடைய வலது கை உடுக்கையை ஏந்துகிறது, அது சிகரம். அடுத்த சிகரம்ங்கிறது சீய குறிக்குது. அடுத்து வீசிய இடதுகரம் வகரம் வேங்கிற எழுத்த குறிக்குது. அபயம் காட்டக்கூடிய வலதுகரம் வந்து யகரம். அங்கின்னு சொன்னா அக்னி, அந்த அனல் ஏந்திய இடதுகரம் வந்து நகரம். முயலகனை மிதித்திருக்கக்கூடிய வலது திருவடி வந்து மகரம். அப்ப சிவாய நம என்பதற்கு இதிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து கேசாதி பாத முறை சிவாய நம அப்படிங்கிற மந்திர திருமேனியை நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கின்றது. அதுபோல மற்றும் ஒரு பாடல் அதிலே உண்மை விளக்கத்திலே, மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம முதல்ல சிந்திச்சது இறைவனுடைய அவயவ பகுப்பை பற்றி சொல்லியிருக்கு. இப்ப நாம சிந்திக்கிறது ஞான நடனம். பக்குவம் வாய்ந்தவர்களுக்கு அவங்களோட தொடர்புடைய மாயா காரியங்களை எல்லாம் விளக்கி, அதான் மாயை தன்னை உதறி, அவங்களுடைய ஊழ் வினையை அதாவது வல்வினையை சுட்டு எரித்து, அதுக்கு அடுத்தபடியாக மலம் சாய அமைக்கி, மனம்னு சொல்லியாச்சுனாலே சைவ சித்தாந்தத்துல ஆணவத்தை தான் குறிக்கும். ஆக ஆணவ மலத்தோட ஆற்றலை கீழ்ப்படுத்தி, அருள்தான் எடுத்துன்னு சொல்லும்போது திருவருளால் அந்த பக்குவரை மேம்படுத்தி எடுத்துங்கிறது மேம்படுத்துறது. அப்புறம் நேயத்தால் ஆனந்த வாரிதியில், அதாவது பேரின்ப கடல்ல அந்த ஆன்மாவை மூழ்க வைத்தலுக்காக, ஆன்மாவை தான் அழுத்தலிலே அதை மூழ்க வைத்தலுக்காக ஆடக்கூடிய நடனம் ஞான நடனம். அப்போ அருள் பற்றி யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்காக செய்யும் நடனம் ஞான நடனம். அதுல உடுக்கிய ஏந்திய கைய உதறுவதால பக்குவருடைய மாயையை உதறுவதாகவும், இடது கையில் இருக்கக்கூடிய தீயால் கண்மத்தை சுடுவதும், முயலகனை வழக்காலால் அமுக்குவதால் ஆணவ மலத்தோட வலியை அடக்குவதையும், தூக்கிய திருவடியால் ஆன்மாவை திருவருளால் உயர்த்துதலையும், தூக்கிய திருவடியை காட்டுதலால் பேரின்பம் ஊட்டுவதையும் ஞான நடனம் நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறது. அதிலேயே மற்றொரு நடனமும் உண்டு, ஊன நடனம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைத்தில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம் ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்பாதத்தே நாடு என்பது. அந்த உடுக்கே ஏந்திய வலதுகை படைத்தல் தொழிலையும், அபயங்காட்டக்கூடிய வலதுகை காத்தல் தொழிலும், அனலை ஏந்திய கரம் வந்து அழித்தல் தொழிலும், ஊன்றிய வலது திருவடி வந்து மறைத்தல் தொழிலும், தூக்கிய திருவடியில இடது திருவடியில முக்தி ஆகிய அருளல் தொழிலும் அமைந்திருக்கிறது. இது வந்து உலகப்பற்றுடையவர்களுக்காக செய்யக்கூடிய நடனம் ஊன நடனம். ஊனம்னா பிறப்புன்னு அர்த்தம். அப்ப இரண்டு வகையான நடனங்களை இறைவன்
நம் பொருள்.

0: பாட்டு ஆடுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை வந்து இவர் அழகாக பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று சொல்லுகின்றார். இதுல பொருள் அப்படிங்கிறது அருள், அருளை குறிக்குது. அந்த அருள் காரணமாக இந்த அரிய நடனத்தை அவர் நம் பொருட்டு ஆடுகின்றார். எல்லாமே அருள்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, இறைவனுடைய எல்லா செயலும் ஐந்தொழிலுமே அருள் காரணமாக தான் நடக்குது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை மிக அழகாக ஒரு வரியிலேயே பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் வந்து நம் பொருட்டு பல நன்மைகள் செய்கின்றார் என்று அதில் பார்த்தோம் இல்லையா. அதுல ஒன்ன பார்ப்போம், ஒரு பாடல்ல சொல்றார் பாருங்க, செறிவுண்டேல் மனத்தால் தெளிவுண்டேல் தேக்கத்தால் வரும் சிக்கன உண்டேல் மறிவுண்டேல் மறுமை பிறப்புண்டேல் வானாள் மேற் செல்லும் வஞ்சனை உண்டேல் பொறிவண்டு யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போலும் சடைமேல் புனைந்தானை அறிவுண்டேல் உடலத்து உயிர் உண்டேல் ஆரூரானை மறக்கலும் ஆமை என்று கேட்கின்றார். நன்மையை தரக்கூடிய கல்வி அறிவு நம் பொருட்டு இருக்கு, அதன் பயனாக மனசுல தெளிவு இருக்கு, அதன் விளைவாக இறையருள் சிந்தனை இருக்கிறது. அவற்றோடு பிறப்பு இறப்பு பிணி மூப்புகள் ஆகிய துன்பங்களால் வாழ்நாள் இடைமுறியக்கூடிய தீங்குகளும் உள்ளது. இவற்றை எல்லாம் அறிவதற்கு ஏதுவாகிய இந்த உடல்ல உயிர் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆரூர் பெருமானை நம்மால் மறக்க இயலுமா? நமக்காக இத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்ப அவரை மறந்தோம்னா என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு அந்த நன்றி மறந்த பாவம் நம்மை வந்து சேர்ந்து விடும். ஆகையால் வினா மேல் வினாவாக அடுக்கி எப்படியும் கண்டிப்பாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் நம் பொருட்டு நடனம் செய்கின்றார், ஐந்தொழில் செய்கின்றார். அவர் நம் பொருட்டு இத்தனை விஷயங்களையும் செய்திருக்கிறார் அல்லவான் வினா எழுப்பி, இதன் காரணமாக நாம் அவரை வழிபட வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான நூல் தான் உண்மை நெறி விளக்கம் என்பது. சித்தாந்த அட்டகம் என்று எட்டு நூல்கள் நமது நான்காவது சந்தான குருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாழ் அந்தனரவர் அவர் நமக்கு தந்த நூல். அந்த நூல் என்ன சொல்கின்றது என்பதும் அதனோடு எப்படி இவருடைய வாழ்வு பொருந்தி இருக்கின்றது என்பதையும் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்திக்கலாம். வேத சிவாகம சாரமாகிய திருமுறைகள்ல சாத்திர கருத்துக்கள் நல்ல பொதிந்து இருக்கு அப்படிங்கிறத நாம் காண்கின்றோம். அந்த அவங்க அருளிய நூல்கள்ல மட்டும் கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சாத்திர அமைதி பொருந்தி இருக்கும். இதை நாம் கண்டிப்பாக காண வேண்டும். அவருடைய இந்த நில உலக, அவர் கைலாயத்துல இருந்தவர் அல்லவா, அங்கிருந்து நம் பொருட்டு தான் இந்த திருத்தொண்டத்தகை தரும் பொருட்டு இங்க வந்தாருன்னு நம்ம பாக்குன்றோம். அப்படி வந்த அவருடைய நில உலக வாழ்க்கை வந்து திருநாவலூர் திரு அவதாரத்துல தொடங்கி அஞ்சை களத்துல வெள்ளானை மேல ஏறி கைலாயம் செல்கின்றார் அல்லவா, அது வரைக்கும் நிறைவு பெறுது. இப்போ இந்த நில உலகத்துல பிறந்து பக்குவமுற்ற உயிர்களுக்கு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா நிகழும். இப்படி நிகழ்வதால் அந்த உயிர் வந்து பேரின்பம் பெறும் அப்படிங்கிறது சித்தாந்த முடிவு. இந்த பத்துக்கும் தசகாரியங்கள் என்று பெயர். இதை அழகா வரிசைப்படுத்தி நமக்கு விளக்குறது எதுன்னு பார்த்தோம்னா உண்மை நெறி விளக்கம் என்ற நூல். அது எங்கெனம் விளக்கி இருக்கிறது என்பதை இப்போது நாம் சிறிது சிந்தித்து விட்டு அதன் பின்பாக அது எங்கெனம் இந்த இவருடைய வாழ்க்கையோடு பொருந்தி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மண் முதல் சிவமதி ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம். மண் முதல் சிவமதி ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி, மண் முதல் சிவமதி ஈரம் வகைதனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சைவ சித்தாந்தம் எத்தனை தத்துவங்கள் சொல்லுகின்றன, மிக தெளிவாக உண்மை விளக்கம் நமக்கு சொல்லுது. 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை சொல்ற ஒரே சமயம் நமது சித்தாந்த சைவம் தான். இந்த தத்துவங்களுடைய வடிவை காண்பதுதான் தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மண் முதல் சிவம் எனப்படுகின்ற நாத தத்துவம் ஈராக அந்த 36 தத்துவங்களுடைய இயல்பு, அவற்றின் தோற்ற ஒடுக்கங்கள், அவற்றின் செயல்பாடுகள், அதெல்லாம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத சாத்திர நூல் வாயிலாக நம்முடைய அறிவுக்கு பொருந்துமாறு ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு தத்துவ ரூபம் என்று பெயர். அந்த அவ்வாறு அந்த தத்துவம் அறிந்த தத்துவங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது, ஜடப்பொருள். இதை இவற்றோடு கூடி ஆன்மா அறிந்தால்தான் அது எதையும் அறிய முடியும், தானாக அறிய முடியாது அப்படிங்கிறத அறியறது தத்துவ தரிசனம். அதாவது இந்த தத்துவங்கள்லாம் மாயையில இருந்து தோன்றுது, அது நமக்கு மயக்கத்தை செய்கின்றது. மயக்கத்தை செய்யறதுனால அந்த மலம் என்று சொல்லப்படுகிறது, அறிவில்லாதது ஆகையால் அதை ஜடம் என்று சொல்லுகின்றோம். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது ஜடப்பொருள் தான் இருந்தாலும் அறிவித்தால் அன்றி அறிய முடியாத ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் உண்டாவதற்கு இதுதான் என்ன செய்து இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும், இந்த தத்துவங்களால் வரக்கூடிய அறிவு வந்து ஜட அறிவு அப்படிங்கிறதையும் தெளிவாக அறிவதற்கு தத்துவ தரிசனம் என்று பெயர். அடுத்து இந்த 36 தத்துவங்கள்லையும் தோய்ந்து நிற்காமல் இவற்றின் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம். இப்ப திருவருளால் ஆன்மா அதுல இருந்து நீங்கி நிற்பதற்கு தத்துவ சுத்தி என்று பெயர். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தத்துவங்களும் நமக்கு மயக்கத்தை தான் தரும். அதனால ஆணவ மலப்பற்று அறுவதற்காக இந்த தத்துவ கூட்டத்தை எல்லாம் நமக்கு சிவபெருமான் கூட்டு வைக்கின்றார். ஆனாலும் இந்த ஆணவமும் இந்த தத்துவ கூட்டமும் என்னது, ஜடங்கள் தான். ஆன்மா அறிவுடைய பொருள். அப்ப இந்த ஆன்மா தத்துவ கூட்ட தொடர்போடு எப்போதும் இருக்கக்கூடாது. எதை அறிய வேண்டுமோ அதை திருவருளால் இந்த கருவிகளின் துணை கொண்டு அறிந்த பின்பு அதுல இருந்து விலகுவதுதான் நமக்கு நன்மை. அதோடு சேர்ந்தே எப்போதும் இருப்பது பொருத்தமற்றது. இதை அறிந்த ஆன்மா வந்து திருவருளோட துணையால், நம்மால நிச்சயமா தனித்துலாம் செயல்பட முடியாது, திருவருள் துணையால தத்துவங்களுடைய தொடர்புல இருந்து நீங்கி பற்றற்று நிக்கணும். அதுதான் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படும். அப்ப திருவருள் துணையால் தான் தத்துவ சுத்தியானது நிகழும். அடுத்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிருள் நீங்கி ஞானம் தனை காண்டல் ஆன்ம ரூபம், நீயும் நின் செயல் ஒன்றின்றி நிற்றலே தரிசனம்தான். போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாது ஆய்விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலில் விதித்தவாறே அப்படின்ட்டு. இப்ப தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் தத்துவ சுத்தியும் பார்த்தோம். இப்போ அடுத்து எதை பார்க்க போறோம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இப்போ பரவலா மறைக்கக்கூடிய இயல்பை உடைய ஆணவ மல சார்பு காரணமாக தத்துவங்களை எல்லாம் பெற்ற இந்த உயிரானது அந்த தத்துவங்கள்லாம் அறிவற்ற ஜடங்கள் என்பதையும், அவற்றின் வாயிலாக அறியக்கூடிய ஆன்மாவாகிய தான் வந்து அறிவுடையவன், அதாவது சித்துப்பொருள் என்பதையும் சாத்திர நூல்களோட துணை கொண்டு அறிவதுக்கு ஆன்ம ரூபம் என்று பெயர். மீண்டும் கொஞ்சம் சொல்றேன், ஆன்மா ஆணவத்தை சார்ந்த போது அறியாமையின் மயமாக இருக்கிறது. திருப்பி மாயையை சார்ந்த போது கொஞ்சம் அறிவு பெற்று தத்துவங்களே நாம் அப்படின்னு கருதும்படியாக தத்துவ மயமாயிற்று. இந்த இயல்புகளை எல்லாம் உணர்ந்த ஆன்மா வந்து எப்படி இருக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ந்ததன் வண்ணம் இருக்கின்றது என்பதை அனுபவத்தால் அறியணும். அதுதான் ஆன்ம ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆன்மாவோட அறிவும் செயலும் திருவருளாலத்தான் நிகழ்கின்றன. ஆன்மாவுக்குன்னு எந்த ஒரு செயலும் கிடையாது என்பதை அறிவதுதான் ஆன்ம தரிசனம். அதாவது தன்னால் அறிவதையும் தான் செய்வதையும் திருவருள் துணையால் தான் நடக்கின்றது என்று உணரணும். தன்னால் நிகழ்கிறது என்று கருதக்கூடாது, திருவருள் துணையால் நிகழ்கிறது என்பதை தெளிவதுதான் என்னது ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. தத்துவ கூட்டத்துல அறிவு பெற்றாலும் தத்துவ கூட்டங்கள் ஜடம், அதனால அது தாமாக இயங்காது, திருவருள் தான் இயங்குகின்றது. தத்துவ கூட்டங்களால் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கினாலும் தத்துவ கூட்டங்கள் தானே இயங்காது, திருவருள் தத்துவ கூட்டங்களை இயக்குகிறது. அப்போ ஆன்மாவோட அறிவு செயல்லாம் திருவருளாலதான் நடக்குங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்ம தரிசனம். அடுத்து ஆன்மா வந்து தன் செயலற்று திருவருளிலே தோய்ந்து அதனிலே அடங்கி நிற்பதற்கு ஆன்ம சுத்தி என்று பெயர். அதாவது தனக்குன்னு என எதையும் சாதித்து கொள்ளாத இந்த, அதாவது சாதித்துக் கொள்ள இயலாத ஆன்மா, தனக்குன்னு எதையும் சாதிக்கிறதுக்கு இந்த ஆன்மாவிற்கு இயலாது. அப்ப என்னால் ஆவது யாதும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல். அதாவது எல்லாம் அவன் செயல்னா யாருடைய செயல், சிவபெருமானுடைய செயல் என்று தன் செயல் அற்று அப்படியே திருவருளையே தோய்ந்து அழுந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆன்ம சுத்தி அப்படின்னு பேர். அப்ப ஆன்மா வந்து தன் செயலால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்பதை அனுபவத்தில் உணர்வது, அதில் அழுந்தி நிற்பது, அதற்குத்தான் ஆன்ம சுத்தி அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. இதற்கு அடுத்து என்னது, எவ்வடிவுகளும் தானாம் எழில் பறை வடிவதாகி கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி பவ்வம் விண்டகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்று செவ்வியே உயிருள் காண்டல் சிவரூபம் ஆகும் அன்றே. அடுத்து சிவரூபம்னா என்னன்னு சொல்றாங்க. அப்ப சிவரூபம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, சிவபெருமானுடைய திருவர் சிவன் வந்து என்ன செய்யறாரு, திருவருள் சக்தியை திருமேனியாக கொண்டு இந்த மலத்தால பிணிக்கப்பட்ட ஆன்மாவை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாயையில இருந்து தனு கரண புவன போகங்களை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் பல பிறவிகளை ஆன்மாவிற்கு கொடுத்து அறிவு விளக்கத்தை செய்கிறார். அப்படி செய்வதால் ஆன்மா பக்குவம் எய்திய போது குருவாகவும் திருமேனி தாங்கி காட்சி தந்து தானாக்கி திருவருளோட கூட்டி மேலாக்குவான் என அறிந்து குருவையே சிவமா பார்க்கணும். குருவே சிவம் என கூறின நந்தின்னு சொல்லுது இல்லையா திருமந்திரம், அப்படி குருவையே சிவமாக காண்பதற்கு சிவரூபம் என்று பெயர். அதாவது சிவபெருமான் திருவருள் சக்தியை, தன்னுடைய திருவருள் சக்தியை தான் திருமேனியாக கொள்கிறார். எல்லா பொருட்களிலும் கலந்து ஒன்றாக இருக்கின்றார். ஆணவத்தால் பிணிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை ஈடேற்றம் செய்யும் பொருட்டு தனுகரண புவன போகங்களை வழங்குகின்றார். ஆன்மாவிற்கு பல பிறவிகளை தருகின்றார். ஆன்மா அறிவை விளக்குகின்றார். அதன் மூலம் மலபரிபாகம் உண்டாக்கி அந்த சக்தி நிபாதம் என்ற திருவருள் சக்தியை ஆன்மாவில் பதித்து குருவாக எழுந்தருளி ஆன்மாவை உய்வித்தின்றார், உயர்த்துகின்றார் என்று, இவ்வளவு நமக்காக சிவபெருமான் செய்கின்றார் என்று சிவபெருமானுடைய இயல்புகளை எல்லாம் ஆன்மா அனுபவத்தால் அறிவதுதான் சிவரூபம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. சிவன் என்று சொல்லியாச்சினாலே இரக்கம் அல்லது அருள் அல்லது மகிமை தங்கிய தன்னுடைய சக்தியை தன்னுடைய திருமேனியாக கொண்டு உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் ஒன்னா கலந்து இருக்கின்றார் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் முதல்ல. அப்படி ஏன் நிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அனாதியே ஆணவ மலத்தை பற்றி பிடித்து அதனால அறிவு இச்சை செயல்களை எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய உயிரை உய்விக்கணுங்கிற ஒரே விஷயம்தான். அதன் பொருட்டு தான் அவர் அதை செய்கின்றார். அதனாலதான் தனுகரண புவன போகங்களை மாயையிலிருந்து படைத்து நிலை நிறுத்தி ஒடுக்கி எல்லாம் பண்றார். அப்ப மலபரும் பாகம் வரும்படியாக என்ன செய்கின்றார்? இறைவன் நமக்காக இவற்றை எல்லாம் செய்கின்றார். இந்த நிலையில ஆன்மா வந்து தத்துவங்கள் எல்லாவற்றையும் வேறாக காணும். இப்போ இறைவன் வந்து தன்னுடைய அருள் சக்தியை ஆன்மாவிடம் பதிப்பார். இப்படி சத்தி நிபாதம் எய்த பெற்ற ஆன்மாவுக்கு இதுவரை உள் நின்று உணர்த்திய இறைவன் வந்து முன் நின்று உணர்த்தும் பொருட்டு குரு வடிவாக மானுட சட்டை தாங்கி வருவார். வந்து தான் உயிர்ல இருந்து வேற நின்ற முறைமையை உபதேச முகத்தால் உணர்த்துவார். அப்படி உணர்த்திய பின்பு அந்த விளக்கத்தை பெற்று இங்கனம் நமக்கு இதை விளக்குவது சிவப்பரம்பொருளே என்று அந்த ஆன்மா ஐயம் திரிபில்லாமல் அறிந்து கொள்ளும். அப்போ இங்கனம் சிவபெருமானே குருவடிவாக வந்து திருமேனி தாங்கி தனக்கு இவற்றையெல்லாம் உணர்த்துகிறார் என்பதை அறிவதுதான் சிவரூபம் என்று நமது உமாபதி சிவாச்சாரியர் மிக அழகாக உண்மை நெறி விளக்கத்திலே உணர்த்துகின்றார். அப்போ குருநாதல் உணர்த்தினாதான் இறைவனோட இயல்மை ஆன்மா அறியுமே தவிர அவர் உணர்த்தாட்டா ஆன்மாவால் அறிய முடியாது. உதாரணமாக இந்த ஞான நூல்களை பற்றிய ஒரு விஷயங்கள் தெரிவதற்கு முன்பாக நாம வீட்டுல பூஜைன்னு ஒண்ணு செஞ்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா, வழிபாடும் ஒண்ணு பண்ணிட்டு இருந்திருப்போம், திருக்கோயிலையும் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருப்போம். அது எப்படி இருந்தது? இப்ப இந்த ஞான நூல்களை பாடம் கேட்ட பின்பாக பரார்த்த வழிபாட்டிலையும் சரி ஆன்மார்த்த வழிபாட்டிலையும் சரி நம் நிலை எங்கெனம் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து பார்த்தா குருநாதர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நமக்கு புரியும். அதனால உணர்த்த உணரக்கூடிய இயல்புடைய ஆன்மாவுக்கு குருநாதர் தான் உணர்த்த முடியும். அது அப்படிங்கிறத உணரணும் இந்த ஆன்மா. அப்படி உணர்வதற்கு சிவரூபம் என்று பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிவ தரிசனம் அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறை உயிரில் யான் எனது ஒன்றர நின்றது அடியாம், பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம், உரை இறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று இவ்வுண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது நிலையினில் நில்லாது தற்பறையில் நின்று அழுந்தாது அற்புதமே ஆகி தெரிவறிய பரமா ஆனந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே என்று சொல்லுகின்றார். இந்த சிவ ரூபத்துல ஞான குருவை தரிசித்த ஆன்மா வந்து சிவபெருமானுடைய உருவ திருமேனியை தரிசிக்கும் உரியை இந்த சிவ தரிசனத்துல நமக்கு உணர்த்துகின்றார். இப்படி குருவாக சிவபெருமான் நமக்கு உபதேசத்தவுடன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யான் எனது என்ற அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கும், அறவே நீங்கும். இப்போ ஆன்மா வந்து அது நீங்கனா ஆன்மா வந்து திருவருளை அறியும். அதுதான் திருவடி தரிசனம். அந்த திருவடியோட ஒன்றிய ஆன்மா எங்கும் எதிலும் சிவபெருமானை காணும். அதுதான் திருமுக தரிசனம். அந்த பக்குவ ஆன்மாக்கள் எப்படி கண்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஞான நூல்கள் நமக்கு பலவாறாக எடுத்து சொல்லும். இப்ப காரைக்கால் அம்மையாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, செரமான் பெருமாள் நாயனாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, தாய்மான சுவாமிக்கு பூவெல்லாம் சிவமா தெரியுது, வரகுண பாண்டியருக்கு தவளையோட ஒளி நரியோட ஊழ இது எல்லாமே சிவத்தை நினைவூட்டக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஒரு வேப்ப மரத்துல இருந்து ஒரு வேப்பம் பழம் விழுது, வேப்பம் கொட்டை விழுந்தா கூட அதுவும் சிவமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பந்தல் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இது வந்து எந்த நிலையில என்ன சிவ தரிசனத்துல வரும். அப்ப இப்படி பார்க்க முடியும், எதில் எங்கும் எதிலும் சிவபெருமானை காணக்கூடிய ஒரு பக்குவம் வரும், அது திருமுக தரிசனம். முதல்ல திருவடி தரிசனத்தை பார்த்தோம், அடுத்து திருமுக தரிசனம், அது சிவ தரிசனத்துல இதெல்லாம் பாக்குறோம். இந்த நிலையில குருவோட உபதேசத்தினால எதையுமே பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அந்த மெய்யுணர்தல்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த ஒரு ஒரு பேச முடியாத நிலை, யான் எனதுங்கிற தன்மையெல்லாம் அற்று போயிருது, மெய்தான் அரும்பி விதிர் விதத்துன்னு சதகத்துல வருது இல்லையா, அது போல அப்படி எதையும் பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அதன் மூலம் பரசுகத்தை அடைகின்றது ஆன்மா. அது திருமுடி தரிசனம் என்று பார்க்கின்றோம். முதலாவதாக திருவடி தரிசனம் பார்த்தோம், இரண்டாவதாக திருமுக தரிசனம் பார்த்தோம், இப்ப மூன்றாவதாக திரு அடி தரிசனத்தை நாம் பார்க்கின்றோம், அதாவது திருமுடி தரிசனத்தை பார்க்கின்றோம். இந்த மூன்று உண்மைகளையும் அனுபவத்தால் தெளிவாக உணர்ந்து சிவபெருமானை தவிர எதிலையுமே தொடர்பு இல்லாம நான் பிரம்மங்கிற நிலையெல்லாம் பசுஞானம், அதுல நீங்க நிக்காம ஏன்னா பிரம்மங்கிறது சிவம் ஒண்ணுதாங்கிற தெளிவும், பார்க்கிற எல்லாத்திலையும் சிவத்தை காணக்கூடிய ஒரு பக்குவமும் சிவ தரிசனம் அப்படிங்கிறத நமக்கு உமாபதி சிவம் மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, அதற்கு மேல வாழ்க வாழ்கிறாரா, அப்புறம் போற்றி போற்றி, வாழ்க வாழ்க, அப்புறம் போற்றி போற்றினா வணக்கம் வணக்கம். நச்சரவு ஆட்டிய நம்பன் போற்றி, நச்சரவுன்னா அதை ஆட்டுகின்ற நம்பன், பாம்பாட்டி ஒரு சித்தர் இருந்தார். அதனால இப்படி பாம்பை ஆட்டுகிறவனாக இருந்து திருப்புறம்பயத்துல ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவனை எழுப்பி தந்திருக்கிறார். திருப்புறம்பயம் என்கின்ற ஊரிலே நம்ம கும்பகோணத்து பக்கத்துல. அதனால ஆவரணமாகவும் இருக்கிறார், அதை ஆட்டுகிறவனாகவும் இருக்கிறான். நச்சரவு ஆட்டிய நம்பன் போச்சு, பிச்சு எமை ஏற்றிய பெரியோர் போச்சு. எமை பிச்சு ஏற்றிய பெரியோர், பிச்சுன்னா அன்பு, பிச்சுன்னா அன்பு, ஏற்றியன்னா எனக்கு உண்டு பண்ணிய, அன்பு எனக்கு இல்லாமல் இருந்துச்சு, அவை உண்டு பண்ணினார், எனக்கு அன்பை உண்டு பண்ணினார். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி, நான் கல்லு மாதிரி இருந்தேன், என்னை உருக வச்சுக்கிட்டேன், பிசைஞ்சிட்டேன், பிசைஞ்சிட்டேன், கல்லை பிசைஞ்சிட்டேன். இதுல இந்த வாக்கியத்தெல்லாம் சொல்லவே முடியாது, யாருக்கு இந்த கற்பனையே வராது. கல்லை பிசைறதும் கனிங்கிறதுக்கு கல்லுக்கு கனிக்கு எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமாறாது புரிஞ்சு சொல்றாரு பாருங்க. ஒரு சாமர்த்தியம் சொல்றது விளங்குத, கல்லு எங்கே
2: நடக்க வைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா? நம்மளை நடக்க வைக்கிறவன் யாரு?
1: சிலர் நடக்க முடியாமையும் கிடக்கிறாரு, நடக்க முடியாம இருக்கிறாள். அதனால இப்ப நாம் நிற்பது நடப்பது நின்றையலாலே என்றார் போல நடக்கிறோமா? இதெல்லாம் நினைச்சா ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய சாமர்த்தியத்துல நடக்கலப்பா, அவன் நடக்க வச்சுக்கிட்டு இயக்கிக்கிட்டு இருக்கிற இயக்கிக்கிட்டு இருக்க அதனால நடக்க நடக்க விடாமலும் செய்கிறான் அல்லவா. அதனாலே நடக்கின்ற பொருளை நடக்க செய்கிறான், கிடக்கின்ற பொருளை கிடக்க செய்கிறான், நிற்கின்ற பொருளை நிற்க செய்கிறான். இது எல்லாமே அவருடைய செயல்கள். நாற்று நடப்பனாய் கிடப்பன கடாய் நிற்பன நிறி சொற்பதங்கடந்த, இப்படி எல்லா பொருளையும் சராசரமாயி சரம் அசரம், சரம் அசரம். சரம் என்றால் அசைவது, அசரம் என்றால் அசையாது. இப்படி அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றில் அவன் கலந்திருந்து அந்த பொருளை இயக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, அதற்கு மேல அவனை என்ன சொல்றது, அவன் எந்த சொல்லாலே அவனை சொல்ல முடியுமா என்றால் எந்த சொல்லாலையும் சொல்ல முடியாது. சொல்ப சொல்லாகிய பதத்தை கடந்து இருக்கிறவன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, ஆனா அந்த சொல்லா அந்த சொல்லுக்குள்ள அவன் அடங்கி விடுவானா என்றால் அடங்க மாட்டான். சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி, நல்ல மேற்கொள் நல்லா இருக்க, சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி.

ஆகையினாலே இப்படி வாக்கு மனம் எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற மாற்றம் மனங்களே நின்ற மறைவன் ஆகையினாலே சொல்லாகிய பலத்தினால அவளை சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்லாண்ட சுருதி பொருள் சூதித்த தூய்மன தொள்ளீர் தூய்மன தொண்டர் உள்ளீர் வில்லாண்ட கனகத்தில் மேறு விடங்கன் விடைப்பாக சில்லாண்டில் சிதையஞ்சிலதை அவர் சிறுநெறி சேராமே வில்லாண்ட கனகத்தில் மேறு விடங்கன் விடைப்பாக பல்லாண்டு பதம் கடந்தாலுக்கே பல்லாண்டு பல்லாண்டுன்னு அவனுக்கு சொல்றமே தவிர பல்லாண்டு என்கின்ற அந்த சொல்லையே கடந்து இருப்போன்னார் அவர். அது திருப்பல்லாண்டாசி சேர்ந்தார் பல்லாண்டனும் பதம் கடந்தவன் ஆகையினாலே சொல்லாகிய பதத்தினால சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு விட முடியுதா? சொல்லிவிடுதார்கள் சொல்லற்கரியானை சொல்லி திருவடி சொல்லற்கரியானை சொல்லி திருவடி. அதனாலே சொற்பதம் கடந்த தொல்லோல் தொல்லோர்னா என்ன சொல்றது பழமைக்கு அவனுக்கு மேல பழமையே இல்லை மிக பழையோன் தொல்லோல் பழையோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படம். இந்த வாக்கியங்கள்லாம் தங்க தகுட்டு உணர்ச்சி இருக்குதா? அந்த உணர்ச்சி எங்கேயே தோன்றுகிறது? உள்ளத்திலே தோன்று உள்ளத்திலே தோன்றுகின்ற உணர்ச்சியினாலே உலகப் பொருளை வந்து கொள்ளலாமே தவிர உலகம் கடந்திருக்கின்ற பரம்பொருளாகிய சிவத்தை அந்த உள்ளத்துணர்ச்சியில கொள்ள முடியாது. கொள்ள முடியாது என்றால் நினைக்க முடியாது. உள்ளத்துணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு மனம் கடந்திருக்கும் வாக்கு கடந்திருக்கும் வாசித்து காணோனாதது பூசித்து கூடோனாதது வாய்விட்டு பேசோனாதது நெஞ்சினாலே மாசற்கு தோணோனாதது நேசற்கு பேரனாதது மாயைக்கு சூழனாதது விந்துநாத ஓசைக்கு தூரமானது மாகத்துக்கு ஈரதானது லோகத்துக்கு ஆதியானது கண்டு நாயே திருச்சிராப்பள்ளி. ஆகையினாலே இப்படி உள்ளத்துணர்ச்சியில் கொள்ளவும் படாது. கடவுள் அருமையை எவ்வளவு சொல்றாரு பத்தியெல்லாம், இதெல்லாம் படிக்காம இருந்துகிட்டு கடவுளை பத்தி எல்லாம் அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு கண்டதெல்லாம் கடவுள் சொல்லிக்கிட்டு என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் படிச்சா அல்லவா தெரியும், கேட்டா அல்லவா தெரியும், படிச்சா கூட தெரியாது கேட்டா அல்லவா தெரியும். உள்ளத்துணர்ச்சியில் கொள்ளவும் படாது. அது மாத்திரமா கண்மறு பலனார் காட்சியும் மனத்தாலே நினைக்க முடியாது வாக்கினாலே சொல்ல முடியாது இந்த கண் முதலிய பொறிகளால காண முடியாது காதால கேட்க முடியாது முக்கால் நுகர முடியாது கண்ணாலே காண முடியாது. கண்மறு பலனார் காட்சியும் உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினை சிந்தை நாடி உனக்கண்ணாலே காண முடியாது. கண் முதற் பலனார் கண்ணு எதை பார்க்க புறப்பொருளை பார்க்க விதர தன்னை பார்க்க கண்ணுக்கு கண் தெரியுமா? கண்ணுக்கு கண்ணு தெரியுமான்னு கண்ணு புறப்புறளை பார்க்குமே தவிர தன்னை பார்க்க தெரியும். தன்னை பார்த்துருக்குதா? இல்ல. தன்னை முழுவதும் பார்த்தவன் இருக்கிறானா? தன்னை முழுவதும் பார்த்தவன் தன்னுடைய உடம்புதான் நம்முடைய உடம்புதானே முழுவதும் பார்க்க முடியுதா? நம்ம முகம் நமக்கு தெரியுதா? நம்ம முகம் நமக்கு தெரியுதா? கண்ணாடியில பார்த்தா தான் இந்த அளவுக்கு இருந்துகிட்டு எவ்வளவு கட்டிக்காரன் நம்ம பேசிக்கிட்டு நம்முடைய முகம் நமக்கு தெரியல. கண்ணாலே புறப்பொருளை பார்க்கிறோமே தவிர அகப்பொருளை காண முடியவில்லை. அதைத்தான் திருமூலர் முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் இந்த கண்ணு எதை பார்க்க புறப்பொருளை அகப்பொருளை பார்க்கறதுக்கு தெரியும் தன்னையே பார்க்க தெரியல. இந்த கண்ணு தானே பார்க்குற காணும் கண்ணுக்கு காட்டு உளம்போல் காணும் உள்ளத்தை கண்டு காட்டில் அயரா அன்பின் அரண்பழகு சிலுவை என்பது சிவஞானம். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போ கண் பார்க்குதா? உயிர் காட்டா காணுகிறது கண் உயிர் காட்டா கண்டிடுங்கண் தனைக்கானா சிவஞான சக்தியார் கண்டிடுங்கண் தனைக்கானா புறப்பொருளை காணுகின்ற கண்ணு தன்னை காண கண்ணு பொருளை பார்க்குதா? பார்க்குது. எதன் மூலமாக பார்க்கிறது? உயிரினுடைய உதவியினாலே கண் பார்க்குது. உயிர் காட்டலைன்னா கண்ணுக்கு தெரியாதுவா? கண்ணு சடப்பொருள் உயிர் அறிவு பொருள் அறிவு பொருள் கண்ணுக்கு உதவியா இருந்து காட்டுகிறது. அதுவும் அது மாத்திரமில்லை உயிர் காட்டுதா? இந்த உயிர் காட்டினாலும் காண முடியாது இறைவனுடைய உதவி இல்லையனா இந்த ஒளியினுடைய உதவி இல்லையனா நல்ல இந்த இடம் ரொம்ப அருமையான இடவா. கண்ணு காண்கிறது உயிர் காட்டுகிறது உயிர் காட்டுவதற்கு உயிருக்கு இறைவன் காட்ட உயிர் காட்டுது இல்லையானால் கண் காணும் ஒளி இல்லையானால் தெரியுதா? கண்ணு இருக்குது உசுறு இருக்கு தெரியுதானே உசுறு போனதுக்கு தெரியாது அது வேற உசுறு இருக்குது இல்ல இந்த உயிர் இருக்கிற கண்ணுக்கு தெரியுதானே இருக்கையே இல்ல தனியா சுவாமி ஒளியின் மூலமாக காட்டுகிறார் புரியுதா இல்லையா? இந்த லைட் நின்று போகட்டும் என்ன உனக்கு தெரியாது ஒன்னு எனக்கு தெரியாது ஒளி இருக்கும் கட்டிக்கிற மாதிரி எனக்கு இருந்து கடவுளுடைய உபகாரத்தையும் இருக்கிறதையும் உண்மையும். அதனாலே இப்படி உலக பொருளை பார்ப்பதற்கே இப்படி உதவியினால் அவனுடைய உதவியினர் தான் பார்க்கிறோம். அவனை பார்ப்பதற்கு அவனருளாலே அவன் தான் அடங்கிதான் அவன் காட்டினாத்தான் காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலேனார் அழுத்தமான உரை உரையில் கண்முதல் புலனார் காட்சி புலன் என்றால் மெய் வாய்கள் நோக்கு செவியாகிய பஞ்சேந்திரியங்களாலே அவனை காண முடியும். கண்முதல் புலனார் காட்சியும் இவ்வளவு அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் இவ்வளவு அருமையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கடவுள் தான் நமக்காக என்னவென்றால் புன்முதற் புத வெளிப்பட வகுத்தோம் இவ்வளவு அவன் அருமையாகவும் காண
முடியாமலும் இருந்து உண்டு. அவன் என்ன பண்றான் தெரியுமா, விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்து. இந்த மாதிரி கடவுள் இலக்கணம், இந்த மாதிரி கடவுள் அருமையை வேற எந்த நூலும் சொல்ல. விண்முதல், விண் வழி, தீ, நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, தண்ணீர், மண், இவ்வளவுதானே உலகம். உலகம் இவ்வளவுதான். பார்வடு விண்ணாய் வரந்தயம், இப்படி விண்முதலாகிய பூதங்களை எல்லாம் படைத்தவன் எதற்காக? நமக்காக. விண்முதல் பூதம் வெளிப்பட அப்படி வகுத்திருக்கிறானே, அவன் எப்படி இருக்கிறான்னு கேக்குறீங்களா? அவன் இருக்கிற தெரியாம இருந்துகிட்டு இருக்கான். இதுல மலரிலே மனம் இருப்பது போல, மலரிலே மனம் இருப்பது, மலர் தெரிகிறது மனம் தெரியவில்லை. கண்ணாலே மன மலரை பார்க்கலாம், மூக்காலே மனத்தை, கண் மலரை பார்க்க விவர அந்த மனத்தை காண முடியாது கண்ணால். அந்த மனத்தை எது அறியும் என்று கேட்டால் மூக்குத்தான் அறியும். ஏன் காதும் துவாரந்த மூக்கும் துவாரந்த அது அறியலாம் இல்ல. காதும் துவாரந்த மூக்கும் துவாரந்த எந்தெந்த துளையில தெரிகிற நாற்று எந்த துளையில தெரியக்கூடாதா? தெரிய இது மூக்கு நுகருது அது ஒண்ணுதான் செய்யும், காது கேக்குது அது ஒண்ணுதான் செய்யும். இந்த துவாரத்துல கேட்கப்படாதா? இந்த அளவுக்கு ரகசியமா படைச்சிருக்கோம் நம்ம. என்ன ரகசியம் இருக்கு? இந்த விஞ்ஞானம் எல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. விளங்குறாலே கடவுள் எப்படி இருக்கிறான்னு கேட்டால், உலகம் மலர் போன்றது, உலகம் மலர் போன்றது. இந்த உலகம் நிகழ்கின்ற நிகழ்விலே இருந்து, நிகழ்ச்சியிலே இருந்து கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பூவிலே மனம் இருப்பது போல இருக்கிறார். மனத்தை நீங்க கண்ணால காண முடியுமா? சரி இல்லையான் தான் சொல்லிடுவீங்களா? கண்ணுல பார்த்தையா காணவே காணா, பூவில வாசனை இருக்குது இருக்குதுங்கிற காணவே காணா, காணவே காணான்னா என்னவா காண போக முடியும்? மூக்கால நுகர்ந்தா தாங்க, மூக்கு இல்லாதவனுக்கு மனம் தெரியும். அதனால மலரிலே மனம் இருப்பது போல பூவில் நாற்றம் ஒன்று இருந்தது. விரையில் தீயனன் பாலில் படு நெய்வோல் மறைய நின்றுடன் மாமணிச்சு. இந்த அளவுக்கு கடவுளுடைய ஒரு விளக்கத்தை தெளிவே வேற எந்த சமயவாதிகளும் சொல்லல, வேற எந்த சாமிக்கும் இந்த மாதிரி நூல் கிடையாது. எந்த சாமிக்கும் கிடையாது, மற்ற சாமி கண்ணுக்கு தெரியலன்னா இல்லன்னு இல்லாம இருக்கு. எப்படி அதை வெளிப்படுத்துறது? உறவு ஊர் நட்டு, உறவு ஆகிய அன்பு ஆகிய கோல நட்டு. பாட்டு பாத்தியா? உறவு ஊர் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி ஒரு அன்பாகிய கோல நட்டு, அதுல உணர்வாகிய கயிற்றினாலே நன்றாக தியானித்தால் கடவுளை காணும். உறவு ஊர் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி, முருகன்னா நன்றாக தியானிப்பு, முருக வாங்கி கடைய நெய் வரும். நெய்ய ஒன்னால சாமான்யமா வாங்க வந்துருமா? அதுக்கு இவ்வளவு வேலை செஞ்சாத்தான் நெய்யே வரும். கடவுளுக்கு அர்த்தத்துல சாமான்யமா. அதனாலே என்ன பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய வரும். அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த மூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? அதுதான் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அந்த மூர்த்தியாகி அருள் நிறைந்தது என்பது தாய்மானவர்கள். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கவர நிறைந்த பரிபூரண ஆனந்தம் என்பது தாய்மானவர்கள். அதனால கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் எங்கும் இருக்கிறார். எங்கும் யாரில் சொன்னாரு, எங்கும் கடவுள் இருக்கிறான்னா எல்லாரும் பார்க்கணும் இல்லன்னாரு. எங்கும் கடவுள் இருக்கிறாரு இல்லையில, அப்ப எல்லாருக்கும் தெரியணும் இல்லன்னாரு. அது எப்படி தெரியும்? சூரியன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான்? ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு சூரியன் தெரியுமோ? ரெண்டு கண்ணும் சுத்தமா தெரியல வச்சுக்கப்பா, அவன் சூரியனை பார்க்க முடியுமா? அது போல ஞானம் இல்லாதவனுக்கு கடவுள் தெரியும். ஊனக்கண்ணு இல்லாதவனுக்கு இருந்தா சூரியன் தெரியாது, ஞானம் இல்லைனாலும்

0: வந்து இறக்கி சொல்ல முடியாது. எல்லாரும் ரசிக்கிறாமல் இருக்குது இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் தெரியாதவங்களாம் கூட ரசிக்கிறாமல் இருக்குது இல்ல, படிக்காத படிக்காதது இல்ல, திருவாசத்துல அப்படி சொல்ல முடியாது. பகவானுடைய கருணை எப்படி புயல் நாற்றம் ஊன்று என்பது, புயல் நாற்றம் ஊன்று எங்கு ஒளிவர நிறைந்து மேவிய அரசு ஒளிவர நிறைந்த யுகவே ஒற்றையனுக்கு வம்பன பழுத்து குடி முழுது ஆண்டு வாழ்வர வாழ்த்தம் என்பது திருவாசகம். அதனால கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், உள்ளே இருக்கிறார், புறத்திலே இருக்கிறார், உள்ளொடு புறம் கீழ் மேலாய் உயிர் ஒரு ஒழித்து நின்ற கல்வனை இவன்தான் வந்திக்கு ஆளர காட்டி நின்றார் என்பது பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல். ஆகையினாலே இப்படி கடவுளுடைய அருமை பெருமை அவனுடைய தன்மை அவனுடைய சிறப்புகள் நமக்கு செய்யற கருணை இதெல்லாம் இதுல அப்படியே கொட்டி வச்சிருக்கிறார். ரொம்ப அற்புதமான வாக்கியம், ஒளிவர நிறைந்து மீதிய பெருமை அதற்கு மேல தனக்கு செய்தார்களே சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் தவம்.

அமைச்சரும் ஆறு குழாமும் அரசும் பகைத்தழும் பூசலும் பட்டா நடுவே அமைத்ததோ ஞானம் அத்தமும் நோக்கி இமைத்தழியாதிருந்தார் தவத்தாரே. சாத்திரம் போதும் சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போது மறித்துள்ளே நோக்குமிங்க பார்த்தவ பார்வை பசுமரத்த அணிபோல்

கத்தோக்கு தவ வேண்டே அறியாரே. தவன் இந்த ஓதலும் வேண்டாம்.

நாள் உருவே இனத்திடை நோக்கி இரண்டரை

பெருமானை உரைப்பது பக்தி கொடுக்கும் பணிந்து அடியார் தொழ பணிந்து அடியார் தொழ பக்தி கொடுக்கும் பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுக்கும் முனிவர் எனும் பதம்

இலை தொட்டு பூ பறித்து எந்த கண் எண்ணேன் மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். இலை தொட்டு பூ பறித்து எந்த கண் எண்ணேன் மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன். தலை தொட்ட நூல் கண்டு தாண்டதன் உள்ளம் தலை தொட்டு கொண்டேன் தவங்கண்டவாரே. படரு சடை மாதவம் பற்றிய பத்தர்க்கு படசடை

இடரடையா இடரடை செய்தவர் மெய்த்தவ நோக்கில் இடரடை செய்தவர் மெய்த்தவ நோக்கில் உடரடை செய்தவர் ஒரு மனத்தாமே ஆற்றிக் கிடந்த முதலை கண்டஞ்சி ஆற்றில் கிடந்த முதலை கண்டு அஞ்சி போய் ஈற்று கரடி கதிர்பட்டதன் ஒக்கும் ஆற்றிற் கிடந்த முதலை கண்டஞ்சி போய் ஈற்று கரடி கதிர்பட்டதன் ஒக்கும் நோற்று தவம் செய்ய நூலறியாதவர் சொத்துக்கு நின்று சுழல்கின்றவாறேயே நோற்று தவம் செய்யார் தவம் செய்யார் நூலறியாதவர் சொற்றுக்கு நின்று சுழல்கின்றவாறே பழுக்கின்றவாறும் பழமுன்னுவாரும் குழக்கன்று துள்ளிய கோழியை பல்க குழக்கன்று

ஞானம் பிறாரருளில் பெருந்தன்மையும் உண்டு, பிறார் அருளில் பெருந்தெய்வமும் ஆமே. தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் குமிழ்வது போல உலகந்திரிவாறு, தமிழ் மரம் எம்மாதி அறிவு தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே. உன்னிய போவம் இரண்டுள

பாவம் இரண்டுள பூமியில் நண்ணும் பொழுதறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் பேரத்து அப்புறம் அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே எண்ணி இரண்டையும் பேரறுத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம்

முன்றிந்தனக்கொரு முத்தி தந்தானே, முன்னின்றனக்கொரு முத்தி தந்தானே. சிவனருளால் சிலர்

இருந்தே புனிதம் இணையடே. நன்னே விளக்கன ஞானம் விளைந்தது

கொண்ட சாக்கி எரியின் படிவாம் எரிகொண்ட ஈசன் எழில் வடிவாமீ நாடும் உறவும் கலந்து எங்கள் நந்தியை தே

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 32 பாடல் முதல் 35 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தேவர் பிரான், நம்பிரான். பிரான் என்று சொன்னால் தலைவன், பிராட்டி என்று சொன்னால் தலைவி. தேவருப்பிரான், சிவபெருமான், நம்பிரான். திசை பத்தையும், 10 திசையில் இருக்கிறான். ஏது 10 திசை? ஏது ஏ திருமந்திரம் படிச்சதான் புரியும், வேற எந்த நூலையும் கிடையாது. நேர் திசை 4, கோண திசை 4, மேல் திசை 1, கீழ் திசை 1, திசை 10. எல்லா திசையிலும் இருப்பான். இன்னும் சொல்லுவார், திசைகளையே ஆடையாக கொண்டிருக்கிறான். எல்லா திசைகளையுமே ஆடையாக கொண்டிருக்கிறான். அர்த்தம், இறைவன் எல்லா இடத்திலும் அப்படியே உள்ள இருக்கான், அவன் இல்லாத இடமே கிடையாது. மேவு பிரான், விரிநீர் உலகு ஏழையும் தாவு பிரான். 7 உலகம் இல்லை, 7 உலகம்னா வெறும் 7 இல்லை, பல உலகங்கள், எழுகின்ற உலகங்கள் சொன்னால்தான் எல்லா உலகமும் ஆனாய் நீயே. நீர் உலகு ஏழையும் தாவுகிறான், தன்மை தான் அறிவார் இல்லை. பாவுகிறான் அருள் பாடலும் ஆமே. இறைவனை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியாது. குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி இந்த குழியில விடுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு திருமந்தத்தில், குருவினுடைய பெருமை சொல்லும் பொழுது. அது மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு அருள் கிடைக்கிது, அருளை வைத்து கொண்டு அவங்க அவங்க லெவலில் இறைவன் இப்படி இப்படின்னு சொல்லி பொதுப்படையே சொல்கிறாங்களே அன்றி முழுமையாக பாட முடியாது. இவரே சொல்ல பாருங்கள், அவ்வளோ பெரிய ஞானி, 3000 ஆண்டுகள் தவம் செய்தவர், ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடினவர், அவரே சொல்கிறார், உங்களை இறைவனுடைய அருளை பாடுவதற்கு என்னால் பாட முடியுமான்னு கேட்கிறாரு. இறைவனை பாடுவதற்கு எனக்கு ஏதோ அறிவுங்கிறார். இப்போ நமக்கு அறிவு உண்டு, எவ்வளோ எது வரைக்கும் செல்லுபடியாகும், ஒரு அளவுக்கு தான் போவோம், முழுமையாக போக முடியாது. இந்த பாடல் வந்து கொஞ்சம் எல்லாரும் துன்புறுகிற துன்பம் அடைகின்றவர்களை பற்றிய ஒரு பாடல். பதி பல ஆயது பண்டு உலகம், விதி பல செய்து ஒன்று மெய்மை உணரார், துதி பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் பதியிலர் நெஞ்சில் வாடுகின்றாரு. இது பதிபல, கடவுள் ஒருத்தர் தான், எல்லா கேள்வி பாட்டு கொஞ்சம் ஆழமாக கவனிக்கணும். இறைவன் ஒருத்தர் தானே, பதிங்கிறது ஒன்று தானே, அப்போ பதி பலன்னு போட்டிருக்கு, பதி பலன்னு போட்டிருக்கு. உயிர்கள் தானே பல, ஆன்மாக்கள் பல, கடவுள் ஒன்று. இங்க பதி பலன்னு சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஒவ்வொரு கடவுளை வழிபடுகின்றார்கள். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம். குறியது உடைத்தாய் வேத ஆகமன் குறியிருந்து அங்கே அறிவின் அருளால் மன்னி. சிவஞான சித்தியார், அம்மையோடு அப்பனாகி செறிவு ஒழியாய் நின்று சிவனடி சென்னி வைப்பம். அறுவகை சமயத்தவர்களுக்கும் அவ்வவர் சமயத்தில் இருக்கக்கூடிய கடவுளர்கள் இருக்காங்க இல்லையா, அவரவர்களுக்கு அந்தந்த கடவுளாக ஒரே இறைவன் எல்லா இடத்திலும் அவரவர்களுக்கு கடவுளர்களாக இருக்கிறான். இப்ப பதிபல ஆவது பண்டிகை உலகம். இந்த உலகத்தில் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அப்படியெல்லாம் வழிபடுகின்றார்கள். விதி பல செய்து ஒன்று மெய்மை உணரார். விதிகள் நிறைய செய்யறாங்க, வழிபாட்டு முறைகள், விதிகள், நூல்கள், புத்தகங்கள் எல்லாம் போடுறாங்க, ஆனா உண்மையை உணர மாட்டாங்கிறாங்க. அதான் கற்றலே கேட்டலே நன்று. நானே அழகா சொல்லுவேனே, நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்காதீங்க. இந்த மாத பத்திரிகை, வார பத்திரிகை நிறைய வருது இல்லையா, அதெல்லாம் பெரும்பாலும் என்ன செய்யுங்க, கண்ணால பார்த்துட்டு விட்டுருங்க, அதெல்லாம் மெனக்கிட்டு படிக்க வேண்டாம். சைவ சித்தாந்தங்களை மட்டும் படிங்க, திருமொழிகளை மட்டும் படிங்க, கண்டு அதை படிக்கணும், குழப்பம் இல்லாம இருக்கும். விதி பல செய்வார். ஒவ்வொரு நூல்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசு புதுசாக எழுதுறாங்க. உதாரணம் சொல்கிறேன், ஒரு நூலில் கலப்பு எண்ணெய், சைவ சித்தாந்தம் கேட்டவங்களுக்கு இது புரியும், என்கிட்ட படித்தவங்களுக்கு இது பழைய செய்தியாக இருக்கும், சித்தாந்தம் படிக்காதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். பஞ்ச எண்ணெயை அஞ்சு எண்ணெயை கலக்கணுமா, ஒரு நூலில் போட்டிருக்கோம், அஞ்சு எண்ணெயில் தீபத்தை ஏற்றினோம்னா குடும்பத்துக்கு நல்லது, பரிகாரம் மதிப்பேரு பரிகாரம்னு சொல்லி நூலில் சொட்டுருவாங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அஞ்சு எண்ணெயை வாங்கிட்டு வந்து ஒன்றா கலந்து அதை வந்து விளக்கேற்றுவாங்க. சரி, அது அது நடைமுறைக்கு சாத்தியப்படுதா, சாத்தியப்படலை. சரி, அந்த மாதிரி அஞ்சு எண்ணெய்களை சேர்த்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஏதாவது ஆகமம் சொல்லியிருக்கா, திருமுறைகள் சொல்லியிருக்கா, திருக்குறள் சொல்லியிருக்கா, சித்தாந்தம் சொல்லியிருக்கா, சொல்லலை. சரி, சைவம் தான் விட்டுருங்க, வைணவத்தில் ஏதாவது சொல்லியிருக்கா, வைணவ நூலில் இருக்கா, இல்லை. சைவ நூல்லையும் இல்லை, வைணவ நூல்லையும் இல்லை, ஆனால் இவங்களா விதிகளை உருவாக்கி கொண்டு போகிறாங்க. அதுபோல யாராவது புதிய விதிகளை உருவாக்கி வழிபட்டார்களே ஆனால் அவர்களுக்கு துன்பம் வரும். நான் கேட்பேன், அஞ்சு எண்ணெயில விளக்கு ஏத்துறீங்க ரைட்டு, யாராவது அஞ்சு எண்ணெயை கலந்து யாராவது வீட்டில் முறுக்கு சுடுறீங்களா, தீபாவளிக்கு பலகாரம் செய்கிறீங்களா, இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய், நீங்கள் ஏதாவது தீபாவளிக்கு பலகாரத்துக்கு அஞ்சு எண்ணெயில் பலகாரம் செஞ்சீங்கன்னா சாமிக்கு அஞ்சு எண்ணெயில் விளக்கு ஏத்துங்க. இப்போ நமக்குன்னா சுத்தமான நெய்யில் செய்கிறோம், சாமிக்குன்னா அது கடையில் இப்போ என்ன விற்கிதுன்னா விளக்கேற்றுறதுக்குன்னே தனியாக நல்லா இருக்காமல இப்போ. அதனால் இந்த கலப்படமான எண்ணெய் இருக்குல்ல, கழிசடை, அதையெல்லாம் ஒரு பாக்கெட்டில் போட்டு அது விளக்கேற்றுறதுக்குன்னு விற்கிறாங்களாம், சமையலுக்கு நல்ல எண்ணெய் விற்கிதான். எங்கள் வழிபாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் சட்னி அரைக்கிறதுக்கு நல்லா முத்தனை தேங்காய் வாங்கிட்டு வருவோம், சாமிக்கு பாருங்கள் இருக்கிறதுலே இலசாக இருக்கும், கடகாரங்களே சொல்லுவாங்க சாமிக்கு தாங்க. இல்லை நம்ம எவ்வளோ சீப்பாக வழிபாடு செய்கிறோம்னு பாருங்கள், எல்லாம் கடவுளுக்குன்னா கொஞ்சம் தர குறைவாக தான் வாங்குகிறோம், நமக்குன்னா கொஞ்சம் ஹையர் குவாலிட்டி அதான் சொல்கிறார். எதனால் இப்படி கஷ்டப்படுறாங்க, கடவுளுக்கு செய்யும்போது நல்லதாக செய்யணும், நம்முடைய தேவைகளுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் சட்னி அரைக்கணும்னா ஒரு இலசா இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் சாமி எப்படி இருக்கணும், நல்லதாக இருக்கணும். நியாயன்மார்களுடைய அன்பும் பக்தியும் எங்கேயோ இருக்கிறது, நம்முடைய பக்தி ரொம்ப மோசமான சூழல் இருக்கிறது, அதனால தான் அவ்வளோ கஷ்டப்படுறோம். சொல்றார் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையேங்கிறார். அப்ப நம்முடைய வழிபாட்டில் நிறைய குறைகள் உண்டு. இது போன்ற திருமந்திர வகுப்பு, சைவ சித்தாந்த வகுப்பு, திருமுறை வகுப்பு, நல்ல சமய சொற்பொழிவு, இதையெல்லாம் கேட்டாதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்த பாடல்ல எப்படி இறைவனை வணங்க வேண்டும், 108 அஷ்டோத்திரம்னு சொல்றது, 108 நாமாவளியா, நாமாவளி தமிழில், அஷ்டோத்திரம் 108. இந்த 108 ஏனால வந்தது, நூத்தி எட்டுங்கிறது என்னது? ஒரு அர்ச்சனை செய்யறீங்கன்னா அஷ்டோத்திர சீட்டுன்னு ஒன்று போட்டிருக்கோம், அஷ்டோத்திர அர்ச்சனை சீட்டு போட்டிருக்கா? அர்த்தனை சீட்லாம் வாங்கிடுறீங்களா? அஷ்டோத்திரம்னு போட்டிருக்கா? அதில் நூற்றி எட்டுன்னு இருக்கா? ஆனால் சிவாச்சாரியார் நூற்றி எட்டு சொல்கிறாரா? இப்போ நூற்றி எட்டுனா என்னன்னு கேட்டேன். 27 நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 27 × 4 108. ஏன்னா யாராக இருந்தாலும் 27 நட்சத்திரத்துக்குள்ளே தானே பிறந்தாகணும், அதுக்கு மீறி பிறக்க முடியாது. அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் 108ன்னு சொல்கிறது உண்டு, அது ஒரு வகையான கணக்கு. 9 கிரகங்கள், 20 நட்சத்திரம், வருஷம் 60, ராசி 12, இசைனா 108. சரி, ஒரு புதிய விளக்கம் ஒன்று கொடுக்க போகிறேன். ஒரு எறும்புக்கும் தன் உடம்பு தன்னுடைய கையில் எட்டுச்சான், அதானே எஞ்சான் உடம்பு. இப்போ நமக்கும் எட்டுச்சான் கரெக்டாக இருக்கும், எட்டுச்சான் கரெக்டாக இருக்கும். ஒரு சாணுக்கு எத்தனை விரக்கடை? 4, 8, 12 விரக்கடை போட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு சாண் இருக்கும். அது 12 விரக்கடை, 4, 8, 12 ஒரு சாண். என் சாண் உடம்பு எல்லாருக்கும் உள்ளது சொல்கிறோம். மிருகங்களுக்கு, மிருகங்களிலிருந்து புழு பூச்சி எல்லாத்துக்குமே காமனாக எல்லாத்துக்கும் பொருந்தோம், நமக்கு மட்டும் பொருந்தாது. நமக்கு 9 சான், நமக்கு மட்டும் 9 சான். அது என்ன புதுசாக 9 சான்? நம்ம விரல் நுனியிலிருந்தே இதுவரைக்கும் 8 சான் வரும், இதுக்கப்புறம் ஒரு சான் நம்மகிட்ட மனிதனிட்ட மட்டும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சான் உயரத்தில் மேல் நோக்கி வளர்றோமா நம்ம? அங்கே என்னோட பவர் இங்கே இதுவரைக்கும் இருக்குது, 9 சான் வரைக்கும் இருக்கணும். இந்த 9 சான் அதை 12 விரக்கடையால் பெருக்கினீங்கன்னா 9 × 12 108. அதனால் 108 மலர்களை தூவி அர்ச்சனை பண்ணணும், அஷ்டோத்திரம்னு பேர். சார், 108 மலர்களை எங்கே சார் தேடுறது? சில பேர் கேட்பாங்க, 108 ஒரே மாதிரி பூவா வேற மாதிரி பூவா? இது ஒரு பிரச்சனை, கவலையே பட வேண்டாம். ஒரே ஒரு தாமரை பூ வாங்குங்க, அதை எடுத்து அப்படியே இறைவனுக்கு சாத்துங்க, ஒரு அஷ்டோத்திரம் முடிஞ்சிடும். ஏன் அது உள்ள எண்ணி பார்த்தீங்கன்னா 108 இருக்கும். அதனாலதான் திருவீழிமிழையில கண்ணன் தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை செய்தான். அதில் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா தாமரை பூ கிடைச்சா வாங்கிடுங்க, வெண்தாமரை கிடைச்சா வாங்குங்க, தாமரை பூவை கொண்டு போய் அர்ச்சனையை கொடுங்க. தாமரை பூவை கொடுக்கும் பொழுது மொட்டா கொடுக்கக்கூடாது, மொட்டா இருக்கிறத நல்லா அமுக்கி அதை நல்லா விரித்து கொடுக்க வேண்டும், அப்போதான் வாழ்க்கை மலரும். வாழ்க்கை மலரணுமா வேண்டாமா? ஆனால் மலர்ந்த தாமரையை கொடுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். இது அஷ்டோத்திரம் 108. சகசரநாமம்னு ஒன்று இருக்குது, அது என்னது? 1000 நாமம் சொல்ல சொல்லியிருக்கேன். 1000 நாமமும் போந்தும் இருந்தும் போழுகின்றேன். 1000 நாமம், 1000 பேர் சொல்றாரு. வந்து திருமந்திர வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், அப்பர் பெருமானுடைய வார்த்தை. பேராயிரம் பரவி, இத்தனை பேர், எத்தனை பேர் அவருக்கு? நம்ம ஒரு நாளைக்கு 1000 பேர் சொல்லி கூப்பிடுறோமா? ஆனா தினந்தோறும் இந்த பாட்டை பாடுறோம், பேராயிரம் பரவி வான ஒரே தும்பம்மானை, பிரிவிழா அடியாருக்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ திருத்தருள வல்லான் தன்னை, திருப்புறங்கள் தீயடத்தின் சிலை கை கொண்ட போரானை, உள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன்னு தினந்தோறு தேவாரம் பாடுறமே அன்றி ஒரு நாள் கூட 1000 பேரை சொல்லி கூப்பிடல, கேட்டா நேரம் இல்லை. இல்லைங்க, திருமூலர் 1000 பேரை சொல்லி கூப்பிடுறாரு. சார், அவர் பொழுதுபோக்கு இல்லாதவர் சார், அவர் காட்டு உலகம் தவம் பண்றவர், 1000 பேர் சொல்லி கூப்பிடுவாரு, நமக்கு நேரம் இருக்கா? நொண்டி சமாதானம். எப்படி இறைவனை வணங்க வேண்டும்? ஆயிரம் நாமங்கள், ஆயிரம் பெயர்.
3: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

திருக்கோயில் சிவன் உரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினைகள் தீரும் என்பது அப்பர் சுவாமிகள் அமுத வாக்கு. தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன், நில அமலினை தானத்தோடு எத்தானத்தும் திருக்கோயில் கொண்டு எழுந்துருளியிருப்பவர் சிவபெருமான். அஞ்சாதே கயிலாய மலையெடுத்த அறக்கர்கோன் இராவணன், அரணாரை பூசித்து அருள் பெற்ற புண்ணிய பூமி இலங்கை, எண்ணிறந்த சிவாலயங்களை தன் அகத்தே கொண்டு விளங்கிய ஈழமண்டலத்தில் ஒரு சில சிவாலயங்களையாவது இன்று வழிபடும் பேர் நமக்கு வாய்த்திருக்கிறது. தாமரை அரும்பு ஒத்த தன்னார் இலங்கை பெருநிலத்தில் பஞ்சேஸ்வரம் என்று போற்றப்பெறும் ஐந்து சிவாலயங்கள் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களாகும். அவை திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருத்தொண்டீஸ்வரம், முன்னீஸ்வரம், நகுலேஸ்வரம் என்பனவா மற்றும் நந்தீஸ்வரம், சோமசுந்தரேஸ்வரம் முதலான தலங்கள் இருந்தமை வரலாற்றின் மூலம் அறிகிறோம். இத்தலங்கள் முறையே ரத்மலானையிலும் கண்டி கட்டுக்கரையிலும் இருந்ததாக இயம்புவர். இலங்கையின் கீழ்த்திசைக்கு தம்பலகாமத்து ஆதி கோணேஸ்வரர் ஆலயம், மேற்றிசைக்கு மாதோட்டத்து கேதீஸ்வரர் ஆலயம், தென் திசைக்கு மாத்தரையில் சந்திரசேகரர் ஆலயம், வடதிசைக்கு கீரிமலை சரிவில் திரு தம்பலேஸ்வரர் ஆலயம் அரணாக அமைந்து அழகு தருவனவா. கீரிமலையைச் சார்ந்த நகுலேஸ்வரத்திற்கு அண்மையில் உள்ள தீர்த்தம் கடலோடு கலக்கும் சிறப்பினது. குதிரை முகமுடைய மாருத புரவீகவல்லி என்னும் சோழ அரசு இளம் குமரியும் கீரி முகமுடைய நகுலமுனியும் தீர்த்தமாடி நல்வடிவு உற்றனர். வெள்ளை வில்வபத்ர கோணேஸ்வரர் ஆலயம், தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் முதலிய சிவாலயங்களும் நெஞ்சை நெகிழ்விப்பன. வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ் கதிர்காமம், கதலி சூழ் தெற்றி சிப்பையிலும் ஈழத்தினி கதிர்காமக்கிரி, மணி தரளம் வீசிய அணி அருவி சூழ மருவு கதிர்காமம் என்று அருணகிரிநாத பெருமான் போற்றும் கதிர்காமம், அருக்கோணாமலை முதலான குகாலயங்கள் எண்ணும் தோறும் இனிமை தருவன இன்னருள் பயப்பன. மூர்த்தி தலம் தீர்த்தம் எனும் முச்சிறப்பும் வாய்ந்த திருக்கோயில்கள் பலவற்றிற்கும் மகுடமாக திகழ்வன திருக்கோணமலையும் திருக்கேதீச்சரமும் ஆம். முதலாவதாக நால்வர் துதி.

திருக்கோணமலை இமய வடகையிலை செல்வனின் இணையடிகளை ஏத்திப்பணிய பதினெண்கணத்தவர்களும் கூடியிருந்தனர். ஆதிசேடனும் வாயுதேவனும் அன்னாலார் அருட்காட்சிக்கு தவம் கிடந்தனர். யார் உலகில் அதிக பலசாலி என்று அறிய ஆர்வம் காட்டினர் அமரர்கள். வளரு சிமய இமயப் பொறுப்பின் சிகரங்களை தம் ஆயிரம் படங்களாலும் பற்றி படர்ந்தான் ஆதிசேடன். காற்று கடவுள் கனகமால் வரையின் சிகரங்கள் முன்றினை தென்னகத்தே அமையுமாறு செய்தனர். மாகமார் காலத்தி மலையெழு கொழுந்தாயுள்ள ஏகநாயகனார் அமர்ந்த திருக்காலத்தி மலை ஒன்று, திருசிராமலை இரண்டு, திசையனைத்தும் புகழ் விளங்கு திருக்கோணமலை மூன்று. இத்திருத்தலங்களே தென்திருக் கைலாயங்கள் என்று செவ்வந்தி புராணம் செப்புகிறது. திருமந்திரம் முதலான ஞான சாத்திர தோத்திர பனவல்களால் பாராட்டப் பெறுகிற இளமண்டலத்தின் இணையிலா திருத்தலம் திருக்கோணமலை. அத்தியுக்கிர யானை படம் ரத்ன திரிகோண சைலம் என்பார் அருணைமுனி. திருக்கோணாமலை தலத்தாறு கோபுர நிலை அழகை தித்திக்கப் பாடுகிறார் திருப்புகளில். அனுகூலமே புரி பெருமான் அமர்ந்த ஆலயம் அல்லவா அது? திரிகூடம், திருகோண சைலம், திருக்கோணேச்சுரம், திரிகோணமலை, திருக்கணாமலை என்று போற்றப் பெறும் இத்திருத்தலத்தை நாட்டும் புகழ் ஏழ நாட்டில் பவ இருளை வாட்டும் திருகோணமாமலை என்று போற்றுகின்றார் திருவருட்பிரகாசர். 700 யோசனை விஸ்தாரம் உள்ள சிகரப்பரப்பை உடையது கோணசீலம். கோணம் வளைவு, கூரிய நுனி, முனை சிகரம். சிகரம் குறித்து வருவது காணலாம். இயற்கை எழில் கொஞ்சும் கோலாகல கிரி கோணமாமலை. ஆளிபுடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் மன்னு திருக்கோணமாமலை என்று போற்றுகிறார் பாக்கியப்பயனாப்பதி குன்றத்தூர் தெய்வ செக்கிழார் சுவாமிகள். கோணப்பிரான் குடிகொண்ட மலையோ கோணமலை, இறைவரு கோணநாதர், கோணேஸ்வரர் கோணாசலேஸ்வரர், இறைவி கோணநாயகி, மாது உமையாள், தீர்த்தம் கோண தீர்த்தம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலையை புறநேர்மை பெண்ணில் புகழி வேந்தராம் திருஞான சம்பந்த பெருமான் பாடும் திறம்தான் என்ன. கரைகளு சந்தும் காரகிப் பிழவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறைகடல்லோதம் நித்திலம் கொளிக்கும் கோணமாமலை, செழுங்கடற் தரளம் செம்போனும் இப்பியும் சுமந்து கொளித்து வன் திரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமாமலை, விரிந்துயரு மவ்வன் மாதவி புன்னை வேங்கைவன் செருந்தி செண்பகத்தின் குறுந்தொடு முல்லை கொடிவிடும் பொழில் சூழ் கோணமாமலை, வனப்பால் வைத்ததோர் கருணை தன் அருட்பெருமையும் வாழ்வும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகழாளர் கோணமாமலை, துன்றுமுன் பவ்வ மவ்வாலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரைபல மோதி குன்றும் முன் காணல் வாசம் வந்து உலவும் கோணமாமலை என்று மூன்றாம் திருமுறையில் முத்தமிழாகரர் மொழியும் திறம் காண்மின். இரண்டாம் திருமுறை இந்தளப்பண்ணிலும் கோணம் என்று குறித்து அருளியுள்ளார் தெக்காரும் மாகோணத்தானே என்று திருநாவுக்கரச சுவாமிகளும் போற்றியுள்ளார். பழம்பஞ்சுரத்தில் பைந்தமிழ் சுந்தரர் மாகோணத்தானே என்று திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார். பழமையான ஆலயம் காலத்தாற் பழுது உரினும் மீண்டு எழு புதுக்கோயிலாக இற்றை நாள் காணும் ஆலயத்தே எழுந்தருளி உள்ள பிரானாரை, கொடிது எனக் கதரும் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை கோகநகக் குன்றை கமலமார்பாதர் என்றும் பைந்தலை நாகம் படருள் சடை முடி வைத்தார் என்றும் பெயர்ந்த நன் மார்க்கும் குருவராய் குருவாக நின்றார் என்றும் பாலராவாயர் பண்சுமந்த பாடலால் பரவும் பண்புதான் பரசமய கோளறி பாங்குரப்பாடியருடைய உதய கீதமாம் இத்திருத்தலப் பதிகத்தை உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமாகி தொல்வினையடையார் என்பது திண்ணம். வானிடை பொலிந்து வாழ்வரி என்பதற்கு ஐயமும் உண்டு. காசி ராமேஸ்வரம் இம சேது பரியந்தம் என்று யாத்திரை குறித்த சொல்லாட்சிகள் உண்டு. சேது தென்பால் விளங்கும் திருத்தலம். வடவர்கோன் பாவை மங்கையர்க்கரசியார், பாண்டிய மன்னன், குலச்சிறையார் எனும் அமைச்சர் பெருமான் இவர்களுடன்
ராமேஸ்வரத்து அண்ணல்லடி பரவிய ஞானசம்பந்த பிள்ளையார் அங்கு இருந்தபடியே தாயினும் நல்ல தலைவர் எழுந்தருளியுள்ள திருக்கோணமலையை போற்றி பரவிய திருப்பதிகம், நிறைகடல் அரவம் எனத் தொடங்கும் அருப்பதிகம், மூன்றாம் திருமுறை பண் புறநேர்மை.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா திருச்சாட்டிய குடியில் பாடியது பண் பஞ்சமம். காவிரிக்கு தென்கரையில் உள்ள சிவத்தலம் திருக்கேழ்வேளூர், அதற்கு மேற்கே திருக்கை சின்னம் வழியாக திருத்தருப்பூண்டி செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது திருச்சாட்டியக்குடி. இப்பொழுது சாத்தியக்குடி என்று கூறுகிறார்கள். சுரதேவதை இறைவனை பூசித்த தலம் இது. கோயிலின் பெயர் ஏழிருக்கை. 6 ஆதாரங்களுக்கும் மேலிருக்கும் 7வது இடம் துவாதசாந்தம் என்பார்கள், அதுவே 7வது இருக்கையாகும்.

சாட்டிய குடியில் ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் எழுந்தருளிய ஈசனுக்கு கருணை பெரியது. இளநிலாவான சந்திரன் தவளும் சடைமுடி அவிழ்ந்து உச்சிக்கொண்டே சரிகிறது. குண்டலங்கள் விளக்கமாக இருபக்கமும் தொங்குவதால் காதுகள் தாழ்ந்திருக்கின்றன. கழுத்து கருப்பாயிருக்கிறது. இப்பெருமானுடைய சிவந்த வாய் நம்மை நோக்கி புன்னகை

ஏழிருக்கை திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள ஈசனுக்கு பாம்புதான் மணிமாலை. உண்ணும் பாத்திரம் மண்டை ஓடு, பட்டத்து யானை எருது. அன்பர்கள் கண்களில் வழியும் கண்ணீர் அருவிதான் இவருக்கு திருமஞ்சனமாடும் இடம். மலையரசன் மகளான பார்வதி மகிழ்ச்சி தரும் பெருந்தேவி. சந்தனமாக அணிவது திருநீரு, வேதங்கள் இனிய பாடல்கள், சடைதான் என்றும் கலற்றப்படாத மணிமகுடம். திருச்சாற்றிய குடியில் வழிபடும் அன்பர்களின் அழகு பொழியும் நெஞ்சம்தான் இவருக்கு திருக்கோயில் கருவறையாகும்.

ஏடிருக்கை திருக்கோயிலில் எழுந்தருளிய ஈசனுக்கு பெருமையும் உண்டு, எளிமையும் உண்டு. நான்முகன் முதலிய தேவர்களின் கூட்டம் அப்பெருமானை வணங்கிக் கொண்டு பின்னால் செல்கிறது. வேதங்கள் நான்கும் தொடர்ந்து செல்கின்றன. அத்தகைய பெருமானுக்கு உறைவிடம் பேய்கள் திரியும் சுடுகாடு. அவருடைய போர்வை யானை தோல், உணவு பல இடங்களிலும் திரிந்து வாங்கும் பிச்சை, கோவணம் நெருப்பை போல் நஞ்சை கக்கும் பாம்பு, ஜபமாலை பளிங்கு மாலை, திருச்சாட்டிய குடி வேதியர்கள் இழகிய நெய்யை சொரிந்து வளர்க்கின்ற ஓமத்தீயின் ஒளிதான் இவருக்கு விளக்காக இருக்கிறது.

ஏழிருக்கையில் எழுந்தருளிய ஈசனுக்கு பாடல்கள் நான்கு வேதங்களாகும். அன்போடு பாடும் கந்தருவர் தும்புருவும் நாரதரும் ஆவர். சேருகின்ற இடங்களையெல்லாம் நடன அரங்காக்கிக் கொண்டும் மாலை போல் அமைந்த மூன்று உலகங்களிலும் இவர் நள்ளிருளில் நடனமாடுவார். தாளத்துக்கு ஏற்ப அவர் நடனமாடும் போது கையில் பிடித்த உடுக்கை தானே ஒலி செய்யும். திருச்சாற்றிய குடி மெய்யன்பர்களின் இதயத் தாமரைதான் இந்த ஈசனுக்கு கமலாசனமாகும்.

ஏழிருக்கை திருக்கோயிலில் எழுந்தருளிய ஈசனுக்கு திருமகன் முருகப்பெருமான். தேவியோ உமையவள், இலக்குமி மருமகனின் தாய், மருமகன் மன்மதன், மாமன் இமயமலை மன்னன், மலையரசன் மகளான பார்வதி இப்பெருமான் பெற்ற பெரிய செல்வ வளம் ஆவாள். இப்பெருமான் சிவபுரத்தவன். இவன் தோழன் குபேரன் திருச்சாட்டிய குடியிலுள்ள சிவனுக்கு அக்னி தேவன் போல இரண்டு முகம், மூன்று கால், ஏழு கைகள் உள்ளன. இவர் செந்தழல் புலம்பன்ன மேனியர்.

தீயின் வடிவமானவனே, நீரே, காற்றே, நிலமே, வானமே, வானில் நின்று வாழ வைக்கும் பொன்னார் மேனியனே, வெள்ளிமலையே, எனக்கு ஆதரவானவனே, வேறு ஆதரவற்ற தனியனேன் மனமே கோயிலாய்கொண்டு எழுந்தருளும் சிவபெருமானே, திருச்சாற்றிய குடி அடியார்களுக்கு மிக இனிய படமாகி நீக்கமர நிறைந்து ஏழிருக்கை திருக்கோயிலில் நீ எழுந்தருளியிருக்கும் தன்மையை எனக்குச் சொல்வாயப்பா.

செம்பொன்னே, பவளமலையே, வழிபட காத்து நின்ற பிரமன் மால் முதலிய தேவர் கூட்டத்தில் அன்புடையார் பருகும் நிறைவான அமுதமே. அப்பனே, பித்தனாகிய என்னை ஆளுடைய தலைவனே, அணுவானவனே, மலை போன்றவனே, சிவபெருமானே, சுகத்தைச் செய்பவனே, சாற்றியக்குடி அடியார்களுக்கு இன்பமானவனே, எங்கும் நீக்கமர நிறைந்து ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் நீ எழுந்தருளி இருக்கும் தன்மையை எனக்குச் சொல்வாயாக.

சிவந்த கண்களை உடைய திருமாலே போற்றி, நான்முக பிரமனே போற்றி, சிவபுரமாகிய திருக்கையிலையில் வீற்றிருக்கும் அழகான கருணைக் கண்களை உடையவனே போற்றி, இறப்பில்லாதவனே போற்றி, தேவர்கள் தலைவனே போற்றி, தத்தமக்குரிய வேதங்களையும் சகல கிரியைகளையும் கற்ற அந்தனர் வாழ்கின்ற திருச்சாட்டிய குடியில் வீற்றிருக்கும் எங்கள் தலைவனே போற்றி, ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் அருள் புரியும் இறைவனே போற்றி போற்றி, உன் திருவடித் தாமரைகளுக்கு வணக்கம்.

எல்லாம் வல்ல சித்தனே அருள்க, செம்மையான கண்ணனே அருள்க, சிவபுர நகரில் வீற்றிருக்கும் ஐயனே அருள்க, மரணமற்றவனே அருள்க, தேவர்கள் தலைவனே அருள்க, குதித்தோடும் நீர் நிலைகளும் வயல்களும் குளிர்ந்த சோலைகளும் சூழ்ந்த திருச்சாட்டியக்குடி என்ற திருத்தலத்தில் ஏழிருக்கை என்ற திருக்கோயிலில் எழுந்தருளி முத்தி அளிப்பவனே அருள்க, எல்லாவற்றுக்கும் முதன்மையானவனே அருள்க, எல்லாருக்கும் முன்னவனே என் பிறவித் துயர் கெடுத்து அருள்வாயாக.

0: முயற்சிக்கு ஏற்ப பலன் தரும் வயல்களையும் பசுமையான சோலைகளையும் நீர்நிலைகளையும் உடைய திருச்சாட்டிய குடி என்ற தலத்தில் உள்ள அடியார்கள் சம்பாதித்த பொருளாக இருப்பவன் ஏழிருக்கையில் எழுந்தருளிய பெருமான். அவன் திருவடித் தாமரைகளின் மேல் மெய்ப்பொருளைக் காட்டும் கலைகளைப் பயின்ற கருவூர்த்தேவர் பாடிய பாமாலையில் உள்ள 10 பாடல்களையும் மனத்தில் பதித்த மக்களுக்கல்லவா சிவலோகம் ஒளிவிளங்கிப் பிரகாசிக்கும்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: பதியேன் கேட்டேன் யானை ஏறி மன்ன போற வருவீர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: 12 திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: அதற்கு மேலே எட்டாவது திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சியும் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாகி முந்திய முதல் முந்திய முதல் முதல்னா போதாத முந்திய முதல் எல்லாருக்கும் முதல் முதல் சொல்லிக்கிட்டு இருக்கான் பாரு அவை எல்லாருக்கும் முந்தி இருப்போம்னார். இந்த வாதிகள் திருவாசகத்துல வாக்கியங்கள் உங்களுக்கு சமர்த்தான வாக்கியங்கள் இருக்கும். இப்ப முதல் என்று சொன்னால எத்தனையோ பேர் முதல் இருக்கிறான். பணக்காரன்னு சொன்னா பொதுவா இந்த ஊர்ல எத்தனையோ பணக்காரன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் மேல பெரும் பணக்காரன் சொன்னாதானே அவனுடைய செல்வம் தெரியும். இந்த ஊர்ல பணக்காரன் நிறைய பேர் இருக்கிறான்னு சொன்னா இந்த பெரும் பணக்காரனுக்கு உள்ள சிறப்பு தெரியாது. இந்த ஊர்ல பணக்காரன் ஆயிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல இவருதான் இந்த பெரும் பணக்காரன் என்பது போல புரியுதா. இவர்தான் சண்முகத்துக்கிட்டதான் பணம் கூட நிறைய இருக்குது. இங்க இருக்கிற ஆள்கிட்ட எல்லாம் பணம் இவர்கிட்ட இருக்கிறதுல ஒரு பத்துல ஒரு பங்கு கூட இல்ல, ஆயிரத்துல ஒரு கூட இல்ல, இவர்கிட்டதான் பணம் ஏராளமா இருக்குது அப்படின்னு சொன்னாத்தான் சண்முகத்துக்கிட்ட இருக்கிற பணம் தெரியும். நல்லா விளங்குதா. அது போல முதல் என்று சொல்லுகின்ற விஷ்ணுவும் முதல்தான், பிரம்மனும் முதல்தான், இந்திரனும் முதல்தான், சந்திரனும் முதல்தான், சூரியனும் முதல்தான், பிரமாவும் முதல்தான். அல்ல சொல்ல முடியுமோ அல்ல. அவரவர்கள் எல்லைக்கு உட்பட்ட முதல்வர்களாக இருப்பார்கள். அவரவர்களுக்கு உட்பட்ட சிற்றரசர்களை போல, சிற்றரசர்களை போல இப்ப சொன்னா புரியும். சிற்றரசர்கள் இந்த இந்த கரூர் மாவட்ட ஆளுகிறான், கரூர் மாவட்டத்தை ஆளுகிறான் ஒரு சிற்றரசர். எல்லா உலகங்களுக்கும் தலைவராக இருப்பவன், இந்தியா முழுவதுக்கு இருப்பவன் யாரு? ஜனாதிபதி. இந்தியா முழுவதுக்கு இருப்பவன் ஜனாதிபதி. அதே போல எல்லாருக்கும் மேலே தலைவராக பிரம்ம விஷ்ணு இந்திரன் முதலான எல்லாருக்கும் மேல தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால முந்திய முதல்வர். அதை முழு முதல்னு சொல்லுவாரு, முந்திய முதல் சொல்லுவாரு, முழு முதல்னு சொல்லுவாரு, முந்திய முதல், முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். இங்கே உலகம் தோற்றுவதற்கு நீ முதலாக இருக்கிறாய், உலகம் நிற்பதற்கு நடுவாக இருக்கிறாய், உலகத்தை முடிப்பதற்கு முடிவாக இருக்கிறாய். உலகத்தை முடிக்கும் போது அவன் முடிவாக இருக்கிறார். அவனை தவிர வேற யாரும் இல்லை. கடைசியா இருக்கிறவன் சிவன்தான், முதலாக இருக்கிறவனும் சிவன்தான். உண்டு கொண்டும் போது அவன் தான் இருக்கிறான், நடுவில் காத்து கொண்டு இருக்கிறான், காத்து கொண்டு இருக்கிறான். கடைசி என்னவென்ற எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவன் ஒருத்தன் தான் இருப்பான். ஒருத்தன் தான் இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே சித்தியான். இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவனே, கடைசி காலம் உலகம் முழுவதும் சங்காரப்ப சூரியன் இருக்க மாட்டான், சந்திரன் இருக்க மாட்டான், நட்சத்திரம் இருக்காது, நீர் இருக்காது, நெருப்பு இருக்காது, காற்று இருக்காது, ஒன்னும் இருக்காது, சுத்தம். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அது வேற சுத்தமாயிரும். அப்ப யார் இருப்ப? சிவன் ஒருத்தன் தான் இருப்பான். மகாசங்காரம் சொல்லுவோம், மகா சங்காரம் என்று சொல்லுவோம். அந்த மகாசங்கார காலத்துல யார் இருப்பான்? சிவன் ஒருவன். அத அதத்தான் இறுதியாம் காலந்தின் இறுதியான முடிவு, இறுதியாம் காலந்தின் ஒருவனே என்று சித்தியார் சொன்னது. அதனால அவன் முதலாகவும் இருக்கிறான், நடுவாகவும் இருக்கிறான், முடிவாகவும் இருக்கிறான். முதலும் அல்ல, நடுவும் அல்ல, முடிவும் அல்ல, அப்படி ஆதியனே அந்தம் நடுவாகி அல்ல. அதே முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். அப்படி உலகத்துக்காக அவன் ஆதியாகவும் இருக்கிறான், நடுவாகவும் இருக்கிறான், அந்தமாகவும் இருக்கிறான். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெருஞ்சோதி என்று சொன்னார திருவாசக திருவம்பாயில் முதல் பாட்டு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்புரிஞ்சோதி, ஆதியும் இல்ல அந்த ஆதியும் அந்த இருந்துச்சுன்னா அது உயிர் வர்க்கத்துல ஒன்றாயிரும், கடவுளாக உயிர் வர்க்கத்துல ஒன்றாயிரும். அதனால அவன் ஆதியும் இல்ல அந்த எப்போதும் உள்ளவன், எப்போதும் உள்ளவன், எப்போதும் உள்ளவனுக்கு ஆதி அந்தம் கிடையாது. அதனாலே முந்திய முதல் நடு இறுதியானாய். மூவரும் அறிகிறது யாவர் மற்ற அறிவார். மூவர் என்று சொன்னால் பிரமா விஷ்ணு உருத்திரம், பிரமா விஷ்ணு உருத்திரம் இந்த மூன்று பேரும் உயிர் வர்க்கங்களை. பரமாவும் உயிர், அவருக்கு 100 வருஷம் தான். அதே மாதிரி விஷ்ணுவுக்கும் ஆயுஷு எல்லை உண்டு, உருத்தரனுக்கு எல்லை உண்டு. அதனால பரமா விஷ்ணு உருத்தரன் மூவரையும் சிவன் சங்காரம் பண்ணி விடுவான். மகாசங்கார காலத்துல மூவரையும் சங்காரம் பண்ணிடுவான். மூவரையும் சங்காரம் பண்ணிட்டா இவன் ஒருவனே தனியாக இருப்பானா, மறுபடியும் மூவரையும் உண்டு பண்ணுகிறான், நூறையும் உண்டு பண்ணுகிறார். அதனால உயிர் வர்க்கங்களாக அவர்கள் இருப்பதனாலே அவர்களுக்கு அதனால சிவபெருமானை நன்றாக அறிய முடியாது, சிவபெருமானை நன்றாக அறிய முடியாது. மூவரும் அறிகிறது அந்த கிட்டிக்காரனா இருக்கிற மூணு பேத்துக்கே தெரியலன்னா அப்புறம் மற்றப்பறம் யாரும் பார்க்க முடியவன் அப்படின்னாரு. மூவரும் அறிகிறார் யாவர் மற்றது. கடவுள் காட்சி பொருள் அல்ல, காட்சி பொருள் அல்ல, காட்சி பொருள்னா இது தெரியுது இல்ல, இது தெரியுதுல்ல. அது மாதிரி கடவுள் தெரியாது. கருத்து பொருள், கருத்து பொருள், காட்சி பொருள் அல்ல. கருத்து பொருள் வேற, காட்சி பொருள் வேற. காட்சினா கண்ணுக்கு தெரிவது, கருத்து பொருள்னா அறிவினாலே அறியப்படும். அது இந்த அறிவினால அறிய முடியாது. எந்த அறிவு? சிற்றறிவு. நம்முடைய அறிவு இருக்குது பாரு, இந்த அறிவை கொண்டு அந்த அறிவுடையவனை அறிய முடியாது. அதனாலே மூவரும் அறிகிலர், பரம விஷ்ணு உருத்தரனாய் மூவர் அறிகிலர், யாவர் மற்றொருவர். அவ்வளவு பெரிய உயர்ந்த தேவர்களாய் இருப்பவர்களாலே அறிய முடியவில்லை என்றால் மற்ற யாராலே அறிய முடியவில்லை. கடவுள் அறிகின்ற பொருள் அல்ல, சாமானியம் அல்ல. அறிவர் பந்தனை விரலியும் நெய்யினடியார் பழங்குடியில் ஒரு எழுந்தருளியவர். அது அந்த அருமையும் எளிமையும், அருமையும் எளிமையும். அவன் அருமையாக இருக்கிறானா, அவர் எளிமை எளிமையாக இருக்கிறான். அதே பெரிய புராணத்துல நிறைய பார்க்கலாம். பெரிய புராணத்துல திருநீலண்ட நாயனார் புராணத்துல மன்றுளே திருக்கூத்தாடி, மன்றுளே திருக்கூத்தாடி அடியவர் மனகளோரும் சென்று. அவங்க கூப்பிடாமையே அவங்க வீட்டுக்கு போறாங்க. நம்ம கூப்பிட்டா தான் போவோம். கூப்பிட்டாலும் அது முறையா கூப்பிட்டு நல்லபடியா உபசாரத்தோடு ஒரு நாள் போவோமே தவிர, இல்லையா சாமானியா போட்டாவது லட்சியம் பண்ணீங்களா? ஒரு அலட்சியமா சொல்லிட்டு போனாரு, வேணும் போற போக சொல்லிட்டு போனாருங்க அப்படின்னு சொல்லி கழிச்சிருவோம். இவன் என்ன பண்றான், பத்தி உள்ள அடியவர்கள் வீட்டுக்கு இவனையே போயிடுறான். அது சிவனையே போயிடுறான். அவன் மாத்திரம் போறது இல்லையா, வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போறான். ரெண்டு பேரும் போய் கார்ல இறங்குறாங்க. எங்க அடியார்கள் வீட்டுல மண்ணுலே திருக்கூத்த அடி, அடியவர் மனைகளோரும் சென்றவர் நிலைமை காட்டும். இப்ப நம்ம வீட்டுக்கெல்லாம் வர்றது நமக்கு தெரியல, வந்துகிட்டு இருக்கானே வச்சுருங்களேன், நமக்கு தெரியாம வந்துகிட்டு இருக்கான். மண்ணுடைய திருக்கூத்தாடி அடியவர் மனைகளோரும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் என்பது திருநீலகண்ட நாயனார் புராணம். அதனாலே இப்ப தேவர்களாலே மூவர்களாலே அறிய முடியாதவன் என்று முதல்ல சொன்னாரா, அப்புறம் என்ன பண்றாரு, பந்தனை விரலையும் பந்து போன்ற திரைச்சியுடைய விரல்களை உடையவளாகிய உமாதேவியும் நீயும், பந்தனை விரலியும் நீயும், நின் அடியார் பழங்குடில் தூரம் எழுந்தருளிய வரணே, உன்னுடைய அடியவர்கள் பழமையான குடிலுக்கு எழுந்தருள் என்ற மேலானவனே. பரன்ன மேலானவனே, பழமையான குடில். பழமையான குடில்னா அவன் வந்து ஏழை பங்களாவை பார்த்து போறதில்ல, குடிசையா இருந்தாலும் பழைய குடிசையா இருந்தாலும் சரி. பழங்குடில் என்பது, பழங்குடில் என்பது இன்னொன்னு என்னவென்றால் பழுத்த மனம் உடையவர்கள். பழுத்த மனம் பழங்குடி, பழுத்த மனம் பழங்குடி. அது பழுத்த மனத்து அடியருடன் போயினர் அப்படின்னு கூட திருப்பு அடைக்கல பத்தில சொல்றாரு அல்லவா. அதனால பழுத்த மனம் உடையவருடைய உள்ளத்திலே எழுந்தருள்கிறான், இல்லத்திலையும் எழுந்தருள்கிறான். இங்கு நம் இல்லங்களோரும் எழுந்தருளி திருப்பாவ, இங்கு நம் இல்லங்களோரும் எழுந்த ஒரு பெரிய ஆச்சரியமான வாக்கியங்கள் தான். இங்கு நம் இல்லங்களோரும் எழுந்தருள், தேவர்களுக்கு அறிவனா இருக்கிறவன் மனிதர்களா இருக்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வருகிறாங்க. அது இன்னும் நமக்கு நல்ல யாரா இருந்துச்சுன்னா பிரத்யேகமாக வருவான். இப்ப நமக்கு தெரியாம வந்துகிட்டு போயிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். விரலியும் நீயும் அடியார் பழங்குடியோடு அடியார்கள் மேல அவனுக்கு ரொம்ப பிரியம். தேவரன் மேல அவ்வளவு பிரியம் கிடையாது, தேவரன் மேல அவனுக்கு பிரியம் கிடையாது, அடியானத்துல அவனுக்கு பிரியம். அது திருவாசகத்துலதான் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்புங்கிறார். சிறந்தடியா சிந்தனையுள் தேரூரி நின்று பிறந்த பொறுப்பருக்கு எங்கள் பல இடங்கள், பல இடங்கள் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாயுங்கிறார். பல இடங்கள்ல சொல்றார் அடியாருடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் அவனுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப பிரியம். அதனாலே பந்தனை விரலியன் நீய நன்னடியார் பழங்குடில் தூரம் எழுந்த அருளிய வரனே, செந்தடல் குறைது மேனியங்காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலுங்காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். மாணிக்க வாசகருக்கு பகலிலே பிரத்யட்சமாக திருமேனியை காட்டி அப்படின்னா அது பெரிய ஒரு ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. பகலிலே கனவிலே வந்தான், ஆகாயத்தில் வந்து காட்சி கொடுத்து போய் விட்டான் என்பதெல்லாம் மற்றைய நூல்களிலே மற்றைய அடியவர்களுக்கெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கடவுள் வந்தான் ஆகாயத்தில், விரும்பத்துல காட்சியை தந்தான், அப்படியே மறைந்து விட்டான், அப்படித்தானே படிக்கிறோம். கனவில வந்தான் ஒரு அசரீதிய சொன்ன, இப்படித்தான் மாணிக்க வாசகர் அப்படி இல்லை. பட்டப்பகலிலே ஆச்சாரிய மூர்த்தமாக, ஞானாசிரிய மூர்த்தமாக 999 அடியார்களை கூட்டிக்கிட்டு வந்து இந்த வழியாக மாணிக்க வாசகம் வருவார், இந்த வழியாத்தான் வருவார், நம்ம வழிமேல இந்த இடத்தையே உட்கார்ந்து இருக்கணும், அப்பத்தான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பெருந்துறையில குருந்த மரத்து வழியில உட்கார்ந்து இருக்கான். அதைத்தான் பல இடங்கள்ல சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. புவனியர் சேவடி தீர்ந்தனங்கான் சிவனனை ஆனும் தேரினங்கான் அவனனை ஆட்கொண்டு அருளினங்கான் நிலந்தன் மேல் வந்தருடி நீழ்வுழல் காட்டி திகழார் என்ற திருமியை நீ காட்டி என்னை பணிகொண்டாய். பல இடங்கள்ல சொல்ற பல இடங்கள். அதனாலே இப்படி செந்தழல் குறை திருமேனி இங்காட்டி சிவந்த நெருப்பு போன்ற திருமேனியை காட்டி. சிவகுருமாருடைய திருமேனி எப்படி இருக்குன்னா நெருப்பு போல இருக்கும், நெருப்பு போல சிவந்த திருமேனி பிரகாஷம். அது நெருப்பான மேனியர் என்பார் பட்டினத்தார், நெருப்பான மேனியர் என்பார். அதனால் செந்தழல் குறை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி, திருப்பெருந்துறையில இருக்கின்ற கோயிலையும் காட்டி. திருப்பெருந்துறையில மாணிக்க வாசகருக்கு முன்னையே கோயில் உண்டு, அதனால அவர் கோயில் கட்டினார், திருப்பணி செய்தார் என்பது கோயிலும் காட்டி. அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாய். அது அந்தணன் என்பது தன்னை ஆண்டு கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருவேணி. அந்த திருவேணி தான் ஞானாசிரிய திருவேணி, தேசிய வடிவமாக குருமூர்த்தமாக எடுத்துக்கொண்ட திருவேணி. குருவாக வந்து ஆண்டு கொண்டது, குருவாய் வருவாய் அருள்வாய் குகரை என்றால் போல ஆகியால் குருவாக வந்து ஆண்டு கொண்டது மாணிக்க வாசகர். குருவாக வந்து உபதேசம் பண்ணி ஆண்டு கொண்டது மாணிக்க வாசகர். அதிசயமானது, அதிசயமானது. பக்கத்துல மனுஷன் தானே மாணிக்க வாசகர், மனிதர் தானே. கடவுள் வந்து குருவாக வந்து வந்து பக்கத்துல தாய் பிள்ளைக்கு பச்சை பிள்ளைக்கு பால் ஊற்றாப்புல ஊட்டி கண்ணீரை தொடச்சு விட்டு உபதேசம் பண்ணி வச்சு மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருமை. கண்ணில நீரை தொடச்சு விட்டு உபதேசம் பண்ணி வச்சு மணிக்கு வந்தது அழுதாரு. அதை அழுதுறதுதான் அவருக்கு முக்கியமான அழுதால் உடை பெறலாம். அதே மாதிரி ஞான சம்பந்தம் இருக்கு, அழுத போது அம்மை அப்பா அழுத போது அவ கண்ணீரை தொடச்சு விட்டா ஆறு பார்வதி. ஞான சம்பந்தம் இருக்கு பார்வதி தொடச்சு விட்டா, மாணிக்க வாசகருக்கு பரமசிவன் தொடச்சு விட்டான். பெரிய ஆச்சரியம், பெரிய தொடக்கிறான்னா அந்த திருக்கரத்தினுடைய பெருமையும் அதனுடைய பவனை எவ்வளவு ஏறி இருக்கும் மாணிக்க வாசகருக்கு. செந்தழல் குறைதல் மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன், அந்தணன் ஆச்சாரியன் குரு, அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரம்பதையே பள்ளி எழுந்துள்ளாய். இப்படி திருவேணியை காட்டி இப்படி உபச்சாரத்தை உபகாரத்தை செய்து இப்படி எனக்கு அருள் செய்த சுவாமியே திகட்டாத அமுதமாக இருப்பவனே எழுந்த உருவாய.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருப்புக்கொளியூர் அவிநாசி என்னும் திருத்தலத்தை அடைந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலை உண்ட பாலகனை வரவழைப்பதற்காக அவிநாசி பசுபதீஸ்வரரையும் காலனையும் முதலையையும் வரச் சொல்லி அருளிய திருப்பதிகம் முதலை உண்ட பாலகனும் வந்தான். அந்த அற்புத திருப்பதிகம் பண் குறிஞ்சி 7வது திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம்டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: வாரார் பொங்கை மாதோர். பாடியவர்: தாராசுரம் பாலசுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: குழந்தைக்காரோடும் ஞானசம்பந்த பெருமான் அருளியது.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் 24வது திருப்பதிகம் அடைக்கலப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது இப்பதிகம் பக்குவ நிர்ணயம் என்ற தலைப்பில் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் இது. இப்பதிகத்திற்குரிய பண் கௌசிகம். இதனுடைய ராகம் பைரவி.

0: சிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மங்கையக்கரசி வளவர் ஓன் பாவை அறியாப்படுவோம் என்ன பண்றது. எனவே தாலி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, அதனால பெருமானுக்கு அப்படி பண்ணல, யாருக்காகவும் மறைக்க வேண்டியது இல்லை, நல்ல அருமையா சந்தனம் பூச்சிட்டே இருப்பாங்க. அதனாலதான் நம்முடைய 63 அடியவர்ல ஒருவர் சந்தன குழம்பைய வைத்தவர். யார்? மூர்த்தியார். அவ்வளவுதானே மூர்த்தியார். மூர்த்தியார் சந்தன கட்டையே நினைத்து அந்த ஒரு பணியை செய்யும். அப்படி வர வேணாமா? பெரியபுராணத்தில் அந்த அடியவர் யார்? அவர் தான் மூர்த்தியார். எனவே சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி. அது சிந்தனைக்கு அரிய சிவம். ஏன்னா இங்க என்னதான் நம்ம சிந்தனை சிந்தனை பண்ணாலும் கூட நமக்கெல்லாம் மனம் ஒரு எல்லை உடையதானே. அவன் எல்லை இல்லாத பெரும் பெருமான். அப்படி எல்லை இல்லாத பெருமானை நம்ம ஒரு சிந்தனையில் அழைக்கிட முடியுமா? அதனால சிந்தனைக்கு அரிய சிவமே போற்றி, மந்திரமாமலை மேயாய் போற்றி. மந்திர மாமலை இமயமா இருக்கலாம், இன்னும் பெரிய மலையா கூட இருக்கலாம்வா. அப்படி மாமலை மேயாய் போற்றி எந்தமை இன்னொன்னு கூட சொல்லலாம். மந்திர மாமலைங்கிறது என்னன்னு கேட்டா, மந்திரம்ங்கிறது பிரணவம். ஓங்கார வடிவாயிருக்கிற அந்த பெரிய மலை மேல் இருக்கின்ற பெருமானி என்று கூட சொல்லலாம். ஓங்காரமே மலை, அந்த மலையில் இருக்கின்ற பெருமான். அப்ப ஓங்காரத்துக்குள்ளதான் பெருமான் இருக்கிறானா? ஆமா. யாண்டு கண்டது எங்க பாத்தீங்க? ஓங்காரமேனல் திருவாசி உற்றதனில் நீங்கா எடுத்தே நிறை சுடராம். உண்மை விளக்கம் சாத்திரம் 14. எங்களுக்கு தெரியல மாட்டேங்குது சாமியாரு. ஆங்காரமற்றார் அறிவர், ஆங்காரமற்றார் அறிவர் அணிதில்லை அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் ஓங்காரமே நல் திருவாசி. அதுக்குள்ள இருக்கிற பெருமான் திருவைந்தெழுத்தே பெருமான் என்று சித்தாந்த சாஸ்திரம் சொல்லுது. எனவே மந்திர மாமலை மேயோய் போற்றி, எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி. அந்த புடியினுடைய அந்த மார்பகத்துல ஒரு மான் அருந்தும்படியாக செய்தாய், மான் அங்கு பால் அருந்தும்படியாக செய்தாய் அப்படின்னு. அது எந்த படலாம்? 63 பணத்துல பால் அரிசியது வரல, பண்டி குட்டிக்கு மலை கொடுத்தது இவரே கொடுத்தது. மானுக்கு புளியன் மடியிலிருந்து பால் அருந்தும்படியாக செய்தது இல்லையே? இருந்த பொறுத்திருந்தே பார்ப்போம். அதுதான் திடீர்னு தொழிலாளர் சொல்லுவாங்க, பொறுத்திருந்து பாருங்க. அதுதான் புலிமுலை புல்வாய்க்கு அருளினை போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி, அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. கடல்ல நடந்தாருங்கிறாரு, கடல்ல நடந்தது சம்பந்தி இல்லை, சம்பந்தி எல்லாம் நடந்தது இது என்ன? சம்பந்தி கடல்ல பாலம் போட்டு, பாலம் போட்டு நடந்தது இல்லை. எங்க? ராமேஸ்வரத்துல பாத்து நடந்தானே இலங்கைக்கு போனாரு, அதனால வந்து கடல் நடந்தான் போனாரு. என்ன பண்ணாரு? இவர் போகல அப்படின்னாரு. ஆனா இவர் எப்படி இருந்தாரு? அந்த 7 கடலையும் இங்க அழைச்சி பார்த்தாரு. அதுல நடந்துதான் எங்க 7 கடல் அழைத்த படலம் இங்க திருவிழா பண்ற வரலாறு தெரியாதா? மாமி காஞ்சனமால மக வந்து நம்முடைய மீனாட்சி அம்மை மகளை மணந்துகிட்டார். மாமி பேர் என்ன? காஞ்சனமாலை. மாமா வந்து மலையத்தூசன். மலையத்தூசன் கொஞ்சம் வீடு பேர் அடைஞ்சிட்டார். வீடு பேர் அடைஞ்சாலும் சொல்லக்கூடாது, முத்தி நிலையில அந்த எல்லைக்கு போயிட்டார். இந்த மாமிக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, அப்படியே தனித்தனியா இருக்க கொஞ்சம் வருத்தம். என்னன்னா, என்ன வருத்தம்னா, ஆடி அமாவாசை வந்தது. ஆடி அமாவாசை வந்த உடனே ஒரு வாரத்துக்கு முன்னே அடிக்கடி மூலையில போறது, கொஞ்சம் இப்படி கண்ணை கசக்கிறது. போய் அந்த பொண்ணு கேட்கும், மகதானே ஏம்மா அப்படின்னா, ஒண்ணுமில்ல ராஜா, ஒண்ணுமில்ல ராஜா. திரும்ப திரும்ப அப்படி போயிட்டு இந்த மாமா மாப்பிள்ளையும் பார்த்திருக்காரு. மாப்பிள்ளை யாரு? சோமநாதன் சுகேசர். அந்த காலத்துல மாமியெல்லாம் மாமியார் பார்க்கறது, மாமியும் மருமகனும் பார்த்ததே கிடையாது. பேசணும்னா கதவை முக்காவாசி அடைச்சிக்கிட்டு பாப்பாவை பார்த்துங்க, அப்பப்ப வந்துட்டு போங்க. அங்கிருந்து வர்ற மாமி, நான் வராம என்ன எந்த எங்க இருக்கான் கதவு கண்ணன் அப்படிலாம் இருந்ததாக கேள்வி அல்லவா? அப்படி அப்படி அப்படி வந்து மருமகன். ஆனா இந்த மருமகன் அப்படிப்பட்டதான், பழைய சம்பிரதாய மருமகன் தான். இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி வந்து அழுகுறாங்கன்னு லேசா எப்படி தெரிஞ்சிருக்கு? அப்புறம் கூப்பிட்டாங்க மீனாட்சிய, ஏன் மாமி அழுகுறாங்க? சும்மா சொல்லு, நீ மறைக்காத. ஒண்ணும் இல்ல, ஆடி அமாவாசை வருது. இது வரைக்கும் அமாவாசை என்ன கடல்ல எங்க அப்பா கைய பிடிச்சி எங்க அம்மாவும் கைய ரெண்டு பேரும் போட்டு கடல்ல குளிப்பாங்களாம். அவங்க இல்லேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்படியா? நான் சொல்றேன், மாமியா இப்படி இருந்தவன மருமகன் குடிக்கிறாருன்னு. மாமி அப்படி இருக்கிறாங்க, இதுக்கு என்ன பிரமாதம்? இது வரைக்கும் எங்க போவாங்க? ராமேஸ்வரம் போய் அக்னி தேசத்துல குளிப்பாங்க. இனிமே மாமியெல்லாம் அக்னி தேசத்துல போக முடியல. மதுரையிலே ஏழு கடல் அழைத்தப்படலாம். ஏழு கடல், அப்புறம் அப்பா மலையத்தோசனை அழைத்தப்படலாம். குளிக்க சொல்லு மாமி. அதனால நீங்க மருமகனை பெற்றீங்கன்னா எங்க சொக்கநாதரா மருமகனை பெறுங்கள் என்று ஆசீர்வதி. அந்த மாதிரி மாப்பிள்ள கிடையவே கிடையாது. மாமியனுடைய கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, கருத்தறிந்து முடிப்பான். யாரு மாமியனுடைய கருத்தறி சொல்லக்கூட வேண்டியது. மாமியை போட்டு அறுத்துக்கிட்டே சாமி செய்யும் போட்டுறாங்களே, அது எப்ப செஞ்சது? நல்லா இருக்காது. நல்லா ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு சொன்னா சரி நீதான் அடுத்துட்டு போடா பாப்பான்னு கொடுத்துட்டுமேன்னு. இதுக்கு என்னது இவ்வளவு வீச? ஏண்டாம வீச்சு வேற. நீ என்ன மாமி போட்டுருக்கிற செயின் பார்த்துட்டு என்ன பண்ண? மாமி போட்டுருக்கிறது எங்க மாடல் கொண்டாந்து காட்டு, காட்டிட்டு இருந்தேன். மாமி நீங்க வச்சுக்க மாமின்னு. ஏன் அது பாப்பாட்டு தான் இருக்கும். நல்லா இருக்குது மாமி, நீங்க போட்டுங்க, அவளுக்கு நான் பண்ணி போடுறேன் அப்படின்னு போட்டால மாப்போ சிங்கத்தை வச்சுக்கலாம். நேருதான் மாமி இதை எடுத்துட்டு வந்துடும். ஏண்டா நீங்க? அதனால சொக்கநாதர் மாதிரி மாப்பிள்ளையா இருக்கும். மாப்பிள்ளையா அப்படி இருக்கணும். அதனால எங்கேயாவது ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் பேசாதீங்க ஆசீர்வாதத்துல. என்ன சொக்கநாதர் போல் மருமகனும் மீனாட்சி அம்மி போல் பாப்பாவும் வாழ்க. வணக்கம். இங்க எட்டு இருக்கா சாம்பார் இருக்கா சாப்பிட்டு வந்துருங்க. ஆமாமா, ஏன்னா கல்யாணக்காரனுக்கு நேராவது, நமக்கு நேராகுது, இப்ப நமக்கு நேராகுது, இப்படி எல்லாத்துக்கும் நேராகும் போது அங்க போய் வளர்த்துக்கிட்டு இருந்தா சிவ சிவ. சொக்கநாதரும் மீனாட்சி அம்மியும் போல் வாழ்க, அவ்வளவுதான். அருமை போதும், அதுல எல்லாம் அடங்கியிருக்கு. அவ்வளவு அடங்கியிருக்கு. தெரிஞ்சவனுக்கு தெரியாதவன் போயிட்டு போறான். அதனால எழுகளையும் அழைத்தார் மாமிக்காக, மாமிக்காக மலையத்தோசன் மாமனாரையும் அழைத்தார். எழுகடல் அழைத்த படலும், அப்புறம் மலையத்தோசனி அழைத்த படலும், ரெண்டு படலும். அதனால அலைகடல் நீ இசை நடந்தாய் போற்றி. எனவே தான் அழைத்த ஏழு கடல் இருக்குல்ல, அந்த ஏழு கடல் இருக்கிறத அப்படி போய் கலந்து பார்த்தார். ஓ இதுவா அப்படியாப்பா, அதெல்லாம் எந்திரிச்சுன்னு வணங்கிச்சு அப்படின்னு. அப்படி பெருமான் இருந்தாலும் கருங்குருவி கண்டு அருளினை போற்றி. இது கறிக்குருவிக்கு உபதேசிக்கப்படலாம். கறிக்குருவிக்கு உபதேசிக்கப்படலாம் என்று ஒரு படலமே இருக்கு. இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. இந்த யாரெல்லாம் எந்தெந்த ஆன்மாக்கள் உன்னை நினைக்கிறதோ அவர்களுக்கு இந்த புலனெல்லாம் அப்படி மயக்கம் தீர இருக்கும்படியா செய்வாராம். அப்படி இருக்கும்படியாக செய்கின்ற பெருமானி வணக்கம். இதெல்லாம் கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டு சிவகாசி மாதிரி இதெல்லாம் எழுதலாம். இந்த நாலு அகவல்லியும் இந்த அகவல்ல வந்தன திருவாசகத்தில் துள்ளியார் போன திருவிளையாளர் புராண வரலாறுகளாக இடம்பெற்றவை அவை அவை விளக்குக என்று கேள்விகளாம். அப்ப திருவிழா போன வரலாறாக எத்தனை இருக்கிறது என்பதை பார்க்கலாம். திருவாசகன்று அருளினை போற்றி, இரும்புலன் புலர இதை இந்தனை போற்றி, படியுற பயின்ற பாவக போற்றி, படியுறப்பயின்ற பாவக போற்றி. அது என்னது? படின நிலம். இந்த உலகத்துல பயின்ற பாவகம் அருமை அருமை. என்னன்னு கேட்டா, இங்கேயோ இருக்க வேண்டிய நீ அண்டமெல்லாம் கடந்த பரம்பொருள், ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் எல்லாம் வாழக்கூட நடந்து வந்து அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த பாவக அவனுக்கு அருள் செய்கிறாய். அப்போ அதனாலதான் நம்முடைய பின்னால திருப்பள்ளியில இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆறு. இங்க இருக்குது, திருப்பதி ஜெயில எத்தனை நாள் பாட்டு? பத்தாவது பாட்டு. தேவர்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்களாம், எங்க என்னது, நாங்க போய் அடாரா திருவண்ணாமலையில பிறக்கலையே, சிவகாசியில பிறக்கலையே, ஏன்?

நீங்க தேவலோகத்துல சிவலோக பெருமாள் ஆட்கொள்ள, இந்த மண்ணுலகத்துலதான் இருக்கிறவங்க ஆட்கொள்றாங்க. ஏன்னா இதான் கரும பூமி, இங்க இருந்துதான் நீங்க மோட்சம் போலாமே தவிர தேவலோகத்திலிருந்து போக முடியாது. தேவலோகத்துல மீண்டும் இங்க வந்து மீண்டும் பிறந்து இங்கிருந்துதான் முத்தியலோகத்துக்கு போகணும். அதனால பதியூர பயின்ற பாவக போத்தி, இந்த மண்ணுலகத்துல எப்படியெல்லாம் என்னென்ன ஆன்மாக்களை எப்படி செய்யணுமோ அப்படியெல்லாம் செய்து வீடு பேர் வழங்கியிருக்கிறாய். அடியோடு நடு ஈறு ஆனாய் போர்த்தி, அடி நடு ஈறு நடு, இதுக்கு நான் ஒரு சொல்ல வேண்டாம். முந்திய மூதல் நடு இறுதியும் தண்ணிப்பட்ட அதனால பகுதியில் ஒரு கோலை வச்சுக்கிட்டு தமிழர் மண்டு மட்டும் கொடுக்குற மாதிரி, அடியோடு நடு ஈறு ஆனாய் போர்த்தி, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முன்னே வந்திருக்குது. அப்புறம் நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, இதைத்தான் நான் தொகுக்கணுங்கிறேன். இங்க மணிவாசகர் வரலாற்றை வேறு பிற நூல்களை கொண்டு தொகுக்காமல் திருவாசகத்தை கொண்டே தொகுக்கும், அது சத்தியமான வாசகம், சத்தியமான வாசகம், வேற எந்த துணையும் வரக்கூடாது. அப்படி தொகுக்கலாம். யாருக்கு? பாண்டிதா பாண்டிய மன்னன் கீழ் அமைச்சராக மாண்புமிகு அமைச்சரா இருந்தாரா? இருந்தார். எப்படி? யார் சொன்னா? இப்படி எல்லாம் சில குறிப்புகள் அங்காங்க வருவது கொண்டு தெரியலாம். அதுல என்ன சொன்னாராம்? தனக்கு பேரரசராக இருந்த அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு என்ன செய்தான் பெருமான்? நரகோடு சுவர்க்கம் புகாமல், நரகத்துக்கோ சுவர்க்கத்துக்கோ போகாம அதற்கு மேலாய வீட்டுலகத்தை வழங்கினான். அப்போ இந்த மாண்புமிகு அமைச்சர் இருந்ததுனாலதான் அந்த அரிமர்த்தன பாண்டியன் வீடு பேரடைய முடியும். ஏன் இவ்வளவு பெரிய ஞானியை தன்னுடைய அமைச்சராக வைக்கிறது? போற போக்கில பாண்டியரை பற்றி ஒரு குறிப்பு. நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல், கீழே இருக்கிற நரகத்துக்கோ மேல இருக்கிற சுவர்க்கத்துக்கோ நாம இருக்கிற இந்த உலகத்துக்கு நானிலம் இந்த உலகத்துக்கு எல்லாமே இவற்றுக்கெல்லாம் மேலா இருக்கிற மிச்சி பேச்சினை வழங்கினான். அப்போ பாண்டு மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் வீடு பேரடைந்தவன் நரகோடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி, ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. ஒளிவர நிறைந்தனர் யாண்டும் நீக்கமர நிற்பவர். எந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. என்றும் யாண்டும் இருக்க முடியாத இருக்கின்ற பெருமன். செடுமர சிவபுரத்து அரசே போற்றி, ஆயினும் நீ எப்பொழுதுமே இருக்கிற இடம் சிவபுரம் தான். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ் உள்ளார், பல்லோரும் ஏத்த பணிந்துள்ளார், அது சிவபுரம். கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை கடவுள் போற்றி, கழுநீர் மாலை அணிந்தவன். இது இந்த அருகம்புல் அணிந்தது எப்படி ரொம்ப ரேர் என்றா சொல்றதோ, அது போல கழுநீர் மாலை அணிந்தது ரொம்ப செங்கடுங்க. அது முன்னோடத்துல வந்திருக்குது. எங்கிற சஸ்பென்ஸ்ல வச்சுக்கோமா? இப்ப நம்ம நாலுலயே வந்திருக்கு. இந்த நான்கிலேயே முன்னையும் வந்திருக்கிறது. எது? கருணீர் மாலை அணிந்தவன். அடுத்த மாசம் பார்த்தோம் அல்லவன். இப்படியே இருந்து நீங்க வினாலாம் கொடுத்து எழுதுவோம். சிவகாசி நீங்க திருச்சிருப்பு சொன்னோடனே நாங்க ஒரு தடவை சிவகாசி வர்றீங்க வாங்கன்னு சொன்னோம். வாங்க. எனவே கழுநீர் மாலை கடவுள் போற்றி கீழ்தொடம் வருகிறது. அது எந்த இடம்? அடுத்த மாதம் நீங்க சொல்லுவீங்க. தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி, யார் வணங்குகிறார் அவனுடைய மையல் மயக்கமெல்லாம் நீக்குவானான். பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன், அதாரா பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன். தன் திரும்ப பிழைப்புன்னா, பிழைப்பு என்னன்னா வாய்ப்பு என்னென்ன அப்படிங்கிற பிழைப்புன்னா, இன்னதுதான் செய்யறது, இன்னதுதான் விட்டுறது அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. எதை செய்யணும் எதை விடணுங்கிறது கூட தெரியாது சுவாமி. பிழைப்பு அதாவது தவறுறது, இது விட்டுணும். வாய்ப்பு இது எடுத்துக்கணும். இந்த மாதிரி எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கூட தெரியாது சுவாமி. அவ்வளவு மக்கள் பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயின், குடைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. இந்த வாசகத்துல குழைத்த சொல் மாலை எதையும் மனம் குழைஞ்சது சொல்லி வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான் சுவாமி. இது பெரிய ஞானிகளுக்கோ அல்லது பெரிய அறிஞர்களுக்கோ நான் சொல்லல.
அதை ஏற்றுக்கொள்ளணும், திருவள்ளுவர் ஏற்றுக்கணும்னார். பிழைப்பு

0: புறம் பல எரித்த புராண போட்டி. அது என்னது புறம் பல, பலங்கிறது என்ன? முப்புறம் தான், முப்புறம் தான். நம்ம அங்கு போனா போன இலக்கணம் எழுதியிருக்காங்க, போற புகழ் அழித்து வச்சிருக்காங்க. நன்னூல்ல யாரு? சாமி. சாமி எழுதிச்சுன்னு சிவஞான சாமி இலக்கணம் கை வச்சதால இருந்தாலும் துறவியாயிருந்து இலக்கணத்திலையும் கை வச்சு சிவஞான சாமி. அதனால நாங்க வகுப்புல எழுதினு சாமி சொல்லிச்சுன்னு சொன்னோம்னா சீக்குவல் டு சிவஞான சுவாமிகள் தெருவில் போறதெல்லாம் இல்ல. எந்த சாமியும் கேட்கக்கூடாது, எந்த சாமியிலையும் கேட்கக்கூடாது. சாமி சொல்லிச்சுன்னா சீக்குவல் டு சிவஞான முனிவர் அப்படின்னு. ஒன்று இரண்டு பல என்பன வடநூல் வழக்கு. ஒன்று ரெண்டு ரெண்டு தான் சொல்லணும், வட சொல்ல பலன்னு சொல்லப்படாது. மூணுனா தான் பலங்களாம். ஆனா தமிழ்ல ஒன்று அல்லன வரலாம் பல, இரண்ட கூட பலன்னு சொல்லலாம் தமிழ் வழக்கு. ஆனா வடமொழி வழக்கு இரண்ட வந்து ரெண்டு தான் சொல்லணும், ரெண்டுக்கு மேற்பட்ட மூன்று முதலத்தான் பலன்னு சொல்லணும். ஒன்று இரண்டு என்பன தமிழ் மொழி வழக்கு, ஒன்று ஒன்று இரண்டு பல என்பது வடநூல் வழக்கு, ஒன்று அல்லாம் பல என்பது தமிழ் வழக்கு ஆகும். இங்க போற போக்குல நன்னூலுக்கு ஒரே எழுதும்போது அப்ப புறம்பல எரித்த என்று சொன்னார். முப்புறம், முப்புறம் தமிழ் வழக்கும்படி பார்த்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்டது முப்புறம், வடமொழி வழக்குக்கு பார்த்தாலும் ஒன்று இரண்டு ரெண்டுக்கு மேற்பட்டது மூன்று பல. எனவே எப்படி ஞாபகம் சொல்லாம இருக்கிறது சொல்லாம. அப்ப புறம் பல என்றால் ஒரே எழுதினா இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுன திருவாக்கு. புறம் பல என்றால் தமிழ் வழக்கும் வடமொழி வழக்கும் கட்சி எவனுக்கு வழங்கிப்பா என்ன சொன்னீங்க? தமிழ் வழக்கும் வடமொழி வழக்கும் கட்சி. அது என்ன வழக்கு? ஒன்று அல்லாதெல்லாம் பலங்கிறது தமிழ் வழக்கு, ஒன்று இரண்டு அதுக்கு மேல் இருந்தால்தான் பல வழக்கு சொல்றது வடநூல் வழக்கு. எனவே நீ தமிழ் வழக்கின்படி பார்த்தாலும் வடமொழி வழக்கின்படி பார்த்தாலும் புறம்பல எரித்த புராண போற்றி பல என்பது பொருந்தும். பழைய உரைகள் படிக்கும்போது பல்வேறு திடீர்னு வடமொழிக்கு தமிழ்மொழிக்கு என்ன இருக்குது, அதுபோல என் குணங்கள் எங்கே இருக்குது, சைவ அமைப்பு கண்டது ஆளாப்பணம் உரையை படித்தாதானே வளங்கும். எப்படி வளங்கும் முருகாம எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டாங்கல்ல மக்கு பயிர்வோம், எல்லா யூனிவர்சிட்டியும் எடுத்துட்டு என்ன பண்றது? அதனால வர்றவங்க ஒண்ணும் தெரியல. என்ன தெரியும் வேலை புறம்பல எரித்த புராண போற்றி பரம்பரம் தோதி பரணி போற்றி பரம்பரம் பரம்ன மேலான இன்னொரு பரம்ன மேலான மேலாயினவற்றுக்கெல்லாம் மேலாயம் ஒளி அல்ல மேலாய ஒளிக்கெல்லாம் மேலாய ஒளிவுடைய பெருமானி வணக்கம். போற்றி போற்றி புயங்க பெருமான், போற்றி போற்றி புயங்க பெருமான். இந்த புயங்கம் கருத்துக்கு ரெண்டு பொருள். பாம்பு, பாம்பினுடைய வந்தான் ஒரு விதமான ஆடல், பெருமான் ஆடுகிற ஆடல்ல புயங்க ஆடல் ஒண்ணு. அது எப்படி ஆடுவதோ என்னமோ தெரியாது, அந்த ஆடல் உடையவனே என்றும் ஒரு பொருள் உண்டு. இந்த ஒரு பொருள் புயங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண, புராண காரண ரொம்ப அருமை. புராணம் பழமையானது அன்னு காரண. இன்னைக்கு பழமையாக இருக்கிற பொருள்கள் எவையவை உண்டோ அவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கணும். முன்னை பழம் பொருத்தும் முன்னை பழம் பொருளே பத்த வரையில திருவாசகத்துக்கு திருவாசக கருத்துரை என்ன புராண காரண போற்றி ஈக்குவல் டு முன்னை பரம்பொருக்கு முன்னை பரம்பொருளே என்றவாறு என்றவாறு அப்படிதான் ஒரு எழுதுவாங்க. திருவாச திருவாச உரை அசைக்க முடியுமா? அசைக்க முடியுமா? நம்ம இருக்கிற ஒரு ஆள் உரை செஞ்சானா தூக்கிங்களா? திருவாச திருவாசை உரை எழுதுங்க. புராண காரண போற்றி முன்னை பரம்பொருக்கு முன்னை பரம்பொருளே என்றவாறு போட முடியுமா? அது உரை, அது உரை. என்ன பண்றது? போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி பெருமானி வணக்கம், உனக்கு வணக்கம் வேறு எனக்கு அறிவில்லை என்று சொல்லி அருமையாக நிறைவுபடுத்துகிறார் போற்றி திருவரை. இன் மேல் இருப்பதெல்லாம் திருச்சரகம். அதனால இந்த அகவல் என்ற முறையில இந்த நான்கு விதமா நான்கு அமைப்பு, இந்த நான்குல முன்னைய ஒன்றுதான் நமக்கு அதிகமா பயிற்சி. சிவபுராணம் ஏழு வயசுலயே படிக்கலாம்னு சொல்லி படிச்சோம். மற்ற மூன்று கொஞ்சம் புதியதுதான். அதனால இந்த நான்கையும் அப்படியே நமக்கு மனசுல கொண்டு வருது. அதுல முதல்ல இருப்பதாவது மனசுல அப்படியே நிறுத்தி பண்ணி அது என்ன தினமுடியே 10 வரி 12 வரி படிக்கிறது அப்படி அவர் படிக்கிறது படிச்சா தானா வந்து ஒன்னும் பெரிய காரியம். இது மிக சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்றணும். அதுதான் நீங்க செய்யணும், மன்னிக்கணும் அல்லவா, மன்னிக்கணும். இந்த 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு நம்முடைய பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ கூப்பிட்டு, ஆனா நம்முடைய பிள்ளைகளை கூப்பிடறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது, பேர பிள்ளைகளை கூப்பிடறதுக்கு மக மருமகனை பாத்துக்கணும். ஏன்டா தாத்தா கூப்பிடறாரு திண்ணிருக்கு சொல்லுவாரு, நீ பழம் பஞ்சானுடா நீ இங்க போ அப்படிங்கிற சிவசிவ சிவசிவ இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்கி வெல்வம். மனதில் நினைச்சுக்கிட்டு சரி என்னைக்கு ஒரு பொண்ணுமோ ஆண்டவனே உங்கையில் இருக்கு, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அது ஒரு சொல்லுது சிவன் எங்க சுத்தினாலும் எங்க சுத்தியும் ரெங்கரை செய்யணும் வைணவத்தில் பெற முடியும். நம்ம எங்க சுத்தியும் திருமுறையில் விழுந்துருவோம் பொங்கல். அதை விட வேற என்ன கதிர் இல்ல, அப்பா அம்மாவும் பையன் மருமகனும் நல்லவங்களா இருந்தாங்கன்னா என்ன தம்பி படிக்கிறியா திருவாசா சரி சிவபெருமான் படிச்சு நல்லது, பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் வரைக்கும் படிக்கலாம் நாளைக்கு. ஆனா சின்ன பிள்ளைக்கு கேட்கும் அது வாங்கி தரேன் சொன்னா கேட்கும் அப்படியே. இப்படி படிக்கிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு பிளஸ் டூ வந்தாலும் நாளைக்கு எம்ஏ வந்தாலும் நாளைக்கு டாக்டரேட் எடுத்தாலும் கூட அந்த பழக்கம். இவன் ரொம்ப வேற எங்கேயா பழகினா கூட அது சார் அந்த சாயந்தரம் மூங்கலன்னு என் கை அந்த தென்னூர்ல பக்கத்துலதான் தெரியும். ஏன்னா அப்படி பழக்கி அந்த பழக்கம் மூஞ்சின்னு கழுவுனா அதன் பிறகு என்ன இருக்குன்னு இது ஜீவ எந்த நேரம் எப்ப மூஞ்சி கழுவுனா அப்படி பட்டுன்னு எடுத்து அதுல இல்லாம இருக்க என்பது எல்லாம் அப்படியே. அப்புறம் தண்ணியை நற்றவாகவும் நான் மறைக்கணும் சொல்லும் தான் அப்படிங்கிற மாதிரி இவன் மறந்தாலும் இவன் கை எங்க திருநீத்தை தொடும் நெற்றியில் இடும் அப்படின்னு அதெல்லாம் இங்க செஞ்சால் வழிய பயனில்லை. அப்படிலாம் செய்யும்படியான புண்ணியத்தை நமக்கும் தந்து கேட்கும்படியான புண்ணியத்தை இந்த மக்கள் பேருக்கும் வழங்கி எல்லாமல்ல அண்ணாமலையாரெல்லாம் செய்யணும். நான் என்ன செய்ய முடியும், நான் அப்படி வளர்ந்தால்தான் இனி வருகிற சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும்.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Shaivam.org in ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்கிறது திருமுறை இசை, வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமசிவாய் சிவாய்.

திரு கொடிமாடச் செங்குன்றூர் என்னும் திருச்செங்கோடு திருத்தலத்தை ஞானசம்பந்தப் பெருமான் அடைந்து வழிபட்ட காலத்தில் அவருடன் வந்திருந்த அடியார்களுக்கு ஏற்பட்ட குளிர்ஜுரத்தை நீக்கும் பொருட்டு அருளியுள்ள திருப்பதிகம். அவ்வினைக்கு இவ்வினை. இப்பதிகம் அமைந்த பண் வியாழக்குறிஞ்சி. திருமுறை முதல் திருமுறை திருநீலகண்ட திருப்பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: சேக்கிழார் பெருமான் அருளி செய்த 12 திருமுறை கொங்கு தலத்திற்குரிய பெரிய புராணப்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த 7 திருமுறை பண் புறநீர்மை.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: மாணிக்கவாசகப் பெருமான் அருளிச் செய்த எட்டாம் திருமுறையின் முதல் பகுதி திருவாசகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.